நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 21 நாள் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12 தேதி இன்று புதன்கிழமை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8 MHz இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றது. தொடர்வது மங்கள இசை.

0: நாளொரு குரலில் இன்றைய குரல், அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். அதிகாரம் அழுக்காராமை, குரல் எண் 169. அழுக்காராமை எனும் அதிகாரத்தில் அமைந்த இக்குறளுக்கான விளக்கம், பொறாமை பொருந்திய நெஞ்சத்தானுடைய ஆக்கமும் பொறாமை இல்லாத நல்லவனுடைய கேடும் ஆராயத்தக்கவை.
1: என்னடா சொல்ற நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுல கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க? ஜிகேல டாப்ல இருக்கு. எப்படி ஏதாச்சும் கிளாஸ்க்கு போறியா?
2: கிளாஸ் நான் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
1: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
2: அது நான் சொல்றேன். தினமும் காலை 7:30 அங்க இருக்க நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8 ல கேளுங்க.

0: சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
3: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
4: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
5: அப்படியே பேசிட்டாலும்
3: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
6: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
4: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
3: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
6: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
4: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போவுக்கு
7: மண்ணா. மன்னா என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்? நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
8: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
7: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
8: என்ன வழி?
7: இத கேளுங்க அண்ணா.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12:02 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
9: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
4: ஆமா அண்ணா.
10: சரித்திரம் படித்த சாதனை பின்

0: தொழில் முனைவோர்கள், நாடக கலைஞர்கள், பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,
0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
0: ஹாய் ஸ்நேகிதியே.
1: ஹாய் ஸ்நேகிதியே.
2: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
4: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
6: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

நேர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. ஆரம்பத்திற்கு இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்குபவர் முனைவர் நா அரவிந்த்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். ஆறு 15 தெய்வீகராகும், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். எல் சாகுபடி நிறைவு பகுதி. காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியம் தொடர்ச்சி வழங்குபவர் முனைவர் ஜே. ராஜமுருகன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை தமிழ் அமுது. தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் பி. ஜீவகன் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி. 7:25 நலமாய் வாழ. குழந்தைகளுக்கு வரக்கூடிய சிறுநீரக பிரச்சினைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே. சுதாகர் அவர்கள். 7:30 கேட்கலாம் வணக்கம் மக்களே. வரையிலும் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அன்பரசி.

8:55 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம், 10:02 கேட்கலாம் கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமஸ் சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, குழந்தைகளுக்கான கதைகள் மற்றும் அதன் அவசியம் குறித்து நல்லாசிரியர் விருது பெற்ற வ. விஜயலட்சுமி

ஹாய் ஸ்நேகிதி, குழந்தைகளுக்கான கதைகள் மற்றும் அதன் அவசியம் குறித்து நல்லாசிரியர் விருது பெற்ற விஜயலட்சுமி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஜோ. 2:15 காலத்தை வென்ற கானங்கள் 3 மணிக்கு கேட்கலாம். ஹலோ டாக்டர், இதில் வலி மேலாண்மை குறித்து புதுச்சேரி உடலியல் மற்றும் மறுவாழ்வு மருத்துவத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் அகல்யா அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணி முதல் 6:10 மணி வரை அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜார்ஜ்.

6:20 முதல் 7 மணி வரை, 7:02 முதல் 7:15 வரை, 7:25 முதல் 8 மணி வரை கேட்கலாம். மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்ததே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறும். இதனிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேர்களே,

1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:02 முதல் 8:15 வரை 8:30 முதல் 9 மணி வரை தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை சென்னை அஞ்சல். 12:00 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம்.

11:02 நேயர் நேரம். தலைப்பு: தேச முன்னேற்றத்தில் இளைஞர் பங்கு. நெறிப்படுத்துகிறார் சௌமியா அவர்கள். 12 மணிக்கு உழைப்பவர் அரங்கம். இன்வெர்டர் பொருத்துதல் மற்றும் எலக்ட்ரிக்கல் பழுது நீக்குதல் தொழில் செய்யும் ஆரோவில் ஆர் ராஜ்குமார் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடியுள்ள வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். குழந்தைகளுக்கான கதைகள் மற்றும் அதன் அவசியம் குறித்து

நல்லாசிரியர் விருது பெற்ற வ விஜயலட்சுமி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஜோ. இரண்டு பதினைந்திற்கு என்றும் இனியவை, 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல், கே அனந்தராம் அவர்களின் சாக்ஸபோன் இசை கேட்கலாம், 4:00 சின்ன கண்ணம்மா திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை இளையராஜா, வசனம் பஞ்சு அருணாச்சலம், கதை திரைக்கதை இயக்கம் ஆர் ரகு, 5:00 பொன்மாலை பொழுது இதில் முகம் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம், 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 6:00 முதல் 6:10 வரை, 7:00 முதல் 7:15 வரை திரைசை, 6:20 மனோரஞ்சிதம். நிகழ்ச்சி நிரல், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு, விழுப்புரம் மாவட்டம் அற்புசம்பாளையம் கிராம உழவர் டி ஜெயபாலன் அவர்களுடன் நேர்முகம், நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி இடம்பெறும். 8:00 முதல் 8:15 வரை, 8:30 முதல் 8:58 வரை திரையிசை, 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 கேட்கலாம் சங்கீத வானிலை, 10:00 கிருஷ்ணாரின் பார்லிமெண்ட் டெல்லி அஞ்சல், 11:00 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை, 11:10 முதன்மை அலைவரிசையின் இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம் நேயர்களே.

0: நேரம் 6:10
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ந அரவிந்த்குமார் அவர்கள்.
2: இனிமை மிகுந்தது வாழ்க்கை. அந்த இனிமை எங்கிருக்கிறது என்றால் உறவுகளின் அன்பில் இருக்கிறது. இவ்வுலகம் இன்றும் இயங்குவதற்கு காரணம் உறவுகளின் பிணைப்புதான். வாழும் காலத்தில் உறவுகளோடு கூடியிருந்தால் எவ்வித துன்பமும் நமக்கில்லை. உங்களின் சின்னஞ்சிறு மனச்சிறையில் அடைபட்ட நினைவுகளை திரும்பி பாருங்கள். உறவுகளின் உன்னதம் உங்களுக்கு புரியும். விடுமுறை காலத்தில் விருந்தினர் வந்ததும் விழா காலத்தில் விமர்சையாய் சென்றதும் உங்களின் நினைவுக்கு வரும். பள்ளிக்குச் செல்லும் போது பாசமுடன் தலைவாரி பொட்டிட்டு அழகு பார்த்து நமக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் வானத்து சாமிகளையெல்லாம் வாயில் வரை அழைத்து வந்து வேண்டிக் கொள்ளும் அம்மாவின் முகம் மனதில் பதிந்த ஓவியம்தானே. ஓய்வென்பதை அறியாது, மழை வெயில் பாராது, நமக்காக உழைத்த அப்பாவின் கால்களில் பதிந்த ஆணிகள் இன்னும் நம்முள் குத்துகின்றதல்லவா? காலத்தின் வசம் சென்ற நம் நினைவுகள் அனைத்திலும் நம் உறவுகளின் சாயல் மட்டும்தான் பதிந்திருக்கும். உயர்ந்த மரத்தின் வலிமை வேர்களில்தான் இருக்கிறது. இன்று எவ்வளவு தூரம் வளர்ந்த சமூகத்தில் நாம் வாழ்ந்தாலும் அச்சமூகத்தில் நாம் வாழ்வதற்கு கற்றுத்தந்தது நம் உறவுகள்தான். இருக்கும் பொழுது அதன் அருமை யாருக்கும் தெரிவதில்லை. அவை இல்லாத சூழலில்தான் எனக்கென்று யாராவது இருந்தால் நன்றாக இருக்குமே என்ற உணர்வு தோன்றும். உறவுகளின்றி தனிமையில் இருக்கும் மனிதர்கள் உறவுகளோடு கூடி வாழும் மனிதர்களை காணும் போது நமக்கு இப்படி யாரேனும் இருந்தால் நன்றாக இருக்குமே என ஏங்குவார்கள். உறவு என்பது வெறும் வார்த்தை.

0: அல்ல, அது உணர்வின் வெளிப்பாடு. அன்பின் மகத்துவத்தை காட்டும் கண்ணாடி. அக்கண்ணாடி அழகை காட்டும். அதை உடையாது பாதுகாத்து வைப்பதில்தான் உண்மையான வெற்றியே இருக்கிறது. வளரும் வரை தேவைப்பட்ட நல்லாகிய உறவு, வசதி வாய்ப்புகள் வரும்போது தேவையற்று போவதை இன்றைய நாளில் அதிகம் காண்கிறோம். ஒன்றை உணர்ந்து கொண்டால் உறவுகளில் விரிசல் இல்லை. எல்லோருடைய மனமும் வேறு, அதில் தோன்றும் எண்ணங்களும் வேறு. அப்படி இருக்கும்போது சிலவற்றை தள்ளியும் சிலவற்றை ஏற்றும் செல்வது உறவுகளின் ஆழத்திற்கு உதவும். சின்ன சின்ன சிக்கல்கள் எழும்போது அவற்றை விட்டுக் கொடுத்து செல்வதால் இங்கு நாம் எதையும் இழக்கப் போவதில்லை. குடும்ப உறவுகளில் தோன்றும் புரிதல் நாம் பணிபுரியும் இடங்களிலும் நமக்கான மாற்றத்தை உருவாக்கி பண்பாளனாக நம்மை மாற்றும். அன்பால் அனைத்தையும் வழிநடத்த கற்றுக்கொள்ளுங்கள். உங்களின் வலிமை உண்மையில் குடும்பத்திடமிருந்து கிடைப்பதுதான். இதை உணர்த்த உங்களுக்கு ஒரு கதையை கூறுகிறேன், கேளுங்கள். ஒரு ஊரில் ஒரு குரு இருந்தார். அவரிடம் பல மாணவர்கள் கல்வி கற்று வந்தனர். அம்மாணவர்கள் குருவிடம் வந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. மாணவர்கள் வித்தைகளை கற்று திரும்பும் காலமும் வந்தது. அதில் ஒரு மாணவனுக்கு, சகல கலைகளையும் நான் கற்றுவிட்டேன், அதனால் இனி எனக்கு யாருடைய துணையும் அவசியமில்லை, என்னால் தனித்து இயங்க முடியும் என்ற எண்ணம் தோன்றியது. அதை தன் சக நண்பர்களிடம் பெருமையாக கூறி மகிழ்ந்தான். அதை தொலைவிலிருந்து கேட்ட குரு, கலைகளை கற்று அதன் மூலம் பெற்றோருக்கும் உறவுகளுக்கும் உதவும் மனப்பான்மை தோன்ற வேண்டிய இவனுக்கு எதிர்மறையான எண்ணம் தோன்றியிருக்கிறது, அதை மாற்ற வேண்டும் என எண்ணி அம்மாணவன் குருகுலம் விட்டு நீங்கும் நாளில் ஒரு ஆலமரக்கன்றை பரிசளித்தார். அதை வாங்கிய மாணவனுக்கு மிகுந்த ஏமாற்றம். குருவே, தங்களிடமிருந்து சகல கலைகளையும் கற்று நீங்கும் எனக்கு நீங்கள் அற்புத போர்க்கருவிகளையோ எவருக்கும் கிடைக்காத அரிய நூல்களையோ தருவீர்கள் என எண்ணினேன். நீங்கள் சாதாரண மரக்கன்றை தருகிறீர்கள் என்றான். அதை கேட்ட குரு, அன்பு மாணவனே, இம்மரக்கன்றை நற்று வளர்த்துவா, குறித்த காலம் வரும்போது நான் உன்னை காண வருவேன் என வழியனுப்பினார். குரு சொன்னது போலவே அம்மாணவனும் அந்த ஆலமரக்கன்றை நற்று வளர்த்தான். காலங்கள் பல கடந்தன. ஆலங்கன்று விழுதுவிட்டு நிற்கும் பெரிய ஆலவிருட்சமாக மாறியது. அதில் பல பறவைகள் கூடிகட்டி வாழ்ந்தன. வழிப்போக்கர் பல நிழலுக்கு இளைப்பாறினர். கால்நடைகள் தலைகளை உண்டன. பலருக்கும் அம்மரம் பயன் தந்தது. ஒரு நாள் மீண்டும் குரு மாணவனை காணச் சென்றார். அவரை அன்போடு வரவேற்ற மாணவனிடம், நான் கொடுத்த மரக்கன்று எங்கே என குரு கேட்டார். அப்போது மாணவன், இதோ தாங்கள் கொடுத்த மரக்கன்று என ஆழ விருட்சத்தை மாணவன் காட்டினான். அப்போது குரு, இம்மரம் வளர்வதற்கு எதுவெல்லாம் துணை செய்தது என கேட்டார். நாள்தோறும் நான் ஊற்றிய நீரும் வளமான மண்ணும் மலையும் சூரிய ஒளியும் என்றான். அப்படியானால் ஒரு மரம் வளர நீர் மண் மலை சூரிய ஒளி உதவியது என்றால், நீ சகல கலைகளையும் கற்றுத் தேர்ந்திட எப்படி நீ மட்டும் காரணமாக இருந்திருப்பாய்? உன் பெற்றோர் ஆசிரியர் உறவுகள் எல்லாம் காரணமாக இருந்திருப்பார்களே. பின் எப்படி எல்லோரின் உதவியையும் பெற்று வளர்ந்த நீ யாருடைய உதவியும் இல்லாமல் என்னால் தனித்து இயங்க முடியும் என கூறுகிறாய்? அன்பு மாணவனே, வளரும் காலத்தில் உதவிய உறவுகளை வாய்ப்புகள் வந்த பின் உதறி தள்ளுவது உத்தமமான செயலாகாது. நீ உன் ஆற்றலால் தனித்து இயங்க முடிந்தாலும் தனித்து இயங்கும் ஆற்றலை உன்னுள் விதைத்தது உன் உறவுகள்தான் என்பதை ஒருபோதும் மறவாதே என குரு கூறினார். அதை கேட்ட மாணவனுக்கு தன் தவறு புரிந்தது. அதுபோல தன் வாழ்க்கையில் உயர்வுக்கான பல களங்கள் நமக்கு தோன்றினாலும் அந்த களங்கள் யாவும் தோன்றும் முன் நமக்கு துணையாக இருந்தது நம் உறவுகள் என்பதை ஒருபோதும் மறவாதீர்கள். அன்போடு கலந்து உறவின் மகத்துவத்தை போற்றுவோம் வாருங்கள்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ந. அரவிந்த்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:15, 3:00. இறைமனம் கமழும் இன்னிசை கானங்களின் தொகுப்பு இது. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் உன்னிகிருஷ்ணன் குரலில்.

இறைவனை போற்றி புகழும் இன்னிசை பாடல்களின் தொகுப்பு இத்தெய்வீகராகும். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் எல்.ஆர். ஈஸ்வரி குரல்களில் பாடல்.

பக்தி பரவசமூட்டும் பக்தி பாடல்களின் தொகுப்பு இது. தெய்வீகராகும் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில்.

0: 的你。
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆடித்திங்கள் 27 நாள், புதன்கிழமை. நேரம் 6:35. 8 உழவர்களுக்கான செய்திகள். இதில் எல் சாகுபடி நிறைவு பகுதி குறித்து காத்துமுத்து கார்த்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: இதனால் கிராம பொதுமக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், நமது ஊர் ஏரியில் இன்று காலை 9 மணிக்கு மீன்பிடி திருவிழா நடைபெற இருப்பதால் பொதுமக்கள் அனைவரும் தவறாமல் வீட்டுக்கு ஒரு ஆளாக வந்து கலந்து கொள்ளுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்
1: கொள்கின்றோம்.
2: நிலுப்பா நிலுப்பா நிலுப்பா,
3: நம்ம ஓரம் பாப்பா ஓரம் பாப்பா.
2: எப்பா என்னப்பா இவ்வளவு வேமா வர?
3: கதமுத்த ஆட்டோல கேட்ட கட்டிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களா, நீ கேக்கலையா?
2: எப்பா இந்த மீன்பிடி திருவிழாவை சொல்லிட்டு போனாங்க, 9 மணிக்கு மீன்பிடி திருவிழான்னு சொன்னாங்க, அதுல என்னப்பா இருக்குது?
3: கதமுத்த முதல்ல நான் கலந்துகிட்டு மீன் பிடிக்கலாம்னு தான் போயிருந்தான்.
2: கதமுத்த அவசரப்படாதப்பா, வா வா நம்ம டீ கடையில உட்காந்து டீய குடிச்சிட்டு பொறுமையா போவோம்பா.
3: அப்ப நீ வரங்கிற?
2: நானும் வரேன்பா,
3: ரெண்டு பேரும் சேர்ந்து போலாம்பா.
2: ஏப்பா ஒரு முக்கியமான விஷயம், முந்தனத்து இந்த எள்ளு பயிர் சாகுபடிய பத்தி கேட்டேன்.
3: ஆமா,
2: அப்புறம் என்ன பண்ண திடீர்னு முந்தானத்து சிறுதானிய பயிர் பஸ்ல வருது, அதை போய் இறக்கணும்னு பாதியில ஓடிவிட்டா?
3: அது வாங்கிட்டேன்பா, பஸ்ல இருந்து வாங்கிட்டேன் சிறுதானியங்கள்லாம்.
2: நேத்து என்ன பண்ண, மாட்டுக்கு தண்ணி கட்டாம வந்து விட்டேன், நேரமாயி போச்சுப்பான்னு ஓடிவிட்டேன்.
3: ஆமாங்க, அது போது நம்ம தண்ணி காட்டினாதான் மாடு சந்தோஷமா இருந்ததுங்க.
2: சரிப்பா, இந்த எள்ளு சாகுபடியில இன்னும் கொஞ்சம்

0: விஷயம் இருக்குப்பா.
1: ஆமா காதமுத்து, ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு மீதம் சொல்றேன்னு
0: சொன்ன. கரெக்டா சொல்றப்பா. எள்ளு பயிர் சாகுபடியில நான் என்னன்னாலும் உன்கிட்ட சொன்னேன்.
1: எள்ளு பயிர் சாகுபடியில மானாவாரி பட்டம், இரவ பட்டம், நெல் தரிசு, மண் வகை, அப்புறம் நிலம் தயாரித்தல், விதை அளவு, விதை நேர்த்தி, பயிர் இடைவெளி, அப்புறம் பயிர் எண்ணிக்கை, விதைக்கும் முறை, ஒருங்கிணைந்த உர நிர்வாகம், களை நிர்வாகம், நீர் நிர்வாகம், பயிர் ஊக்கி தெளித்தல, இதெல்லாம் சொல்லிட்டு
0: வந்தா. இதெல்லாம் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீல்ல?
1: ஆமா.
0: அடுத்ததா கடைசியா என்ன சொல்றேன்னு உன்ட்ட சொல்லிட்டு போனா.
1: அதான் கதை, வந்து ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு பத்தி சொல்றேன்னு சொன்ன.
0: சரிப்பா. நோய் அப்புறம் வந்து பூச்சி தாக்குதல், இதுல எப்படி பயிர்களை நாம பாதுகாப்பா வச்சுக்கலாம்? இதுதான் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு.
1: இப்ப
0: செடி சின்ன வயசா இருக்குல்ல, தளிரா இருக்கும் போது தளிர் பிணைக்கும் புழுக்கள் அப்படின்னு எள்ளு பயிரை வந்து தாக்கக்கூடிய புழுக்கள் உண்டுப்பா.
1: சரி சரி.
0: அப்புறம் எள்ளு காய் ஈ அப்படின்னு இருக்குது, அதுவும் காய சேதப்படுத்தும். இதெல்லாம் கட்டுப்படுத்த ஏக்கருக்கு 400 மில்லி குயினால் பாஸ் 25 EC அப்படின்னு ஒரு மருந்து இருக்குப்பா. அதை 200 லிட்டர் தண்ணீர்ல கலந்து நல்லா செடி மேல எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நாம தெளிக்கணும்.
1: இதெல்லாம் எங்க கிடைக்கும் காதமுத்த?
0: எப்பா, இந்த குயினால் பாஸ் 25 EC மருந்து கடையில போய் கேட்டா கொடுப்பாங்க.
1: சரி சரி.
0: அதை 200 லிட்டர் தண்ணீர்ல கலந்து அடிக்கணும், சும்மா அப்படியே அடிச்சு விடாத, செடி கருகிப்படும்.
1: சரி சரி சரிப்பா, நீ சொல்ற மாதிரி செய்யறேன்.
0: இது பிடிக்கல உனக்கு, எப்பா நான் ரசாயனமே கதைக்காவாதுப்பா எனக்கு அப்படின்னு நீ சொல்ல வந்தீங்கன்னா, 2% வேப்ப எண்ணெய் கரைசல் அல்லது 0.03% வேப்பம் சார்ந்த மருந்துகளை 2 முறை பூக்கும் தருணத்திற்கு முன்பு நாம தெளிக்கணும்பா.
1: ஓஹோ.
0: இது மூலமாவும் நம்ம புழுக்களை கண்ட்ரோல் பண்ணிடலாம்.
1: சரி.
0: அப்புறம் எள்ளு காய் தொலைப்பான், அதை கட்டுப்படுத்தணும்னா பேசலோன் 4% அல்லது குயினால் பாஸ் 1% அல்லது மாலத்தியான் 5% தூள்களை ஒரு ஏக்கருக்கு 10 கிலோ அப்படிங்கிற அளவுல விதைச்ச 25வது நாள், அப்புறம் 35வது நாள், அப்புறம் 60 நாளுக்கு பிறகு தூவலாம். சரியா?
1: சரி காதமுத்த.
0: அப்புறம் முடிக்கொத்து பேன் அப்படின்னு ஒரு நோய் வருதுப்பா. ஆமாப்பா, முடிக்கொத்து பேன். இத தவிர்க்க எள்ளு அப்புறம் துவரையின 6:1 அப்படிங்கிற சதவீதத்துல விதைக்கலாம்.
1: சரி.
0: இப்ப எள்ளு செடி 6 எடுத்துக்கிட்டோம்னா துவர செடி 1. இந்த விதத்துல வைக்கும் போது இந்த துவர செடிக்கு தான் அதிக பாதிப்பை உண்டு பண்ணிட்டு எள்ளு செடி தப்பிச்சுக்கும்பா.
1: சரி சரி.
0: அப்புறம் காய் நாவாய் பூச்சி, இதுவும் வந்து எள்ளு பயிரை தாக்கும். ஏக்கருக்கு 200 மில்லி டைக்ளோர்வாஸ், 76 WSC அப்படின்னு இருக்கு. இது இல்லாட்டினா 400 கிராம் கார்பரில், 50 WUB அப்படின்னு ஒரு மருந்து இருக்குப்பா. இதையும் தெளிச்சு நம்ம கட்டுப்படுத்தலாம். நீ ஒண்ணு இல்லப்பா, நம்ம விவசாய ஆபீசரை போய் கேட்டினா அவரே எள்ளு பயிர்ல என்னென்ன நோய் தாக்கும், அதுக்கு என்னென்ன மருந்துன்னு சொல்லிடுவாரு.
1: சரி சரி.
0: ஏக்கருக்கு 2 கிலோ மேங்கனீஸ் சல்பேட்டு 20 கிலோ மணலோட கலந்து நிலத்துல தூவறதன் மூலமா பற்றாக்குறை ஏதாவது இருந்துச்சுன்னா, அதாவது மேங்கனீஸ் பற்றாக்குறை, அதை நிவர்த்தி செஞ்சுக்கலாம்.
1: சரி சரி.
0: இன்னொன்னுப்பா, இந்த வேரழுகல் நோய் வந்துச்சுன்னா செடி நல்லா பூத்து இருக்கும், காய் இருக்கும், பிஞ்சோட இருக்கும், திடீர்னு பார்த்தா அப்படியே செடி வாடி போய் அப்படியே செடி இறந்து போடும்பா. இந்த வேரழுகல் நோய் வராம இருக்கணும், அத கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, ஏக்கருக்கு 1 கிலோ சூடோமோனஸ் இல்லனா ட்ரைகோடெர்மா எதிர் உயிரி பூஞ்சான கொல்லி, இந்த மருந்த 20 கிலோ மணலோட கலந்து விதைச்ச 30வது நாள்ல நம்ம மண்ணில் இடணும். இது இல்லாட்டினா கார்பன் டைஆக்சைட் மருந்த 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 கிராம் அப்படிங்கிற அளவுல கரைச்சி செடிக்கு பக்கத்துல நம்ம கீழே ஊத்தணும்பா. அப்புறம் இன்னொரு நோய் ஒன்று வருது, ஆல்டர்னேரியா இலைக்கருகள், அப்புறம் செர்சோஸ்போரா இலைப்புள்ளி நோய். இந்த நோயோட பேரு பானம் சொன்னது, ஏக்கருக்கு 400 கிராம் அந்த அளவுல மேங்கோசெப் மருந்த தெளிச்சு இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். பொதுவா எள்ளு பயிர்ல நல்ல இடைவெளி இருந்து நல்ல சூரிய வெளிச்சம், தண்ணி வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி அதிகமா நிக்கவும் கூடாது, அதுக்குன்னு தண்ணி இல்லாம இருந்துடக்கூடாது. இந்த மாதிரி பராமரிச்சு களையே இல்லாம பாத்துக்கிட்டோம்னா பூச்சி நோய் தாக்குதல் அந்த அளவுக்கு இருக்காதுப்பா. இத செஞ்சாவே மருந்து அடிக்கிற செலவு நமக்கு அந்த அளவுக்கு இருக்காது.
1: அதமுத, எள்ளு சாகுபடியில பல

0: தொழில்நுட்பங்களை பத்தி சொன்னப்பா, நல்லா புரிஞ்சுத. இந்த அறுவடையும் மகசூலை பத்தி கொஞ்சம் சொல்லிடுப்பா.
1: கருத்தமுத்து, செடியோடைய அடி இலை அது பழுத்து கொட்டிடுச்சுன்னு வச்சுக்க,
0: சரி,
1: எள்ளு செடி முத்திடுச்சு அப்படின்னு நாம முடிவு பண்ணிக்கலாம். ஒண்ணுலப்பா, கீழே இருக்கிற அந்த எள்ளு இருக்குல்ல, அது கொஞ்சம் முத்தி கொஞ்சம் கருப்பா போயிடுச்சுனாவே, அப்புறம் மேல இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பச்சையா இருந்தாலும் அதை பத்தி நம்ம கவலை இல்ல. நம்ம செடிய அறுவடை பண்ணிடலாம். அறுவடை செஞ்ச செடிகளை வட்ட வடிவுல அடுக்கி 3-4 பட்டறை போடணும்.
0: ஓஹோ.
1: அப்புறம் செடியை எடுத்து நம்ம அப்படி கையால உழுக்கணும்னாவே 70% விதைகள் அப்படியே கொட்டிடும்பா. அப்புறம் மீண்டும் 1 வட்ட வடிவுல வச்சு அடுத்த நாள் மீண்டும் நாம விதைகளை பிரிச்சு எடுக்கணும்பா.
0: சரி சரி சரி.
1: சராசரியா ஏக்கருக்கு 300 கிலோ கிடைக்கும். அதிகமா ஒண்ணும் செலவு கிடையாது, நல்ல லாபம் தரக்கூடியது எள்ளு பயிர் சாகுபடி.
0: காத்தமுத்த, இந்த எள் சாகுபடி பயிரிடுறதுல அதனுடைய தொழில்நுட்பங்களை பத்தி 3 நல்ல விஷயங்களை தெளிவா அழகா சொன்னப்பா. நீ சொன்ன மாதிரியே நான் இதெல்லாம் பின்பற்றி எள்ளு பயிரிட்ட அதிக மகசூல் பெற்று நல்ல லாபம் கண்டுபிடிக்கிறேன்பா.
1: சரிப்பா சரிப்பா. கருத்தமுத்த, நேரம் ஆயிட்டே இருக்குது.
0: சரி,
1: அத பாரு, ஊர் மக்கள் எல்லாம் ஏரி பக்கம் போயிட்டு இருக்காங்க. நாமளும் சீக்கிரம் போகணும். இன்னைக்கு ஏரியில நான் வேற எந்த மீனையும் பிடிக்க போறது இல்ல. விரா மீன மட்டும் விடுறதா இல்ல?
0: அதுதான்மா சூப்பர் மீன் பாத. விரால் மீன் தானே, எல்லா மீனையும் சேர்த்து புடிச்சிருவான்.
1: மீன் நம்ம புடிச்சோம்னா 1 நமக்கு கொடுப்பாங்க, மத்தபடி எல்லாத்தையும் ஊருக்காரங்க எடுத்துக்குவாங்க. அப்புறம் பஞ்சாயத்துல வந்து ஊருக்கே ஒவ்வொரு வீட்டுக்கும் 1 அப்படின்னு பிரிச்சு கொடுப்பாங்க. அதனால நான் என்ன செய்ய போறேன்னா, விரா மீனை மட்டும் பிடிக்கலான்னு இருக்கேன்பா.
0: ஓஹோ, அதுதான் காரணமா?
1: ஆமாப்பா, ஏன்னா விரா மீன்ப்பா ருசியா இருக்கும்,
0: நல்ல டேஸ்டா இருக்கும்பா மீன்.
1: சரி சரி, வாப்பா கிளம்பலாம்.
0: சரி சரி. காத்தமுதா, அப்ப இன்னைக்கு மதியம் வீட்டு வந்துடுறமா விரால் மீன் குழம்புக்க?
1: சரிப்பா, கட்டாயம் வாப்பா.
0: சரி சரி சரி
1: சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு கிளம்பி அப்படியே ஏறி பக்கம் வந்துடுறேன்பா.
0: சரிப்பா, நானும் கிளம்புறேன்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள். இதில் எல் சாகுபடி நிறைவு பகுதி குறித்து காத்தமுத்து கர்த்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்ட திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட உள்ளது. வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஆடி அமாவாசையை ஒட்டி தமிழகம் முழுவதும் முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்ட திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார். இந்த மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இதேபோல் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக திருத்த மசோதாவும் மாநிலங்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. மக்களவையில் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் முறைப்படுத்துதல் திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளது. வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. மக்களவையில் நேற்று கேள்வி நேரத்தின் போது மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அளித்த பதிலில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை சார்ந்த செயல்பாடுகளை மாநில மாவட்ட அளவில் திறம்பட ஒருங்கிணைக்கவும் அவற்றை கண்காணிக்கவும் மத்திய கூட்டுறவு அமைச்சகம் தேசிய அளவிலிருந்து மாவட்ட நிலை வரை குழுக்களை அமைத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் தலைமையில் அமைச்சகங்களுக்கு இடையேயான குழு, துறை செயலாளரின் தலைமையில் தேசிய அளவிலான ஒருங்கிணைப்பு குழு, அந்தந்த மாவட்ட ஆட்சியரின் தலைமையில் மேம்பாட்டுக் குழு என

0: நான்கு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அந்த பதிலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட உள்ளது. சட்டப்பேரவையில் பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் மீதான விவாதம் நிறைவடைந்து அத்துறைகளுக்கான அமைச்சர்கள் இன்று பதிலுரை நிகழ்த்தவுள்ளனர். இந்நிலையில் சட்டப்பேரவையில் தொகுதி மறுவரையறையால் எந்த மாநிலமும் பாதிக்கப்படக்கூடாது, தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலை தொடர வேண்டும் என வலியுறுத்தி முதலமைச்சர் திரு விஜய் பேரவையில் இன்று தனி தீர்மானம் தாக்கல் செய்யவுள்ளார். உறுப்பினர்களின் உரையைத் தொடர்ந்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா குறித்து தாவேக அரசு வீண் வதந்திகளை பரப்பக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த மசோதா அனைத்து மதங்களைச் சேர்ந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்களிலும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான மாநில அரசு இதுகுறித்து தனி தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது தேவையற்ற விளம்பரம் என்று அவர் குறை கூறியுள்ளார். இந்த சட்டம் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியின் போது 1976 கொண்டுவரப்பட்டு பல்வேறு ஆண்டுகளில் திருத்தம் செய்யப்பட்டிருப்பதையும் திரு நயினா நாகேந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னதாக தமிழக சட்டப்பேரவையில் நேற்று வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவை தற்போதைய வடிவில் இருந்து திரும்பப் பெறுமாறு மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC-யின் குரூப் 2 மற்றும் 2A முதல்நிலை தேர்வுகள் வரும் நவம்பர் 1 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வர்கள் அடுத்த மாதம் 9 வரை இணையவழியில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்றும், தேர்வு கட்டணத்தை UPI மூலமாகவும் செலுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் TNPSC-யின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: ஆடி அமாவாசையை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு முக்கிய நகரங்களிலும் கோவில்கள் மற்றும் நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் அதிகாலையில் ஏராளமானோர் அருவியில் புனித நீராடி தர்ப்பணம் செய்து முன்னோர்களை வழிபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் ஆடி அமாவாசை தினமான இன்று ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி மூதாதையர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். மேலும் அமாவாசை நாட்களில் நதி, அருவி உள்ளிட்ட நீர்நிலைகளில் புனித நீராடி முன்னோர்களுக்கு எள் மற்றும் நீர் அளித்து தர்ப்பணம் செய்தால் அவர்களின் ஆசி குடும்பத்திற்கு கிடைக்கும் என நம்பிக்கை. அதன் அடிப்படையில் ஆடி அமாவாசை தினமான இன்று குற்றால மெயின் அருவிக்கரையில் அதிகாலை முதலே ஏராளமானோர் குவிந்தனர். அருவியில் புனித நீராடிய பின்னர் தங்களது மூதாதையர்களை நினைத்து வழிபட்டு எள் மற்றும் தண்ணீர் தெளித்து தர்ப்பணம் செய்தனர். ஆடி மற்றும் தை அமாவாசை நாட்களில் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, மன நிம்மதி, நோயர் கிடைக்கும் என முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டதாகவும் வழிபாட்டாளர்கள் தெரிவித்தனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சார் சந்தில்.
0: இதேபோல் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் அதிகாலையிலேயே ஏராளமானோர் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஆடி அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்திற்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர். தமிழகம் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களில் இருந்தும் வந்திருந்த 1000 பக்தர்கள் அக்னி தீர்த்த கடையில் நீராடி தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். பின்னர் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலில் உள்ள 22 தீர்த்தங்களில் நீண்ட வரிசையில் காத்திருந்து புனித நீராடி அருள்மிகு ராமநாத சுவாமி மற்றும் பர்வதவர்த்தினி அம்பாலை வழிபட்டனர். இன்று மதியம் தங்க கருட வாகனத்தில் ஸ்ரீ ராமர எழுந்தருளி அக்னி தீர்த்தத்தில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும். ஏராளமான பக்தர்கள் வருகையைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் நகர்பகுதி, பாம்பன் பாலம், தனுஷ்கோடி ஆகிய பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சில மாவட்டங்களில் இந்த இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப்பாதையின் காரணமாக விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், திருச்சி மாவட்டங்களில் கனமழையும் இதர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேக

0: மூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இருவரிச் செய்திகள். கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 180 அதிகரித்துள்ளது. தங்கள் நாட்டுக்கு எதிரான தாக்குதலில் வடகொரிய ஏவுகணைகளை ரஷ்யா பயன்படுத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். பருவமழை தொடங்கியுள்ள போதிலும் கேதார்நாத் பத்ரிநாத் தலங்களுக்கு செல்லும் சார்தாம் யாத்திரையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர். புதுமை கண்டுபிடிப்பு வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையில் தீவிர கவனம் செலுத்தி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வங்கிகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி கேட்டுக் கொண்டுள்ளது. தெலங்கானா மாநிலம் சார்லபள்ளியில் இருந்து இம்மாதம் 28, அடுத்த மாதம் 4 மற்றும் 8 தேதிகளில் வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் கடந்த 14 உண்டியல் காணிக்கையாக 1,31,00,000 ரூபாய், 709 கிராம் தங்கம், சுமார் 2 கிலோ வெள்ளி பெறப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரியில் மீண்டும் காட்டுத்தீ பரவியதால் ஆடி அமாவாசையையொட்டி மலைக்கோவிலுக்கு இன்றும் நாளையும் பக்தர்கள் செல்ல தடை விதித்து வனத்துறை உத்தரவிட்டுள்ளது. இல்லந்தோறும் மூவர்ணக்குடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நாமக்கல்லில் பிஜேபி சார்பில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 1,000 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறை மற்றும் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் முன்னிலையில் அழிக்கப்பட்டது. இதேபோல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 1,602 கிலோ போதைப் பொருட்களும் எரித்து அழிக்கப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன் எடுத்தது. இதையடுத்து 167 ரன் எடுத்தால் வெற்றியின் இலக்குடன் பின்னர் களமிறங்கிய திருப்பூர் அணி 18 ஓவரில் 6 விக்கெட்டை இழந்து இலக்கை எட்டியது. துரந்தோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்ட திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசின தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட உள்ளது. வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஆடி அமாவாசையையொட்டி தமிழகம் முழுவதும் முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55, 3 நொடிகள். நேயர்கள் கேட்கவிருப்பது ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
2: காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: பாண்டிச்சேரியின் தங்க அடையாளம் ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, பாண்டிச்சேரி. குறைந்த சேதாரத்தில் நிறைவான நகைகள் வாங்க ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, பாண்டிச்சேரி.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியம். தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் முனைவர் ஜி ராஜமுருகன் அவர்கள்.
5: வணக்கம் நேயர்களே. அதிக ஒளியும் சில தாவரங்களில் இலைகளை கருக செய்யக்கூடும். நீர் அனைத்து உயிரினங்களுக்கும் அடிப்படை தேவையாகும். தாவரங்களில் ஒளிச்சேர்க்கை, ஊட்டச்சத்து கடத்தல், செல் விரிவடைதல் மற்றும் உயிர் வேதியியல் வினைகள் அனைத்திற்கும் நீர் அவசியம். நீர் பற்றாக்குறை ஏற்பட்டால் இலைகள் வாடுகின்றன, வளர்ச்சி குறைகிறது மற்றும் மலர்தல் பாதிக்கப்படுகிறது. மறுபுறம் அதிகப்படியான நீர் வேர்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்காமல் வேர் அழுகலை ஏற்படுத்தும். மண் என்பது தாவரங்களின் வளர்ச்சிக்கு அடித்தளமாகும். மண் தாவரங்களுக்கு தாங்கும் ஆதாரமாக இருப்பதுடன் நீர் மற்றும் கனிம ஊட்டச்சத்துகளையும் வழங்குகிறது. மண்ணின் அமைப்பு, பிஹெச், கரிமப்பொருள் அளவு மற்றும் வளம் ஆகியவை தாவர வளர்ச்சியை நிர்ணயிக்கின்றன. மண் மிகவும் அமிலமாகவோ அல்லது காரத்தன்மை உடையதாகவோ மாறினால் ஊட்டச்சத்து உறிஞ்சுதல் குறைந்து தாவர வளர்ச்சி பாதிக்கப்படும். ஈரப்பதம் மற்றும் மழைப்பொழிவும் தாவரங்களின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கின்றன.

0: போதுமான மழைப்பொழிவு மற்றும் ஈரப்பதம் இருந்தால் தாவரங்கள் நன்கு வளர்கின்றன. ஆனால் வறட்சி அல்லது அதிக மழைப்பொழிவு ஏற்பட்டால் தாவரங்களின் இயல்பான வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது. உயிருள்ள காரணிகள் என்பது மற்ற உயிரினங்கள் தாவரங்களின் வளர்ச்சியில் ஏற்படுத்தும் தாக்கத்தை குறைக்கின்றன. இதில் மற்ற தாவரங்கள், விலங்குகள், பூச்சிகள், நுண்ணுயிரிகள், பூஞ்சைகள், பாக்டீரியாக்கள், மகரந்த சேர்க்கையாளர்கள் மற்றும் மனிதர்கள் அடங்குகின்றனர். சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியம். சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அனைத்து உயிரினங்களின் எதிர்கால வாழ்விற்கும் அவசியமாகும். மரக்கன்றுகள் நடுதல், காடுகளை பாதுகாத்தல், நீர்நிலைகளை சுத்தமாக வைத்தல், மாசுபாட்டை கட்டுப்படுத்தல், இயற்கை வளங்களை சிக்கனமாக பயன்படுத்துதல், ரசாயன பயன்பாட்டை குறைத்தல், ஈரநிலங்களை பாதுகாத்தல் மற்றும் பொதுமக்களிடம் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் ஆகியவை சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மிகவும் முக்கியமான நடவடிக்கைகளாகும். ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் இருந்தால்தான் தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மனிதர்கள் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ முடியும். சூழல் என்பது அனைத்து உயிரினங்களின் வாழ்விற்கும் அடிப்படையான அமைப்பாகும். உயிரற்ற மற்றும் உயிருள்ள காரணிகள் இணைந்து தாவரங்களின் வளர்ச்சி, உடலியல் செயல்பாடுகள், இனப்பெருக்கம் மற்றும் உயிர் வாழ்வை நிர்ணயிக்கின்றன. இக்காரணிகளில் ஏற்படும் இயற்கை மாற்றம், மனிதனால் உருவாகும் மாற்றங்கள் தாவர உலகை ஆழமாக பாதிக்கப்படுகின்றன. எனவே சுற்றுச்சூழல் சமநிலையை பேணுதல், இயற்கை வளங்களை பாதுகாத்தல் மற்றும் நிலையான சுற்றுச்சூழல் மேலாண்மை முறைகளை பின்பற்றுதல் உயிரியல் பன்முகத்தன்மையையும் எதிர்கால தலைமுறைகளின் நலனையும் பாதுகாக்க மிகவும் அவசியமாகும்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியம் தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் ஜே ராஜமுருகன் அவர்கள்.
2: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: ட்ரெண்டிங் டிசைன்ஸ்க்கு மாறுங்க. ராம் தங்க நகை மாளிகையில உங்க பழைய நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. வைர நகைகள் வாங்க வந்து பாருங்க. ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, பாண்டிச்சேரி.
1: தொடர்வது 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முருகன். தேசிய கௌரவத்திற்கு அவமதிப்பு தடுப்பு திருத்த மசோதா 2026 குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். தேசிய கௌரவத்திற்கு அவமதிப்பு தடுப்பு சட்டம் 1971 திருத்தம் செய்யும் மசோதாவை நாடாளுமன்றம் கடந்த மாதம் நிறைவேற்றியது. இந்த சட்டம் தேசிய பாடலான வந்தே மாதரத்திற்கு தேசிய கீதமான ஜனகணமன போன்ற அதே சட்டப்பூர்வ பாதுகாப்பை வழங்க முயல்கிறது. ஜனாதிபதியின் ஒப்புதலை தொடர்ந்து இந்த மசோதா சட்டமாக மாறியுள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த மாதம் 20 தொடங்கி நடந்து வருகிறது. இந்நிலையில் நேற்றைய தினம் மக்களவையில் கேரள மசோதா 2016 என்ற கேரள மாநிலத்திற்கான பெயர் மாற்றம் தொடர்பான மசோதா நிறைவேறியது. இதேபோன்று தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக திருத்த மசோதா 2026 அவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் பிரிக்க முடியாத மற்றும் ஒருங்கிணைந்த பகுதி என்றும், இந்த மறுக்க முடியாத யதார்த்தத்தை எதுவும் மாற்ற முடியாது என்றும் இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால் புதுடெல்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதை தெரிவித்தார். எல்லைப் பகுதிகள் தொடர்பான விஷயங்களில் சீனாவுடனான விவாதங்களில் இந்தியா ஒருபோதும் இந்த பிரச்சினைகளை தீவிரமாக கருதுவதாகவும் அவர் கூறினார். ஆர்டமிஸ் ஒப்பந்தங்களின் கீழ் இரு நாடுகளின் கூட்டாண்மையை உருவாக்கும் நிலவுதள திட்டத்தில் சேர இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு நாசா அழைப்பு விடுத்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் வெளியான அறிவியல் தரவு குறித்த ஒத்துழைப்பிற்கான விவாதங்களை முன்னெடுத்துச் செல்ல இந்தியாவும் அமெரிக்காவும் ஒப்புக்கொண்டுள்ளன. அயர்லாந்து அணிக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் வெற்றி பெற்ற ஆப்கானிஸ்தான் 2027 ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கு நேரடியாக தகுதி பெற்று சாதனை படைத்துள்ளது. இந்நிலையில் இரு அணிகளுக்கு இடையிலான 4வது ஒருநாள் போட்டி பெல்பாஸ் நகரில் இந்திய நேரப்படி இன்று மாலை 3:15 நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:02.

0: தமிழ் அமுது. தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் வி. ஜீவகன் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதியினை கேட்கலாம்.
1: தமிழகத்தில் தோன்றிய தகைசால் சான்றோர்கள் மக்கள் இனம் உயர் ஒழுக்க வழியில் நின்று இன்புற்று வாழ வழிகாட்டும் கொள்கையுடன் பைந்தமிழில் இரவா புகழுடைய காப்பியங்களை இயற்றியுள்ளனர். தம் சமய வழி நின்று அவற்றையெல்லாம் இயற்றினர். இதனால் சமயமும் தமிழும் என இருநிலையும் செழிப்புற்று விளங்கியது. ஆனால் இவ்விலக்கியங்களை எல்லாம் சமய கணக்கர் வழி நோக்காமல் அருந்தமிழ் கலை களஞ்சியமாக அணுக வேண்டும். அதன் அருமை பெருமைகளை இலக்கிய நயத்தை எல்லாம் தம் மொழி அறிவால் பட்டை தீட்டி படிப்போர் பயனுற வழங்கிட வேண்டும். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் அன்றைய மன்னர்களும் புலவர்களும். அவர்கள் காலந்தோறும் இலக்கிய செல்வங்களை படைத்து தமிழ் மொழியை வளர்த்தனர். இவ்வாறு அவர்கள் வளர்த்த தமிழின் சிறப்பை ஒரு அற்புதமான பாடல் மூலம் பார்க்கலாம். பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே வளர்ந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வயை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்து ஓர் ஏன மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளருகின்றாள் என்று புலவர் பெருமக்கள் புகழ்ந்து ஏத்திய தமிழ் மொழியின் செம்மையை கண்ணுறுதற் பெருங்கடவுளும் கழகமோடு அமர்ந்து பன்னுறத் தெரிந்து ஆய்ந்த இப்பசுந்தமிழ் ஏனை மண்ணிடை சில இலக்கண வரம்பிலா மொழிபோல் எண்ணிடப்பட கிடந்ததா என்னவும் படுமோ என்று அன்னை தமிழை புவி மன்னர்களும் கவி மன்னர்களும் மட்டுமல்லாமல் கடவுளரும் அமர்ந்து வளர்த்த தமிழ் நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் என்பதில்தான் எத்தனை உயர்தனி சிறப்பு நிற்கிறது. தமிழ் மொழியில்தான் எழுத்துக்களின் பிறப்பை பற்றிய தெளிவான உச்சரிப்பு முறையினை காண முடிகிறது. இவ்வாறான எழுத்துக்களை கொண்டு இலக்கண வரைமுறைக்கு உட்பட்டு இயற்றப்பட்ட நூல் எவ்வாறு விளங்க வேண்டும் என நூலின் அமைப்பிற்கோர் இலக்கணம் கூறுகிறது தமிழ். நூல் எனப்படுவது நுவலும் காலை முதலும் முடிவும் மாறுகோள் இன்றி தொகையினும் வகையினும் பொருண்மை காட்டி உள் நின்று அகன்ற உரையோடு உணர்ந்து நுண்ணிதின் விளக்கல் அதுவதன் பண்பே என்று தமிழ் இலக்கணத்தின் பெருமைக்கோர் உரைகல்லாக நிற்கும் தொல்காப்பியம் விளம்புகிறது. பின்னர் எழுந்த இலக்கண இலக்கியங்களாலும் உரையாசிரியர்களின் உரை வளர்த்தாலும் நாமகளாகிய தமிழ் மகள் மேலும் பல வளங்கள் பெற்றாள் என்பதை வச்சநந்தி தேவரால் இயற்றப்பட்ட வச்சநந்தி மாலையில் பூமகளும் நல்வாழ்வு பெற்றால் புரை தீர்ந்த நாமகளும் பல்களையும் நன்னினால் தோமகள் சீர் வையம் புகழ் கலந்தை வச்சநந்தி மாமுனிகள் செய்த பதகமலம் சேர்ந்து என்று தமிழினுடைய சிறப்பை வரிசைபட கூறுகிறார். இந்த வெண்பா தமிழ் வளமையை காட்டும் மதுர கவிக்கு ஒரு உதாரணமாகும். இனி தீந்தமிழ் காப்பியங்களில் தமிழின் இனிமையை காண்போம். சிலப்பதிகாரம் தமிழில் எழுந்த முதல் காப்பியம். இக்காப்பியத்தை எளிமை தமிழ் குன்றா சுவையுடன் செஞ்சொல் காப்பியமாக சேரன் தம்பி இளங்கோ காப்பியமாக தமிழன்னைக்கு அணிவித்து மகிழ்ந்துள்ளார். காப்பிய நாயகி கண்ணகியின் பெருமையை தமிழின் இனிமையோடு ஒப்பிட்டு பாடுகிறார். இவளோ கொங்க செல்வி குடமலையாட்டி தென் தமிழ் பாவை செய்தவ கொழுந்து என்று கூறுவதன் வாயிலாக கண்ணகியை தென்தமிழ் பாவை என்று தமிழோடு சேர்த்து அவளது அழகை வெளிப்படுத்துகிறார். மேலும் கண்ணகியின் சிறப்பை கண்ணகியினுடைய அழகை கண்ணகியினுடைய பெருமையை பைந்தமிழினுடைய பணுவலாக ஆக்குகிறார். மாசரு பொன்னே வளம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே அரும்பெறல் பாவாய் ஆறுயிர் மருந்தே பெருங்குடி வாணிகன் பெருமட மகளே மலையிடை பிறவா மணியே என்கோ அலையிடை பிறவா அமிழ்தே என்கோ யாழிடை பிறவா இசையே என்கோ தாழிரும் கூந்தல் தையலால் என்று கண்ணகியினுடைய ஒப்பற்ற அழகையும் பெருமையும் அவள் குடிப்பிறப்பினுடைய

சிறப்பையும் தமிழின் பெருமையால் போற்றுகிறார். சேரன் தம்பி இளங்கோ கண்ணகியினுடைய நலத்தையும் தமிழின் இனிமையும் ஒரு சேர குழைத்து சொல்லோவியம் தீட்டியதற்கு இந்த வரிகள் சான்று தந்து நிற்கின்றன. படிப்போர் மனம் இன்பத் தமிழ் இரண்டர கலந்து விடுகிறது இளங்கோவின் வரிகளால். சிலம்பில் கோவலன் மாதவி வாழ்வில் துயரக் கோலம் துவங்கும் இடம் காணல் வரிப்பாடல். கோவலன் மாதவியிடமிருந்து யாழை பெற்றவன் காவிரியையும் காணலையும் நினைத்தவனாக அவள் மகிழுமாறு பாடத் தொடங்குகிறான். இன்பம் தரக்கூடிய இடத்தில் துன்பம் மறைந்து நின்று தாக்குகிறது. இன்பம் துய்க்க வந்த இருவர் வாழ்க்கையில் துன்பம் துயரத் தாண்டவம் ஆடக்கூடிய இடம் இது. ஆம், இன்பம் அனுபவிப்பதற்காக பாடிய பாடலில் துன்பம் மறைவாக வந்து சேர்ந்து விடுகிறது அல்லவா? எப்படி என்றால், திங்கள் மாலை வெண்குடையான் சென்னி செங்கோல் அது ஓச்சி கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாது ஒழிதல் கயற்கண்ணாய் மங்கை மாதர் பெருங்கற்பென்று அறிந்தேன் வாழி காவேரி என்று காவேரியை பாட வந்தவன் காவிரியின் சிறப்பை தமிழில் பாடுகிறான். இது இசை இன்பம் கூட்டி பாடியுள்ள இவ்வரிகளை மீண்டும் மீண்டும் படிக்க தூண்டுகிறது. இக்கவிகளை படிக்கும் போது கவி இன்பமும் இசை இன்பமும் இன்பத் தமிழ் இன்பமும் காவேரி போல் அழகுற மனதில் குடிபுகுகிறது. இவ்வாறான இசை தமிழ் காப்பியங்களில் மிகுந்து காணப்படுகின்றன. மேலும் பேசா மனந்தையாக இருந்த தெய்வ கற்பினல் கண்ணகி தன் கணவன் கல்வன் அல்ல என பாண்டியன் அவையில் கோபக் கனலாக வெடித்து உதிர்க்கும் சொற்கள் உண்மையில் பெண்மைக்குள் இருக்கும் வன்மையின் வெளிப்பாடாக தோன்றுகிறது. வாயிலோயே வாயிலோயே அறிவரை போகிய பொறியொரு நெஞ்சத்து இறை முறை பிழைத்தோன் வாயிலோயே இணையறி சிலம் ஒன்று ஏந்திய கையில் கணவனை இழந்தால் கடையகத்தால் என்று அறிவிப்பாயே அறிவிப்பாயே என வரும் வரிகளில் கண்ணகி குற்றமென நின்று வாயிலோனிடம் தான் யார் என்பதை கூறிய இவ்வரிகள் அநீதியை எதிர்த்து வழக்காடி கணவன் கல்வன் அல்ல என இவ்வுலகுக்கு உணர்த்த வேண்டி அவள் அறச்சீற்றமாக கூறும் வரிகள் படிப்போர் மனதில் பாண்டியன் நிலை இனி என்னாகுமோ என்றும் கண்ணகிக்கு ஏற்பட்ட இவ் அவலத்தின் அவல நிலையும் இளங்கோவின் சொற்களால் மனதில் நீங்கா இடம்பெற்று நாடக காப்பியமாக நம் மனதில் சிலம்பு நிலை பெற்று நின்று விடுகிறது. தமிழின் இனிமையை சூளாமணி என்னும் சிறுங்காப்பியம் வாயிலாகவும் நாம் படித்து இன்புறலாம். நிலையாமையை முன்னிறுத்தி தமிழில் சமண காப்பியங்கள் எழுந்தன. தோளாமொழி தேவர் என்பவர் இந்த நூலை இயற்றினார். அவருக்கு ஏன் தோளாமொழி தேவர் என்று ஒரு பெயர் வந்தது என்று சொன்னால், சூளாமணியில் வரக்கூடிய சொற்கள் எதுவும் தோல்வியை அடையாத வெற்றி கொண்ட சொற்கள், அதை வைத்து அவர் அந்த காப்பியம் எழுதியதால் இவருக்கு தோளாமொழி தேவர் என்ற பெயரும் உண்டு. இது அற்புதமான ஒரு பெருங்காப்பியத்திற்குண்டான இலக்கண இலக்கிய வரம்புகளை பெற்றிருக்கிறது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தில் இதை சிறுங்காப்பியத்தில் வைத்து விட்டார்கள். இதில் மானுட வாழ்வு எவ்வளவு நிலையில்லாதது என்பதனை ஒரு அழகிய பாடல் வழி அறியலாம். இந்த உலகில் எல்லாமே நிலையில்லாததுதான், ஆனால் நிலையாமை மட்டும் நிலைத்து நிற்கிறது. இந்த நிலையாமையை நமக்கு எடுத்து காட்டுவதற்காக இங்கே அழகான ஒரு காட்சியை கவிப்படுத்துகிறார் தோளாமொழி தேவர். ஒருவன் காட்டின் வழியாக செல்லும் போது அவனை மத யானை ஒன்று துரத்துகிறது. அவன் மரண பயத்தில் ஓடுகிறான் அந்த மத யானையிலிருந்து தப்பிக்க. அப்படி ஓடியவன் தவறி ஒரு பாழும் கிணற்றில் விழுகிறான். அப்பொழுது அவன் தற்செயலாக கையில் கிடைத்த அந்த கிணற்றின் ஓரம் தொங்கிக் கொண்டிருந்த கொடியை பற்றி தொங்குகிறான். கிணற்றின் அடியில் பார்க்கிறான் பாம்புகள் படம் எடுத்து ஆடுகின்றன. மேலே நின்று பார்க்கிறான் யானை பிளிறி நிற்கிறது. அந்த கொள்ளேருக்கு அவன் பயப்படுவானா, அல்லது கீழே படம் எடுத்து விஷத்தை கக்கக்கூடிய அந்த பாம்புகளுக்கு அஞ்சுவானா? இந்த நிலையில் இப்படியே தொங்கிக் கொண்டு நிற்கலாம் என்று பார்த்தாலும் எலிகள் அவன் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கொடியை கடித்து கொண்டிருக்கிறது. ஆக எந்த நேரத்திலும் அந்த கொடி அருந்து அவன் கீழே விழுவதற்கான சாத்தியம் நிறைந்திருக்கிறது. இந்த நிலையில் அவன் மேலே நிமிர்ந்து பார்க்கிறான். மரக்கிளையிலிருந்து ஒரு அழகான தேனடை இருந்திருக்கிறது. அது இந்த யானை அசைத்ததனால் அந்த தேன் அடையிலிருந்து சொட்டு சொட்டாக தேன் விழுகிறது. ஒரு சொட்டு தேன் அவனுடைய நாவில் விழுகிறது. அந்த தேனை அத்தனை துயரக்கோலத்திலும் அவன் ரசித்து மகிழ்கிறான். நம்முடைய வாழ்வு எதற்கு சமம் என்றால், இத்தனை துயரங்களுக்கிடையில் அவன் ஒரு சொட்டு தேனை ரசிக்கிறானே, அப்படித்தான் மனித வாழ்க்கையில் இன்பம் என்பது ஒரு சொட்டு தேனிற்கு சமம்.
ஆனால் துன்பம் என்பது இப்படி துயரக்கோளம் நிறைந்ததாக அவனுடைய வாழ்க்கை போன்று அனைவருடைய வாழ்க்கையிலும்

0: துன்பம் நிறைந்திருக்கிறது, ஆனால் இன்பம் ஒரு சொட்டு தேனை போலதான் இருக்கிறது என்பதை அழகாக கவிப்படுத்துகிறார் தோளாமொழி தேவர். ஆணை துறப்ப அறவுரை ஆள் குழி நானவிர் பற்றுபு நாளும் ஒருவன் ஓர் தேனின் அழித்துளி நக்கும் திறத்தது மானுடர் இன்பம் மதித்தனை கொல் நீ என கவிப்படுத்துகிறார். மேலும் கோவிந்தையார் இளம்பகத்தில் மதம் பிடித்த அசனி வேகம் என்ற யானை கொல் களிராக பார்ப்பவர்களையெல்லாம் கொன்று குவிக்கக்கூடிய மதத்தோடு கட்டுத்தறியை உடைத்தெறிந்து வளம் வருகிறது. அந்த காட்சியை கவிப்படுத்துகிறார் திருத்தக்க தேவர். கடலென காட்டன கடுங்கண் கூற்றன உடல்சென வருமென ஊழி தீயன தொடர்பினி வெளியில் முதல் முறுக்கி தோன்றியது அடலருங் கடாக்களி அசனி வேகமே என அந்த களிறு வரக்கூடிய காட்சியை கடலாகவும் காற்றாகவும் கடுங்கண் கூற்றாகவும் ஊழி தீயாகவும் அதனோடு ஓமைப்படுத்தி அதனுடைய உடல் மொழிகளை இங்கே அழகாக நமக்கு காண்பிக்கிறார். இதற்கு விளக்கம் கூறும் நச்சினார்க்கினியர், முழக்கத்தால் கடல் போலவும் வேகத்தால் காற்று போலவும் கொடுமையால் யமன் போலவும் சினத்தால் இடி போலவும் ஊழி தீ போலவும் சங்கிலியெல்லாம் பிணித்து கட்டியிருந்த அந்த கட்டுத்தறியை முறித்து கொண்டு பாய்ந்தது என தம் தமிழ் பேரறிவால் தெல்லிதின் விளக்குகிறார். இவ்வாறாக தமிழ் அமுதனை தமிழ் படைப்புகள் தோறும் படித்து மகிழலாம். தமிழின் பெருமை நம் தமிழர்தம் பெருமை.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார். இந்தியா வந்துள்ள லைபீரிய நாடாளுமன்ற குழுவினருடன் டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். நகராட்சிகளின் நிதி தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை பங்குகள் பரிவர்த்தனை வாரியம் தளர்த்தியுள்ளது. ராஜஸ்தான், மேற்குவங்கம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார். இந்திய குடியரசின் வெற்றி, என் வாழ்க்கை, என் போராட்டங்கள் என்ற தலைப்பிலான புத்தகத்தை வெளியிட்டு பிரதமர் உரையாற்றவுள்ளார். திரு ராம்நாத் கோவிந்த் தனது வாழ்க்கை பயணத்தில் ஏற்பட்ட அனுபவங்கள், இளமை காலத்தில் செய்த சாதனைகள், பொது வாழ்வில் அவர் பங்கேற்றது, நாட்டின் குடியரசுத் தலைவராக சேவையாற்றியது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்தியா வந்துள்ள லைபீரிய நாடாளுமன்ற குழுவினருடன் டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்க நாடுகளின் நிதி உதவியுடன் கற்றல் திட்டத்தின் கீழ் இந்த குழுவினர் புதுதில்லி வந்துள்ளனர். இந்த குழுவினருடனான சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து பரிமாறிக்கொண்டதாக தெரிவித்துள்ளார். ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம், முத்ரா கடன் திட்டம், ஏழை மக்களுக்கான உணவு தானிய திட்டம், ஜல்ஜீவன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் அனுபவங்களை அந்த குழுவினருடன் தாம் பகிர்ந்து கொண்டதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நகராட்சிகள் தங்களின் பங்குகள் குறித்த விவரம் மற்றும் நிதியாண்டு அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை

0: பங்குகள் பரிவர்த்தனை வாரியமான செபி தளர்த்தியுள்ளது. தணிக்கை செய்யப்படாத நிதி தொடர்பான அரையாண்டு அறிக்கையை முதல் அரையாண்டு முடிவடைந்த 60 நாட்களில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று செபி வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. ஏற்கனவே முதல் அரையாண்டுக்கு பின்னர் 45 நாட்களில் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற நிலை இருந்தது. இதேபோல் தணிக்கை செய்யப்பட்ட ஆண்டு நிதி அறிக்கையை அந்த நகராட்சிகள் நிதியாண்டு முடிவடைந்த 90 நாட்களில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 60 நாட்களில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்ற நிலை இருந்தது. நகராட்சிகள் எதிர்கொள்ளும் நடைமுறை சவால்களை கருத்தில் கொண்டு இந்த கால நீட்டிப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக செபி தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார். இந்த மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இதேபோல் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக திருத்த மசோதாவும் மாநிலங்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. மக்களவையில் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் முறைப்படுத்துதல் திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளது. வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. மக்களவையில் நேற்று கேள்வி நேரத்தின் போது மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அளித்த பதிலில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு சார்ந்த செயல்பாடுகளை மாநில மாவட்ட அளவில் திறம்பட ஒருங்கிணைக்கவும் அவற்றை கண்காணிக்கவும் மத்திய கூட்டுறவு அமைச்சகம் தேசிய அளவிலிருந்து மாவட்ட நிலை வரை குழுக்களை அமைத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் தலைமையில் அமைச்சகங்களுக்கு இடையேயான குழு, துறை செயலாளரின் தலைமையில் தேசிய அளவிலான ஒருங்கிணைப்பு குழு, அந்தந்த மாவட்ட ஆட்சியரின் தலைமையில் மேம்பாட்டுக் குழு என 4 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: பிரதமர் திரு நரேந்திரமோடியின் அழைப்பை ஏற்று மக்கள் அனைவரும் வீடுகளில் மூவர்ண கொடியை ஏற்ற வேண்டும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடி, ஒவ்வொருவர் இதயத்திலும் மூவர்ண கொடி என்ற கருத்தினை தாங்கி மக்கள் சுதந்திர தினத்தை போற்றிக் கொண்டாட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். நமது சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு இதன் மூலம் நாம் அஞ்சலி செலுத்துவதுடன் வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு அனைவரும் உறுதியேற்போம் என்று திரு யோகி ஆதித்யநாத் அதில் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்பு வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையில் தீவிர கவனம் செலுத்தி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வங்கிகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கேட்டுக் கொண்டுள்ளார். மும்பையில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கடன் வழங்குதல், வாடிக்கையாளர் சேவை, செயல்பாட்டு திறன், மோசடிகளை கண்டறிதல் போன்றவற்றில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வங்கிகளுக்கு மிகப்பெரிய உதவியாக அமைந்துள்ளது என்று கூறினார். அதே நேரத்தில் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் உள்ள பாதிப்புகளையும் வங்கிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று திரு சஞ்சய் மல்ஹோத்ரா அறிவுறுத்தியுள்ளார். கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 200 தாண்டியுள்ளது. கடந்த திங்கட்கிழமை ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் ஏராளமான கட்டிடங்கள் இடிந்து விழுந்த நிலையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பெரேரியா மாகாணத்தில் மட்டும் 100 மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும், காலி நகரில் 95 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இடிபாடுகளுக்குள் யாரேனும் சிக்கிக் கொண்டிருக்கிறார்களா என மீட்புக் குழுவினர் தொடர்ந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கிரேன் மற்றும் சுரங்கம் தோண்டும் கருவிகளின் உதவியுடன் முழுவீச்சில் மீட்புப் பணிகள் நடைபெறுவதாகவும் தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு கொலம்பிய அதிபர் அப்லெரடோ டி டா எல்பரிலியா நேரில் சென்று மீட்புப் பணிகளை பார்வையிட்டார். இதனிடையே கொலம்பிய நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இரங்கல் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான், மேற்கு வங்கம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தானின்

0: கிழக்கு பகுதி, மேற்கு வங்கத்தின் கங்கை கரையோர மாவட்டங்கள், மகாராஷ்டிராவின் மத்திய மாவட்டங்கள் மற்றும் ஒடிசா மாநிலத்தில் இன்று கனமுதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதர வட மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இதனிடையே தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் 5 மாவட்டங்களில் இந்த இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப்பாதையின் காரணமாக மாநிலத்தின் பிற மாவட்டங்களிலும் சென்னையிலும் ஓரிரு இடங்களிலும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே கபினி அணையிலிருந்து காவிரியில் விடுவிக்கப்படும் உபரி நீரின் அளவை மத்திய நீர்வள ஆணைய அதிகாரிகள் கண்காணித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை தண்ணீர் வரத்து வினாடிக்கு 9000 கனடியாக உள்ளது. நேற்று நண்பகல் வாக்கில் தண்ணீர் வரத்து 8000 கனடியிலிருந்து 9000 கனடியாக அதிகரித்தது. தொடர்ந்து இதே தண்ணீர் வரத்து நீடித்து வருகிறது. இதன் காரணமாக தொடர்ந்து 3 நாட்களாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் சினி அருவி உள்ளிட்ட பாதுகாப்பான பகுதிகளில் குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீரினால் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தமிழக எல்லையான பெலிகுண்டலில் கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் FC1 அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் அந்த அணி வீழ்த்தியது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன் எடுத்தது. இதையடுத்து 167 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய திருப்பூர் அணி 18 ஓவரில் 6 விக்கெட்டை இழந்து இலக்கை எட்டியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார். இந்தியா வந்துள்ள லைபீரிய நாடாளுமன்ற குழுவினருடன் டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். நகராட்சிகளின் நிதி தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை பங்குகள் பரிவர்த்தனை வாரியம் தளர்த்தியுள்ளது. ராஜஸ்தான், மேற்கு வங்கம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: நேரம் 7:25 தொடர்வது.
3: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
4: இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு வரக்கூடிய சிறுநீரக பிரச்சினைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர் அவர்கள்.
5: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சிறுநீரக வியாதிகள் என்னென்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக குழந்தைகளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் கற்களுங்கிறது ரொம்ப ரேரு, சில பேருக்கு வரும். கன்ஜெனிட்டலா இருக்கிறவங்களுக்கு, அது பிறவிலேயே வந்து அந்த மெட்டபாலிக் டிசார்டர் இருக்கிறவங்களுக்கு வரலாம். சிறுநீரக இன்ஃபெக்ஷன் குழந்தைகளுக்கு ரொம்ப காமன். சிறுநீரக இன்ஃபெக்ஷன் வந்து வளர்ந்தவங்களுக்கு வர்றதை விட அவங்களுக்கு ஏன் அதிகமா இருக்கும் அப்படின்னா, மெயின் ரீசன் வந்து அவங்களுடைய அப்நார்மல் அனாட்டமி. அதாவது பிறவிலேயே சில பேருக்கு சிறுநீரக பையிலிருந்து, சிறுநீரக வர பாதையிலிருந்து, சிறுநீரகத்திலிருந்து எதுனாவது அப்நார்மாலிட்டி இருந்ததுன்னா அதுல வந்து இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமா ஏற்படுறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. குறிப்பா குழந்தைகளுக்கு வந்து கர்ப்பம் இருக்கும் போதே அவங்களுக்கு வந்து சிறுநீரகம் வீக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்கேன்ல பார்த்து நிறைய பேர் வந்து குழந்தை வீக்கமா இருக்கு. ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் என்னன்னா, நம்ம வந்து போஸ்டர் யூரித்ரல் வால்வ்னு சொல்லுவோம், யூரின் வர பாதையில ஒரு வால்வ் மாதிரி வந்து அதை அடைச்சு, ஆக்சுவலா அந்த வால்வ் வந்து பிறவி இல்லாம அப்சர்வ் ஆகாம இருக்கும். அந்த குழந்தைங்கெல்லாம் என்ன ஆகும்னா, கருவிலே இருக்கும் போதே யூரின் வெளியே வராம வயிறு ஊப்பி கிட்னி வீக்கமாயி அவங்களுடைய சர்வைவல்லே வந்து டஃபா இருக்கிற அளவுக்கு கூட போஸ்டீரியல் வால்வ் இருக்கிறவங்களுக்கு. இதுக்கப்புறம் வந்து குழந்தைகள் பிறந்த பிறகு பெல்யூரிட்ரி ஜங்ஷன் அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம், யூரின் வந்து கிட்னிலேருந்து வெளியே வரல மேல இருக்கிற பகுதியிலேயே வந்து தசை என்ன ஆகும்னா வீக்கா இருக்கும். அந்த தசை நாருக்கு வந்து கண்ட்ராக்டிங் எபிலிட்டி வந்து போயிடும். அது வந்து கன்ஜெனிட்டல் பிறவிலேயே அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட சில புரோட்டீன்ஸ் டிஃபிஷியன்சினால அந்த மாதிரி வரும். அது வந்து என்ன ஆகும்னா, அந்த யூரின் தங்கறதுனால அந்த கிட்னி வீக்கமாகும். அது சிறு வயதுல சாதாரணமா இருக்கும். அடப்பு பெருசாக பெருசாக கிட்னி வந்து ஃபங்க்ஷன் குறைய ஆரம்பிக்கும். கிட்னியோட திக்னஸ் குறையும், அந்த பிரஷர்னால கிட்னியோட ஃபங்க்ஷன் குறையும். இது வந்து நம்ம சிறு வயதிலேயே கண்டுபிடிச்சிடலாம். பிறவியில இருக்கும் போதே, அது வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே சில சமயம் ஆன்டிநேட்டல் ஸ்கேன்லேயே தெரியும். அப்படி தெரியறவங்களுக்கு வந்து அவங்க குழந்தை பிறந்த பிறகு ஃபாலோ அப் பண்ணும் ரெகுலர்.

வந்து ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணி அந்த வீக்கம் எவ்வளவு தூரம் இருக்கு, 5 வருஷம் வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணா நமக்கு அந்த வீக்கத்துக்கு ஆபரேஷன் தேவையா இல்லையான்னு தெரிஞ்சிடும். தேவைப்படும் போது அதை ஆபரேஷன் பண்ணிக்கலாம். அது மாதிரி வெசிகோ யூரிட்ரிக் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவோம், குழந்தைகளுக்கு ரெகுலரா இன்ஃபெக்ஷன் வரதுக்கு அது ஃபெப்ரைல் யூடிஐ, சிறுநீர் தொற்று ஆனா ஜுரத்தோட, கொடுமையான ஜுரத்தோட வரக்கூடிய சிறுநீர் தொற்று, இது வந்து ஃபெப்ரைல் யூடிஐ. இது வந்து மெயின் காரணம் வந்து வெசிகோ யூரிட்ரிக் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு. வெசிகோ யூரிட்ரிக் ரிஃப்ளெக்ஸ்னா ஒன்னுன்னா, நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு வந்து யூரின் பையில வந்து யூரின் தங்கும், யூரின் தங்குற யூரின் வந்து ரிட்டர்ன் ஆகாது, ரிவர்ஸ்ல போகாது. ஏன்னா அந்த யூரின் வர டியூப்ல வந்து வால் மெக்கானிசம் இருக்கு. சில பேருக்கு வந்து அந்த வால் வீக்கா இருக்கும், அந்த வால் வீக்கா இருக்கிறதுனால இந்த சேர்ற யூரின் வந்து திரும்ப கிட்னிக்கு ரிஃப்ளெக்ஸ் ஆகும். சோ கிட்னிக்கு ரிஃப்ளெக்ஸ் ஆகும்போது அந்த கிட்னி வந்து ஈஸியா இன்ஃபெக்ட் ஆயிடும், அதனால ரெக்கரண்டா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரும். ஃபெப்ரல் யூடிஐ உள்ள குழந்தைகளுக்கு எல்லாம் அதுக்கு வந்து விஆர் இருக்கா, வெசிகோரிட்டரி ரிஃப்ளெக்ஸ் இருக்கா அப்படிங்கறது டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்ரே ஸ்கேன் இருக்கு, அதை பார்த்துட்டோம்னா அது தெரிஞ்சிடும். அதோட லெவலை பொறுத்து, அது பல கிரேடுகள் இருக்கு, 1, 2, 3, 4, 5 சொல்லிட்டு, அதோட ஸ்டேஜ் பொறுத்து அதுக்கு மாத்திரை மருந்து ப்ரொஃபிலாக்சிஸ் மாதிரி ஆன்டிபயாட்டிக் போட்டா சரியாகுமா இல்ல ஆபரேஷன் பண்ணுமாங்கிறது டிசைட் பண்ணணும். அடுத்து மிக முக்கியமான குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய வியாதி என்னன்னா, இரவுல வந்து தூங்கும் போது யூரின்

0: அதுக்கு வந்து விஆர் இருக்கா, வெசிகுலேட்டரி ரிஃப்ளெக்ஸ் இருக்கா அப்படிங்கிறது டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்ரே ஸ்கேன் இருக்குது. அதை பார்த்துட்டோம்னா அது தெரிஞ்சிடும். அதோட லெவலை பொறுத்து, அது பல கிரேடுகள் இருக்குது, 1, 2, 3, 4, 5 சொல்லிட்டு, அதோட ஸ்டேஜை பொறுத்து அதுக்கு மாத்திரை மருந்து ப்ரொஃபிளாக்சிஸ் மாதிரி ஆன்டிபயாட்டிக் போட்டால் சரியாகுமா இல்லை ஆப்ரேஷன் பண்ணுமாங்கிறது டிசைட் பண்ணணும். அடுத்த மிக முக்கியமான குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய வியாதி என்னன்னா, இரவில் வந்து தூங்கும் போது யூரின் போகிறது. அந்த நாக்டர்னல் அலர்ஜிஸ் வந்து காமனாக வந்து 5 வயசு வரைக்கும் 15% பசங்களுக்கு இருக்கும். அது நார்மல் தான், அதாவது நம்ம வந்து பெரிய வியாதி அப்படின்னு நினைச்சோம். ஆனால் அது 5 வயதுக்கு மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக சோதனை பண்ணணும். 15 வயசு இருக்கிறவங்களுக்கு கூட 1% பேருக்கு இந்த மாதிரி நாக்டர்னல் அலர்ஜிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது எதுவுமே வந்து அது நார்மலாக அப்நார்மலாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு நரம்பு பிரச்சனையால் வருதா இல்லை நீர்ப்பையில் வளர்ச்சினால வருதா. யூஸ்வலாக இந்த ஏன் நாக்டர்னல் அலர்ஜிஸ் வருதுன்னா நீர்ப்பை வளர்ச்சினால அவங்களை யூரின் ஹோல்ட் பண்ண முடியாது. அதனால நைட்டில் வந்து ஒரு சடனாக அந்த அவுட் பர்ஸ்ட் மாதிரி லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது தொடர்ச்சியாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், வேறு ஏதாவது அப்நார்மாலிட்டி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் மாத்திரை. அது யூஸ்வலாக இது இந்த மாதிரி நாக்டர்னல் அலர்ஜிஸ்க்கு மருந்து மாத்திரையிலே சரி பண்ணலாம். சில சமயம் சில பேருக்கு என்னென்னா, நம்ம மூளையிலேருந்து சுரக்கிற ஒரு ஹார்மோன் இருக்கும், நேச்சுரட்டிக் பெப்டைடு அப்படின்ற ஒரு ஹார்மோன் இருக்கும். அது என்ன பண்ணணும்னா டைரூசிஸ், நிறைய வந்து யூரினை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நிறைய யூரின் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நைட்டில் தானாகவே யூரின் வந்து நிறைய போகும் இல்லை லீக் ஆகும், ஏன்னா தூக்கத்தில் நமக்கு அறியாமல் லீக் ஆகிறது இருக்கும். ஸோ அது மாதிரி அந்த பிரச்சனை இருக்குன்னா அதுக்கான மாத்திரைகளும் இருக்குது. ஸோ இந்த நாக்டர்னல் அலர்ஜிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நார்மலாக அப்நார்மலாங்கிறத முதல்ல வந்து நம்ம சோதனை செய்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அது அப்நார்மலாக இருந்ததுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா சரியாயிடும். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு வரக்கூடிய சிறுநீரக பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். வணக்கம் மக்களின் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜி பூஜா. நேரம் 7:31:12. வணக்கம் மக்களையில, இன்னைக்கு என்ன எஃபி க்வெஸ்சன் அப்படின்னு நீங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற அஃபிஷியல் ஃபேஸ்புக் பேஜ்ல போயிட்டு என்ன க்வெஸ்சன் போட்டிருக்க அப்படின்றதையும் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்களுக்காக க்வெஸ்சனை இன்னொரு தர சொல்லிடுறேன். சர்வதேச இளைஞர் தினம் 2026 கருப்பொருள் என்ன அப்படின்றது தாங்க இன்றைய எஃபி க்வெஸ்சன். இதற்கான சரியான விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா வணக்கம் மக்களே அப்படின்ற போஸ்டருக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல போய் உங்களுடைய சரியான விடைய போஸ்ட் பண்ணுங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவா யாரெல்லாம் சரியான விடை கொடுத்திருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாடல் வருது கேட்கலாம். மாற்றான் படத்திற்காக ஜாவித் அலி மற்றும் மகாலட்சுமி ஐயர் குரல்களில் பாடல்.

7:37 நொடிகள் ஆயாச்சு. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில உங்களுக்காக அடுத்து என்ன காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா வேலை வாய்ப்பு செய்தி தான். தேசிய வங்கிகள்ல காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கு. வாடிக்கையாளர் சேவை பணியாளர் பிரிவில் உத்தரப்பிரதேசம் 1713, கர்நாடகா 1414, மகாராஷ்டிரா 1051, மேற்கு வங்கம் 946, தமிழ்நாடு 675 இடங்கள்

உட்பட மொத்தமா 11,403 காலியிடங்கள் இருக்கு. சோ இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா, ஏதேனும் ஒரு பிரிவுல பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும். வயது வரம்பு 1/8/2026 தேதியின்படி 20-28 இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரிலிமினரி மெயின் தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கணும். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ₹850, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹175 செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சோ விண்ணப்பிக்க கடைசி நாள் என்ன அப்படின்னா இந்த மாதம் 21ஆம் தேதி. மேலும் விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா IBPS.in என்ற இணையதள முகவரியில விவரங்களை தெரிஞ்சுக்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. இது வணக்கம் மக்களே. டைம் சரியா 7:45:17 ஆயாச்சு. இன்னைக்கு எஃபி க்வெஸ்சன் என்ன கேட்டிருந்தா அப்படின்னா, சர்வதேச இளைஞர் தினம் 2026 கருப்பொருள் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சரியான ஆன்சர்ஸ் வந்து நமக்கு ஃபேஸ்புக் மூலயமா வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் சரியான விடை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வேலை வாய்ப்பு செய்து காத்துக்கிட்டு இருக்கு. தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. எக்ஸிகியூட்டிவ் அசிஸ்டன்ட் பிரிவில் மொத்தம் 20 இடங்கள் இருக்கு. ஸோ இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா, பிகாம் முடிச்சிருக்கணும், வயது 18-35 வரை, அனுபவம் குறைந்தது 3 பணி அனுபவம் பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான தேர்ச்சி முறை எப்படி இருக்கும் அப்படின்னா, எழுத்து தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன்ல, விண்ணப்பிக்க கடைசி நாள் இன்றுதாங்க. www.icsi.edu என்ற இணையதள முகவரியில வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இன்னைக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா இதற்கான கடைசி நாள். இந்த தகவலோட பாடல் வருது கேட்கலாம், எங்கேயும் காதல் படத்திற்காக.

வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில டைம் சரியா 7:51. சோ இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு சிறப்பான நாள் அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா விக்ரம் சாராபாய் அவர்களுடைய பிறந்த தினம். 1919 ஆகஸ்ட் 12 அன்று அகமதாபாத் நகர்ல ஒரு செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தில் பிறக்கிறாரு விக்ரம் சாராபாய். அவருடைய நாட்டம் எல்லாமே கணிதத்திலையும் இயற்பிலையுமே இருந்திருக்கு. இந்தியாவின் முதல் செயற்கை கோளான ஆரியப்பட்டாவின் விண்ணுதலுக்கு முழு முதல் காரணமா இருந்தவரும் இவர்தான். சோ இதன் காரணமா பாத்தீங்கன்னா இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை அப்படின்னு கருதப்படுறாரு. SITE என சொல்லக்கூடிய செயற்கைக்கோள் உதவியோட தொலைக்காட்சியில பயிற்றுவிக்கும் பயிற்சி மூலம் 24,000 இந்திய கிராமங்கள் இருக்கக்கூடிய 50,00,000 மக்களுக்கு கல்வியை எடுத்து செல்ல உதவினாரு. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தையும் விரிவாக்கினாரு. இங்கிலாந்துல PhD ஆராய்ச்சியை முடித்து திரும்பிய சாராபாய் அகமதாபாத்ல இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகத்தை நிறுவுறாரு. 1955 காசுமீரம் குல்மார்க்ல அதன் கிளை ஒன்றையும் நிறுவினாரு. பின்னாடி பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம் கொடைக்கானல் ஆகிய இடங்கள்ல ஆய்வகங்களையும் நிறுவுறாரு விக்ரம் சாராபாய் அவர்கள். 1969 சாந்த் ஸ்வரூப் பட்னாகர் விருதும் வாங்குறாரு. இவருடைய இறப்புக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா பத்மபூஷன் பத்ம விபூஷன் விருதும் இவருக்கு வழங்கப்பட்டது. இன்றைய தினம் பாத்தீங்கன்னா சர்வதேச இளைஞர் தினம் இல்லைங்களா? சோ அது குறித்து ஒரு கேள்வியும் கேட்டிருந்தேன். சர்வதேச இளைஞர் தினம் 2026 ஆண்டிற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி சோ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா சரியான விடை கொடுத்திருக்கீங்க. அது என்ன சரியான விடை அப்படின்னா ஆமாங்க, வெவ்வேறு சூழல்கள் பொதுவான லட்சியங்கள் அப்படின்றதுதான் இன்றைய தினத்திற்கான சரியான கருப்பொருள். அனைத்துலக இளையோர் நாள் ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 12 அன்று கொண்டாடப்படுது.

இளைஞர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் சமூகத்தில் அவர்களுடைய பங்களிப்பையும் திறமையையும் போற்றவும் ஐக்கிய நாடுகள் சபை இந்த நாளை அறிவித்தது. 1999 ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுப்பேரவையில இந்த நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, இளைஞர்களின் குரலை உலக அளவில் உயர்த்துவது, அவர்களின் உரிமைகளை பாதுகாப்பது மற்றும் கல்வி வேலைவாய்ப்பு போன்ற சவால்களை தீர்ப்பது அப்படின்றது தாங்க. யாரெல்லாம் சரியான விடை கொடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அன்பு கெடார், ஆனந்தமுருகன் புலுவப்பாளையம், ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான், செல்வம் பொம்மிநாயக்கன்பட்டி, ராஜா முகமது கோவை, பிரபுவீரா ராஜபாளையம், லூயிஸ் செல்வராஜ் கோவை, சுரேஷ் ஓட்டி கடலூர், அந்தோனிராஜ் சென்னை, புவனகிரி சுமதி பாபு, செஞ்சியிலிருந்து கலைவாணி கனிஷ்மா, சண்முக சுந்தரம் மதுரை, வண்ணை கணேசன் பொன்னியம்மன் மேடு, ஷாகுல் ஹமீத் எரவாஞ்சேரி, ரவிச்சந்திரன் பெரியவலயம், நெம்மேலி நந்தகுமார், இவங்க அத்தனை பேருக்குமே எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இன்னைக்கு சொன்ன தகவல்கள் நிச்சயமா உங்களுக்கு பிடித்திருக்கும் என்ற நிறைவோட இன்றைய வணக்கம் மக்களின் நிகழ்ச்சியுடைய நிறைவா பாடல் கேட்கலாம். ஆதவன் படத்திலிருந்து

0: நேரம் 8 மணி. கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஆனந்தி முருகன். டெல்லி நாடாளுமன்ற கட்டிடத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வாராந்திர மங்கள் மிலன் கூட்டம் நேற்று நடைபெற்றதா. இதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு நிதின் கட்கரி, பாஜக தலைவர் திரு நிதின் நபின் உள்ளிட்ட தலைவர்கள் மூவர்ண கொடியை ஏந்தி கலந்து கொண்டனர். இதுகுறித்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ காட்சியுடன் பதிவு வெளியிட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, நமது சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவோம் என்றும், சுதந்திர தினத்தை கண்ணியம், பெருமை மற்றும் சிறப்புடன் நாட்டு மக்கள் கொண்டாட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். மேலும் ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடியை ஏற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் இளைஞர்களிடையே அதிகரித்து வரும் வேலைவாய்ப்பின்மை குறித்து காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் நேற்று மக்களவையில் பேசினார். அப்பொழுது அவர், புதுச்சேரியில் கல்வியும் திறமையும் பெற்ற இளைஞர்கள் அதிக அளவில் இருந்தபோதிலும் கடந்த சில ஆண்டுகளாக குறிப்பிடத்தக்க புதிய தொழிற்சாலைகள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்படாததால் போதிய வேலைவாய்ப்புகள் உருவாகவில்லை என்றார். எனவே புதுச்சேரிக்கு சிறப்பு தொழில் வளர்ச்சி தொகுப்பை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்தியாவில் அகதிகளாக தஞ்சம் புகுந்துள்ள இலங்கை தமிழர்கள் தங்களது சொந்த விருப்பத்துடன் நாடு திரும்புவதற்கான நடைமுறைகளை எளிதாக்கும் புதிய திட்டத்திற்கு இலங்கை அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ஆடி அமாவாசையான இன்று புதுச்சேரி கடற்கரை மற்றும் நீர்நிலைகளில் ஏராளமானோர் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். மேலும் புதுச்சேரி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் உள்ள கோவில்களில் உற்சவர்களுக்கு புதுச்சேரி கடற்கரை மற்றும் ஆற்றங்கரை ஓரங்களில் தீர்த்தவாரி நடத்தப்பட்டு வருகிறது. இதனால் புதுவை, திருக்காஞ்சி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உள்ள நீர்நிலைகள் அருகிலுள்ள மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. புதுச்சேரியில் நேற்றிரவு பெய்த சூறாவளியுடன் கூடிய மழை காரணமாக மறைமலையடிகள் சாலையில் மின்கம்பம் ஒன்று சாய்ந்து சாலையில் விழுந்தது. இதில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில இப்ப இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம புதுவை. ஆமாங்க, நம்ம புதுவை நிகழ்ச்சியில எப்போதும் நம்ம ஒவ்வொரு ஆர்ஜியும் ஒவ்வொரு ஊரை பத்தி, அந்த ஊர்ல என்ன இருக்கு என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவோம். அந்த மாதிரி இன்னைக்கு எந்த ஆர்ஜி எந்த ஊர்ல இருந்து பேசுறாங்க கேக்கலாமா?
3: இனிமையான உற்சாகமான அழகான காலை வணக்கம். சோ இந்த கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் நைட்ல மழை பெஞ்சு காலையில நம்மள எல்லாம் வேலைக்கு விட்டுருது. சோ அப்படி ஒரு கிளைமேட்லதான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். சோ சூப்பரான வெட்னஸ்டே, புதன்கிழமை பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான டேல உங்க எல்லாரையும் நம்ம புதுவை ஷோக்கு வரவேற்பது. நான் உங்க அன்பு தோழி அரசே அன்பரசி. சோ இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சியில எந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப பெரிய தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மண்ணாடிப்பட்டு தொகுதியிலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இருந்துட்டு இருக்கோம். அதாவது மண்ணாடிப்பட்டு அப்படிங்கிற ஒரு ஊர்லதான் இருந்துட்டு இருக்கோம். சுத்தி அழகான கிராமங்கள் இருக்கு. சோ இந்த ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். சோ இங்க இருக்கிற ஒருத்தவர்கிட்ட நம்ம உங்க ஊரை பத்தி சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா சொல்றமா அப்படின்னு உடனே சொன்னாங்க. அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம், உங்க
4: பேரு
3: குமார். என்ன பண்றீங்க சார் நீங்க? எத்தனை வருஷமா? நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன சொல்றீங்க?
4: இங்க வந்து மண்ணாடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் நம்ம ஜிஹெச்
3: பிரதானமா நடக்கிற வேலை விவசாயம் தானா? என்னென்ன பொருள் இங்க விளைவிப்பீங்க?
4: கரும்பு, நெல்.
3: இதுதான் விளைவிப்பீங்க?
4: இப்படி போனா நெல், இந்த பக்கம் போனா கரும்பு, அப்புறம் நம்ம காராமணி, காப்பி மாசம் காராமணி போடுவாங்க. அப்படியே ஒரு சில எடுக்கணும், கம்பு எடுக்கணும், நெல் விளைக்கிறாங்க. ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு இந்த பக்கம் போனோம்னா நல்லா நீர் வளம் இருக்கு. அப்படியே கைனி
3: எலிதான்,
4: கைனி எல்லாம் கொஞ்சம் தூரம் நாங்கள போகணும். இந்த பக்கம்தான் கரும்பு, பக்கத்துல பாத்தீங்கன்னா கரும்பு எல்லாமே இங்க லோக்கல்ல இங்க நெல்லி வளம் நல்லா சிறப்பா தான் இருக்கும்.
3: இப்ப இங்க வந்து தண்ணி வசதி எல்லாம் எப்படி கிடைக்குது விவசாயத்துக்கு?
4: தண்ணி எல்லாம் பரவாயில்ல, தண்ணி எல்லாம் வந்து ரொம்ப பிரச்சனை கிடையாது.
3: ஊருக்கு தண்ணி கிடைச்சா இங்க சுத்தி ஏதாவது ஆறு குளம் ஏரி?
4: நம்ம ஒரு 3 கிலோமீட்டர் போகணும். கொஞ்சம் தூரம் 3 கிலோமீட்டருக்கு மேல போகணும்.
3: என்ன ஆறு ஓடுது இங்க?
4: இது அது என்னன்னா இப்படி போனீங்கன்னா அந்த செல்லிப்பட்டுல இல்ல அங்க ஒரு ஆறு ஓடுது, ரெண்டு ஆறு ஓடும். நம்மளுக்கு நீர் வளம்
3: நல்லா இருக்கு. ஓகே, மண்ணாடிப்பட்டு இங்க வரணும் அப்படின்னா எப்படி வரணும்? நம்ம பாண்டிச்சேரியில இருந்து
4: பாண்டிச்சேரியில வந்தீங்கன்னா ரெண்டு வழி இருக்குது. ஒன்னு செல்லிப்பட்டு லைன் வரலாம், அதுக்கப்புறம் திருக்கோயில போயிட்டு ஒண்ணு வரலாம், மூணு வழி இருக்கு. அதுக்கப்புறம் மதியடிப்பட்டி லைன் வரலாம். மூணு வழி இருக்கு. மூணு வழியில எப்படி வந்தாலும் இப்படி வந்துதான் மண்ணாடிப்பட்டு வந்துதான் திரும்பி போகணும். எங்க போனாலும் நம்ம மண்ணாடிப்பட்டு
3: மெயினான ஒரு ஏரியா.
4: ஆமா,
3: மண்ணாடிப்பட்டு சுத்தி இருக்கக்கூடிய ஊர்லாம் சொல்லுங்க. என்னென்ன
4: ஊர்லாம் உங்களுக்கு? மண்ணாடிப்பட்டு தான் லாஸ்ட் என்ட்ரன்ஸ்
3: பாண்டிச்சேரியோட.
4: ஆமா, இது என்னடா போனீங்கன்னாக்கா தமிழ்நாடு தான். சின்ன சின்ன ஊரு மதுரை பக்கம், மாப்பாளையம், அப்படி தட்டாமுட்டு, மாத்தூரு, இந்த மாதிரி.
3: இந்த சைட்ல எல்லாம் என்னென்ன?
4: முயல்பட்டு, ராதாபுரம், குச்சிப்பாளையம், அது எல்லாமே இந்த லைன் போனா விழுப்புரம். அடுத்த விழுப்புரம் இப்படி போனா கிராமம் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கிராமம் போவோம்.
3: பாண்டிச்சேரியில இதுதான் வந்து கடைசி ஊர் இந்த ஊர்
4: அப்படின்ற.
3: இப்ப அங்க பாண்டிச்சேரியில இருந்து மண்ணாடிப்பட்டுக்கு எவ்வளவு தூரம்?
4: பாண்டிச்சேரிக்கு
3: 25 கிலோமீட்டர்.

0: செந்தூர்.
1: பள்ளிக்கூடம்,
0: கவர்மெண்ட் ஸ்கூல்னா ஒன்னொன்னு தான் இருக்கு. இருக்கு, அதுவும் வந்து நாங்க படிக்கிற காலத்துல அஞ்சாவது வரைக்கும் தான் இருந்தது. இப்பதான் இருக்கா, இப்ப வந்து அப்பா வரைக்கும் இது
1: பண்றாங்க. என்னென்ன கோவில் இருக்கு, அது திருவிழாக்கள் பத்தி சொல்லுங்க.
0: அம்மன் கோவில் தான் பத்து நாள் சிறப்பா நடக்கும். இது ஒரு சிலர் வந்து
1: நம்ம எல்லாரும்
0: அங்கலம்மா கோயில் திருவிழா ஒரு நாள், அதுக்கப்புறம் மாரியம்மன் கோயில் திருவிழா கடல் பாட்டு ஒரு நாள். இங்க ரெண்டு அங்காளம்மா கோயில் அது வந்து அவங்கவுங்க பசங்களா ஏற்பாடு பண்ணி அந்த அங்காளம்மா கோயில வச்சு அவங்கவுங்க செய்யறாங்க.
1: குடும்பங்கள் இந்த திருவிழாக்கள் கொண்டாடுறீங்க, கோவில் திருவிழாக்களை தாண்டி இது வந்து கொஞ்சம் கிராம பகுதியா இருக்கிறதுனால இந்த பொங்கல் இந்த மாதிரி தீபாவளி இந்த மாதிரியான கொண்டாட்டங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்?
0: என்ன பண்ணுவோம், தீபாவளி சின்ன வயசு பசங்க கொண்டாடி வச்சுக்கோங்க, ரொம்ப இது
1: பண்ணிருக்காங்க. பொங்கல்
0: கொண்டாட்டங்கள்
1: அப்படியே
0: போயிட்டு மந்தளி கோட்டி போவாங்க மாடு, மாடு மெட்டி அங்கே மோளலாம் அடிச்சு மாடு மெட்டி எடுத்துட்டு வந்துருவாங்க. அவ்வளவுதான், வண்டி டிராக்டர் எல்லாமே பசங்க எல்லாம் ஏத்தினே, சின்ன பசங்க எல்லாம் ஏத்தினே, அது ஒரு
1: பொங்கலோ பொங்கலன்னு சொல்லிட்டு வருவீங்க. சூப்பர், ரொம்ப நன்றிங்க குமாரையா, நிறைய விஷயங்கள் எங்க கூட பகிர்ந்துகிட்டதீங்க, உங்க ஊரை பத்தி ரொம்ப நன்றி. ஓகே, காலை வணக்கம், உங்களுக்கு இனிமையா அமையட்டும் இந்த நாள். ஓகே, சோ எஸ் மக்களே, ரொம்பவே அழகான ஒரு ஊரு, நிறைய விஷயங்கள் இந்த ஊரை பத்தி குமாரையா சொன்னாங்க. இன்னும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஊரை பத்தி என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருந்தால் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
3: சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: நேரில் நேரம் 8:31 ஆகிட்டு இருக்கு. நம்ம கேட்டு இருக்கிற நிகழ்ச்சி நம்ம புது நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே அன்பரசி சூப்பரா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம மேல கேப்போமா?
3: நம்ம புதுவை நிகழ்ச்சிக்கு மீண்டும் இரண்டாவது ஓகே, நான் ஃபுல்லா வந்து தமிழ்லயே பேசலாம் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா யாரோ ஒரு ஐயா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஓகே, செகண்ட் ஹாஃப்க்கு உங்க எல்லாரும், இரண்டாவது பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. சோ நம்ம புதுவை நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மன்னாடிப்பட்டு அப்படின்ற ஒரு இடத்துலதான் இருந்துட்டு இருக்கோம். மன்னாடிப்பட்டு இந்த ஊரை பத்தி நீங்க கேள்விப்படாம இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிற ரொம்ப பெரிய ஊர் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஊருக்கு எப்படி வரணும் அப்படின்றதெல்லாம், அப்புறம் இந்த ஊர்ல வேற என்னென்ன விசேஷம் இருக்கு, சிறப்புகள் இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஒருத்தர் பேச கேட்டோம். இப்போ நம்மள்ட்ட பேசுறதுக்காக இங்க இருக்கவங்க எல்லாரும் வந்து அந்த ஐயா கிட்ட போய் கேளுங்கப்பா, அவங்க வந்து நிறைய சொல்லுவாங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட என்ன அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்கள நம்ம பேச போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வருஷம் இந்த ஊர்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின் போது மன்னாடிப்பட்டு இந்த ஊரை பத்தி நீங்க சொல்ல வேண்டிய விஷயங்கள்
4: என்னென்னு சொல்லுங்க. பயிர் வழிகளா வந்து வாய்க்கெல்லாம் தூக்கி வைக்கிறாங்க. இந்த வாய்க்கெல்லாம்
3: மன்னாடிப்பட்டு அப்படின்ற இந்த ஊரை சுத்தி இருக்கக்கூடிய ஊர்லாம் என்னென்ன இருக்கு?
4: கன்னியாகுமரி

இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 107.8.

0: 42 நிமிடம் ஆயிட்டு இருக்கு.
1: ஒரு ஏரியாவில இருந்துதான் லைவ் ஷோ பண்ணிட்டு இருக்கோம். என்ன சுத்தி ஒரே பூக்கள் கூட்டமா இருக்கு. என்ன பூக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குட்டி குட்டி மழலை பூக்கள் தான் என்ன சுத்தி இருக்காங்க. ஒரே ஸ்மைலியோட ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு ஜாலியா நின்றுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அங்க ரெண்டு அம்மாக்கள் வந்து குழந்தைங்களை அனுப்புறதுக்காக பாட்டி அம்மாக்கள் எல்லாரும் அப்படியே உட்காந்துகிட்டு இருக்காங்க. அவங்க கூடவே வேன ஏத்துறதுக்காக அப்படியே அவங்கள்ட்ட பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ என்ன கேட்க போறீங்க அவங்க மாத்தி மாத்தி

இருக்கு
உங்களை தனியா கேட்டேன்.

0: முன்னாடி பட்டுல இந்த ஏரியாவுல என்னென்ன பொருட்கள் எல்லாம் கிடைக்குது உங்க வாழை டிராவலுக்கெல்லாம் எப்படி
1: மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: நேரம் 8:55. கேட்கலாம்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: காலை நேரம், கடற்கரை ஓரம், காலை வீசிக்கிட்டு கையை வீசிக்கிட்டு ஏதோ சண்டைக்கு போகிற சிப்பாய் மாதிரி எல்லாரும் நடந்து போயிட்டுருக்குறாங்க. நடைப்பயிற்சி. அதில் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எதிரில் வந்தார் ரொம்ப வேகமாக. என்ன சார் வாக்கிங்க அப்படின்னு கேட்டோம். அவரால் ஆமாம்னு பதில் சொல்ல முடியல. அவ்வளவு கஷ்டம், மூச்சு விடுறதுக்கே வாயை திறந்து திறந்து மூடிக்கிட்டுருக்கிறார். எங்கே பேசுறது? கொஞ்சம் நின்று நிதானித்து மூச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சொன்னார் ஆமாம் அப்படின்னு. என்ன சார் இவ்வளவு வேகம்னு? உங்கள் பேச்சை கேட்டுட்டு தான் சார் நடக்க ஆரம்பித்தோம். நீங்கள் தான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருந்தீங்க நடக்கிறது நல்லதுன்னு. அன்னையிலேருந்து ஆரம்பிச்சுட்டேன், ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இப்போ பாருங்கள், உங்கள்கிட்ட சுலபமாக பேசக்கூட முடியல, மூச்சு வாங்குது, உடம்பு கூட வலிக்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டார். உங்களை யார் சார் இவ்வளவு வேகமாக நடக்க சொன்னது? வேகத்தை குறைங்க, மெதுவாக நடங்க அப்படின்னோம். நீங்கள் நடக்கிறதுனால என்னென்ன சௌகரியம்னு அன்னைக்கு சொன்னீங்களே தவிர சௌகரியமாக நடக்கிறது எப்படின்னு சொல்லலையே அப்படின்னார் அவர். இன்னமும் லேசாக மூச்சு வாங்கிக்கிட்டே, மூச்சு வாங்கிக்கிட்டே சொன்னால் கூட இவர் சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. அதனால் இந்த நடைப்பயிற்சி பண்ணுறவங்க கவனிக்க வேண்டிய சில முக்கியமான குறிப்புகள் இருக்குது. அது என்னென்னங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இதெல்லாம் மருத்துவ நிபுணர்கள் சொல்கிற குறிப்புகள். அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? உங்கள் வயசு 40 மேலேயா? உங்கள் எடை வந்து இருக்க வேண்டியதை விட 10 அதிகமாக இருக்குதா? நீங்கள் புகை பிடிக்கிறவரா? இதய நோய், இரத்த நாள நோய், உயர் இரத்த அழுத்தம் இப்படி ஏதாவது உங்களுக்கு உண்டா? அப்படின்னா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு நடைப்பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. முதல்ல ஒரு மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நடக்கிறப்போ, உடற்பயிற்சி செய்கிறப்போ மார்பு பகுதியில் அல்லது வேறு எங்கேயாவது தொடர்ந்து வலி இருந்ததுன்னா பயிற்சியை நிறுத்தி விட்டு டாக்டரை போய் பார்க்கணும். நடைப்பயிற்சி பண்ணுறப்போ உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி மெதுவாக அதிக கஷ்டம் இல்லாமல் முன்னேறலாம். அங்கே என்ன போட்டியாக வைக்கிறாங்க? முந்திக்கிட்டு போய் என்ன பண்ண போகிறோம்? பரிசாக வாங்க போகிறோம். அதனால் நிதானம் அவசியம் அப்படிங்கிறது அவங்க ஆலோசனை. தொந்தரவு கொடுக்காத ஷூ, ட்ரெஸ்ஸு இதுகளை உபயோகப்படுத்துங்க. பாதத்தில் ஆடு தசை இருக்குல்ல, அங்கே ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா டாக்டரை பாருங்கள். இந்த பாதத்தில் வலி வரும் அந்த இடத்துல. வெயில் காலமாக இருந்தால் தலைக்கு தொப்பி வச்சுக்கோங்க. பணியில் நடந்தாலும் அப்படி தான், தலையை பத்திரமாக பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட ஏதோ கொஞ்சம் உருப்படியாக தெரியறது அதுதானே. உடற்பயிற்சிக்கு முன்னாடி பின்னாடி பயிற்சி செய்கிறப்போ நிறைய தண்ணி குடிக்கலாமா? முதல் 1 கொஞ்சம் தளர்த்தியாக சாவகாசமாக நடக்கலாம். மணிக்கு 3 அல்லது 4 கிலோமீட்டர் வேகம்னு வச்சுக்கங்களேன். அதுக்கப்புறம் வேகத்தை அதிகப்படுத்தலாம். மணிக்கு 6 அல்லது 8 கிலோமீட்டர் அளவுக்கு நடக்கலாம். நல்லா கையை வீசிக்கிட்டு நடக்கணும். மூச்சு விடுற எண்ணிக்கை அதிகரிக்கணும். இது மாதிரி 1 30 நடக்கலாம். தனியாக நடந்து போகிறதுக்கு உங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்குதா, கூட யாரையாவது சேர்த்துக்குங்க. ஒரு குரூப்பாக சேர்ந்து போகலாம். நடக்கிறதுங்கிறத ஒரு சந்தோஷமான சமாச்சாரமாக ஆக்கிக்கணும். தினம் இப்படி நடக்க வேண்டியிருக்குதே அப்படின்னு புலம்பிக்கிட்டே போகக்கூடாது. சில பேர் நடக்கிறப்போ கடந்த காலத்தை ஆசை போட்டுக்கிட்டே போவாங்க, சில பேர் வருங்காலத்தை ஆசை போட்டுக்கிட்டே போவாங்க, சில பேர் முக்கியமான திட்டம்லாம் இப்படி நடக்கிறப்போ தான் தீர்மானம் பண்ணுவாங்க. நடக்கிறதுனால மன இறுக்கம் குறையுது, பரபரப்பு குறையுது, மன ஆற்றல் பெருகுது, தன்னம்பிக்கை

0: வளருது, முதுமை வந்து தள்ளி போகுது, செயல்திறன் அதிகரிக்குது. இதை தவிர உடம்புக்கும் பல விதமான சௌகரியங்கள் ஏற்படுது. அதனால் இதுவரைக்கும் நடக்க ஆரம்பிக்காதவங்க இனிமேல் வந்து இந்த குறிப்புகளை கவனத்தில் வச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சுடலாம். சார்லஸ் லேம்ப் அப்படின்னு ஆங்கில இலக்கிய மேதை ஒருத்தர், அவர் ஒரு தரம் உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போனாராம். டாக்டர் அவரை பார்த்துட்டு, நீங்கள் தினமும் காலையில் வெறும் வயத்தில் நடக்கணும் அப்படின்னாராம். வெறும் வயத்தில் நடக்கிறதுக்கு நான் தயார், ஆனால் வயிறு கிடைக்கணுமே சார், யார் வயிற்று மேலே நடக்கிறது டாக்டர் அப்படின்னு கேட்டாராம் இவர்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முருகன். கேரளாவின் பெயரை மாற்றுவதற்கான கேரள மசோதா 2026 மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மாநிலங்களவையில் பரிசீலனைக்கு கொண்டு வரவுள்ளார். இந்த மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. இதனிடையே தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக திருத்த மசோதா 2026 மாநிலங்களவையில் இன்று பரிசீலனைக்கு எடுத்து நிறைவேற்ற வாய்ப்புள்ளது. மேலும் மக்களவையில் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் திருத்த மசோதா 2026 பரிசீலனைக்கு தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்படும். ஹரியாளி அமாவாசையை முன்னிட்டு மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் புதுடெல்லியில் இன்று மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தை நடத்துகிறார். திரு சௌஹானின் விருக்ஷ மித்ரா அபியான் திட்டத்துடன் தொடர்புடைய நாடு முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான உறுப்பினர்கள் அந்தந்த கிராமங்கள் மற்றும் நகரங்களில் மரக்கன்று நடும் இயக்கத்தில் பங்கேற்பார்கள். மாயமானவர்கள் தொடர்பான வழக்கில் ஆரம்பகட்ட விசாரணைக்காக காத்திருக்காமல் உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யுமாறு மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரி நகராட்சி ஆணையர் திரு ஸ்ரீஜித் மாகே நகராட்சி ஆணையராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை தலைமை செயலர் திரு சரசௌகான் பிறப்பித்துள்ளார். திருப்பதி பிரம்மோற்சவத்தின் போது 600 கோடி ரூபாயில் 10,000 பக்தர்கள் தங்குவதற்கு கட்டப்பட்ட விடுதிகளையும் 145 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள அதிநவீன அருங்காட்சியகத்தையும் அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு திறந்து வைக்க உள்ளார். தென்னாப்பிரிக்காவில் பிளாட்டினம் சுரங்கம் சரிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கி 14 தொழிலாளர்கள் பலியாயினர். மேலும் படுகாயமடைந்த பல தொழிலாளர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். நைஜீரியாவின் லகோசியில் நடந்த காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா தொடர்ந்து பதக்கம் வென்று வருகிறது. நேற்றிரவு நடைபெற்ற போட்டியில் சீனியர் ஆடவர் பிரிவில் கரண் சிங் மற்றும் ஷெர்பின் சாந்திமோல் ஆகியோர் பதக்கங்களை வென்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

102.8 இசையோடு என்றும் நீங்கள். உங்களுக்கு பிடித்தமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பேர், உங்களுடைய ஊர் பேர் தெளிவா டெக்ஸ்ட் பண்ணி எஃப்எம் ரெயின்போக்கு சென்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஃபேவரட் சாங்க இந்த ஷோல நீங்க கேட்டு ரசிக்கலாம். நம்ம ஷோல ஃபர்ஸ்ட் சாங் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா லூயிஸ் செல்வராஜ் கோவை வடவழியில இருந்தாங்க சாங் கேட்டிருக்காரு.

0: யோகியா படத்துல இருந்து. சோ அவருடைய விருப்ப பாடலை கேட்கலாம். அதுக்கு முன்னாடி
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் புற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ரூபாய் 7000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக யார் சாங் கேட்டிருக்காங்க அப்படின்னா, நாராயணன் நன்னிலம் இங்கிருந்து தான் பாடல் கேட்டிருக்காரு. எதிர்நீச்சல் படத்திலிருந்து அவருடைய விருப்ப பாடலை கேட்கலாம். ஸோ நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடலை எஃப்எம் ரெயின்போவில் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்க 7598510505 அப்படின்ற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.

0: நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் சரியா 9:14 ஆயாச்சு. நம்ம ஷோல அடுத்ததா யார் சாங் கேட்டிருக்காங்க அப்படின்னா, பாலசுப்ரமணியன் தூத்துக்குடியில இருந்தாங்க சாங் கேட்டிருக்காரு, கேப்டன் பிரபாகரன் படத்துல இருந்து. நீங்களும் உங்களுடைய ஃபேவரட் சாங்க இந்த ஷோல கேட்டு ரசிக்கலாம். 7598510505 அப்படின்ற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி.
1: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஷோல அடுத்ததா யார் சாங் கேட்டிருக்காங்க அப்படின்னா, சேப்பு விஜயராகவன் காரைக்கால் இருந்தாங்க சாங் கேட்டிருக்காரு, மாமன்னன் படத்துல இருந்து. நீங்களும் உங்களுடைய ஃபேவரட் பாட்டை இந்த ஷோல கேட்டு ரசிக்கலாம். 7598510505 அப்படின்ற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை நம்ம ஷோல அடுத்ததா யார் சாங் கேட்டிருக்காங்க அப்படின்னா, தாரணிகா ராம்பாக்கத்துல இருந்தாங்க சாங் கேட்டிருக்காங்க, அண்ணாமலை படத்துல இருந்து.

9:32 நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா எந்த நேயர் என்ன விருப்ப பாடலை கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சரஸ்வதி மாதவரம் பால்பண்ணையில இருந்தாங்க, சாங் கேட்டிருக்காங்க முதல்வன் படத்துல இருந்து. நீங்களும் உங்களுடைய ஃபேவரட் சாங்க இந்த ஷோல கேட்டு ரசிக்கலாம். 7598510505 அப்படின்ற இந்த நம்பர்ல.

நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த யார் பாடல் கேட்டிருக்காங்கன்னா, நாகராஜ், அஸ்வினி, ஹஷ்விதா, தோஹித், அரசன், நிலானி, திருமழிசையிலிருந்து தாங்க பாடல் கேட்டிருக்காங்க. தலைவாசல் படத்துல இருந்து நீங்களும் உங்களுடைய ஃபேவரட் சாங்கை வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க 7598510505 அப்படின்ற இந்த நம்பருக்கு.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: நேர்விருப்பம் ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா யார் சாங் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ராதா பிரியா தேனியில இருந்தாங்க சாங் கேட்டிருக்காங்க, ரேமோ படத்துல இருந்து.

நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் சரியா 9:48 நிமிடம். எஃப்எம் பிரெயின் புதுவை 102.8. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா யார் சாங் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆராதனா ஆண்டிப்பட்டியில இருந்தாங்க சாங் கேட்டிருக்காங்க. சரவணன் இருக்க பயமேன் படத்திலிருந்து.

9:53 நேயர் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நிறைய நேயர்கள் பாடல் கேட்டிருந்தாங்க. அதுல ஒரு சிலருக்கு தாங்க பாடல் வழங்க முடிஞ்சது, சிலருக்கு பாடல் வழங்க முடியல. பாடல் கேட்டு வழங்காதவங்க வந்து வருத்தப்படாதீங்க. இன்று மாலை 6:20 உங்களுடைய மனசுக்கு பிடிச்சமான பாடலை கேட்கக்கூடிய நிகழ்ச்சி மனம் விரும்புதே இருக்கு. அதுல உங்களுடைய ஃபேவரட்ட சாங்கை நீங்க கேட்டு ரசிக்கலாம். சோ நம்ம நிகழ்ச்சியில யாரெல்லாம் பாடல் கேட்டு கொடுக்க முடியல அப்படின்னா, ராஜேந்திரன் உளுந்தூர்பேட்டை, சரவண நமுதா கார்த்திகா ராஜசேகர், ஜோதிகா வேல்முருகன் கள்ளக்குறிச்சி, மந்திரமூர்த்தி நாகர்கோயில், சோனாட்சி சிவகுமார் கூத்தப்பாக்கம் கடலூர், சீதாலட்சுமி தூத்துக்குடி, செல்வம் தேனி, சிவசுப்பிரமணியன் புத்தூர், செந்தில் குமரன் தேனி, வண்ணய கணேசன், சுகன்யா பரத் சென்னை, ஹிதேந்தர் அஸ்ஸாம், சூர்யா சரண்யா சென்னை, ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான், செல்வராசு பாலாஜி, சரவணபாலன் கல்யாணி திட்டக்குடி, ராஜேஸ்வரி வெங்கடேஷ், நிஷா ஹன்சிகா ராகுல், சுரேஷ் கடலூர் ஓட்டியிலிருந்து, ராம் சென்னை, ஜெயராஜ் ஜெயந்தி ஜெயபிரபா கடலூர், பீட்டர் கடலூர், திலகம் ரங்கநாதன் முதலியார்பேட்டை, ஐயனார் மீரா, அஷ்மிதா அஷ்மித்ரன் பன்ருட்டி, கௌரி கோரிமேடு, உங்க அத்தனை பேருக்காகவுமே ஸ்பெஷலா ஒரு சாங்

0: நேரம் 10 மணி. கேட்கலாம் மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முருகன். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் வெளியிடுகிறார். திரு ராம்நாத் கோவிந்தின் வாழ்க்கை பயணத்தின் ஆரம்ப ஆண்டுகள், அவர் புகழ்பெற்ற பொது வாழ்க்கை மற்றும் அவர் இந்தியாவின் 14வது குடியரசுத் தலைவராக ஆற்றிய சேவை குறித்தும், அவரது அனுபவங்கள், போராட்டங்கள் மற்றும் சாதனைகளையும் இந்த சுயசரிதை எடுத்துரைக்கிறதா. புற்றுநோயை அறிவிக்கக்கூடிய நோயாக அறிவிக்க பரிசீலிக்குமாறு உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்தது. நாடாளுமன்ற நிலைக்குழுவின் பரிந்துரைகளை தொடர்ந்து 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ஏற்கனவே புற்றுநோயை அறிவிக்கக்கூடிய நோயாக அறிவித்துள்ளதாக நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் கலை பண்பாட்டுத்துறை மற்றும் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் வருகின்ற 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை 3 நாட்கள் கலை விழா நடைபெறவுள்ளது. புதுச்சேரி கடற்கரை காந்தி திடல், கருவடிக்குக்கம் காமராஜர் மணிமண்டபம், மடுகரை மந்தவெளி திடல், உருவையாறு அரசு கலையரங்கம், திருக்கனூர் மாரியம்மன் கோவில் திடல் உள்ளிட்ட 5 இடங்களில் நடைபெறும் இந்த விழாவில் பல்வேறு மாநிலங்களின் பாரம்பரிய நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் இடம்பெறும். ஆடி அமாவாசையான இன்று புதுச்சேரி கடற்கரை மற்றும் நீர்நிலைகளில் ஏராளமானோர் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். மேலும் புதுச்சேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்த கோவில்களில் உற்சவர்களுக்கு புதுச்சேரி கடற்கரை மற்றும் ஆற்றங்கரை ஓரங்களில் தீர்த்தவாரி நடத்தப்பட்டது. இதனால் புதுவை, திருக்காஞ்சி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உள்ள நீர்நிலைகளின் அருகில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. மும்பை விலே பார்லேவில் நேற்றிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், 4 பேர் காயமடைந்தனர். அங்குள்ள 12வது மாடி கட்டிடத்தின் 11வது மாடியில் இந்த தீ விபத்து ஏற்பட்டது. மும்பை தீயணைப்பு படை வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதால் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நாளை வரை இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

நேரம் 10:30. நம்ம கேட்க போற நிகழ்ச்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கெட் செட் கோ. இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவில இருக்கிற அணைகள் அதை பத்தின விவரங்களை தான் மேல தெரிஞ்சுக்க போறோம். உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னா நீங்க கால் பண்ணலாம், 2271760, 2271770. நேர்களே, உங்களுக்கான கேள்வி, இந்தியாவின் மிக உயரமான அணை எது? கேள்வி மறுபடியும் சொல்றேன், இந்தியாவின் மிக உயரமான அணை எது? நேர்களே, உங்களுக்கு பதில் தெரிஞ்சா டயல் பண்ணுங்க, 2271760, 2271770. வெளியூர் நேர்கள் 0413 நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

கேள்வி, இந்தியாவின் மிக உயரமான அணை எது? கேள்வி மறுபடியும் சொல்றேன், இந்தியாவின் மிக உயரமான அணை எது? நேர்களே, உங்களுக்கு பதில் தெரிஞ்சா டயல் பண்ணுங்க 2271760, 2271770. வெளியூர் நேர்கள் 04 13 நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

அணை எது அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா தெகிரி அணை அப்படிங்கிற சரியான பதிலை வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. இது வந்து இந்தியாவிலேயே இருக்கிற உயரமான அணைங்கிறது இதுதான் தெகிரி அணை. இது வந்து பாகிரதி ஆற்றுக்கு குறுக்க கட்டியிருக்காங்க. இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 260.5 மீட்டர், அதாவது 855 அடி உயரம் இது. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்துல இருக்கு. இதோட பயன்பாடுகள் என்ன அப்படின்னா மின் உற்பத்தி, அப்புறம் வந்து குடிநீர் தேவைகளை பூர்த்தி பண்ணுது இந்த அணை. நேர்களே, கெட் செட் கோ நிகழ்ச்சிக்குல உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவின் மிக நீளமான அணை எது? க்வெஸ்சன் நான் மறுபடியும் சொல்றேன், இந்தியாவின் மிக நீளமான அணை எது? நேர்களே, உங்களுக்கு பதில் தெரிஞ்சா டயல் பண்ணுங்க 2271760, 2271770. வெளியூர் நேர்கள் 0413 நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இப்ப நிகழ்ச்சி ஒரு பாடல் வருது, கேட்டுட்டு வரலாம்.

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000,
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் ஜீரோ ஆச்சு, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
1: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: நேரம் 10:15 நிமிடங்கள் ஆகுது. நம்ம கேட்டு இருக்கிற நிகழ்ச்சி கெட் செட் கோ. நிகழ்ச்சியில நம்மளோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், ராஜகோபால் வெள்ளியூர்ல இருந்து பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார். நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருந்தோம் கேட்டீங்களா?
1: நீளமான ஆணையம் கேட்டீங்க.
0: ஆமா சார், என்ன பதில்?
1: ஷீரா கூட்ட ஆணையம் மேடம். இது வந்து ஒரிசா மாநிலத்துல மகாநதி குறுக்கே அமைஞ்சிருக்கு மேடம். இது
0: ஓகே, சரியான பதில் சார்.
1: ஓகே
0: ஓகே சார், நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி சார்.
1: நன்றி நன்றி, மிக நன்றி.
0: நன்றி. நேர்களே, நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, இந்தியாவின் மிக நீளமான அணை எது அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு சரியான பதில் வந்து ஹிராகுட் அணை அப்படின்னு நேர் சரியா சொல்லிட்டு போயிருக்காங்க. இது வந்து ஒடிசா மாநிலத்துல சம்பல்பூர் நகருக்கு அருகில மகாநதி ஆற்றுக்கு குறுக்க கட்டியிருக்கிறாங்க. இது வந்து உலகின் மிக நீளமான மண்ணணை. அப்புறம் வந்து சுதந்திர இந்தியாவின் முதல் பெரிய பல்நோக்கு நீர்ப்பாசன திட்டத்தொன்னா இருக்குது. இதோட மொத்த நீளம் பாத்தீங்கன்னா 25.8 கிலோமீட்டருக்கு இருக்கு. இந்த அணைக்கு பின்னால சுமார் 55 கிலோமீட்டர் நீளத்துக்கு நீர் தேக்கமும் பரவி இருக்குது. இந்த அணையோட யூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ள கட்டுப்பாடு, மின் உற்பத்தி, அப்புறம் வந்து விவசாய நீர் பாசனங்களுக்கு இந்த அணை வந்து பயன்படுது. கெட் செட் கோ நிகழ்ச்சியில உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய மற்றும் பழமையான அணைகளில் ஒன்றான மேட்டூர் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? மறுபடியும் சொல்றேன், தமிழ்நாட்டின் மிகப்பெரிய மற்றும் பழமையான அணைகளில் ஒன்றான மேட்டூர் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அப்படின்றதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. நேர்களே, உங்களுக்கு சரியான பதில் தெரிஞ்சா டயல் பண்ணுங்க 2271760 2271770. வெளியூர் நேர்கள் 0413 அப்படிங்கிற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய மற்றும் பழமையான அணைகளில் ஒன்றான மேட்டூர் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல ஒரு காலர் வந்திருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: செஞ்சிலிருந்து கலைவாணி பேசுறேன் மேம். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேம். நானும்.
1: ஓகேம்மா, என்ன கேள்வின்னு கேட்டீங்களா? என்ன பதில்
2: கேட்டமா? மேட்டூர் அணை வந்து எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்கீங்க. காவிரி ஆற்றின் குறுக்கே மேம் கட்டப்பட்டுள்ளது. இது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சேலம் மாவட்டத்துல இருக்கு மேம். 1934 திறக்கப்பட்டது. இதனோட இன்னொரு பெயர் பாத்தீங்கன்னா ஸ்டான்லி நீர் தேக்கம் அப்படின்னு சொல்லலாம் மேம். இன்னொரு பெயர் வந்து.
1: ஓகேமா,
2: தேங்க்யூ மேம்.
1: நன்றிமா, நிலையத்தின் சார்பாக நன்றி, வாழ்த்துக்கள். நன்றிமா,
2: தேங்க்யூ.
1: நேர்களே, நம்ம கேட்ட கேள்விக்கு சரியான பதில் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா காவிரி ஆறு. இதோட நீளம் பாத்தீங்கன்னா சுமார் 800 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கு. இது வந்து தமிழ்நாட்டின் பூம்புகார் அருகே இருக்கிற வங்காள விரிகுடா கடல்ல போய் கலக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா இது குடகு மலையில இருக்கிற தலை காவிரி அப்படிங்கிற இடத்துல உற்பத்தி ஆகுது. கேட் செட் கோ நிகழ்ச்சியில உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்தார் சரோவர் அணை எந்த நதியின் மீது அமைந்துள்ளது? மறுபடியும் சொல்றேன், சர்தார் சரோவர் அணை எந்த நதியின் மீது அமைந்துள்ளது அப்படிங்கறதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. நேர்களை பதில் தெரிஞ்சா டயல் பண்ணுங்க 2271760, 2271770. வெளியூர் நேர்கள் 0413 நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: 9:29 ஆகுது. நம்ம கேட்டு இருக்கிற நிகழ்ச்சி கெட் செட் கோ. நிகழ்ச்சியில நம்மளோட அடுத்த காலர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: ஓகே சார், என்ன க்வெஸ்சன் கேட்டீங்களா?
1: ஆமா சார். ஆமா மேடம்.
0: ஓகே சார், என்ன பதில் சார்?
1: எந்த நதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? நர்மதா ஆற்றின் குறுக்கே தான் கட்டப்பட்டது மேடம்.
0: ஓகே சார், சரியான பதில் சார். நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி.

நன்றி சார், நன்றி. நேர்களே, நம்ம கேட் செட் கோ நிகழ்ச்சியில் நம்ம கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா, சர்தார் சரோவர் அணை எந்த நதியின் மீது அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருந்தோம். சரியான பதில் வந்து நர்மதை ஆறு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நங்கள் அணை எந்த மாநிலத்தில் அல்லது எல்லை பகுதியில் அமைந்து உள்ளது? மறுபடியும் சொல்றேன், நங்கள் அணை எந்த மாநிலத்தில் அல்லது எல்லை பகுதியில் அமைந்து உள்ளது? நேரலே உங்களுக்கு சரியான பதில் தெரிஞ்சா டயல் பண்ணுங்க 2271760, 2271770. வெளியூர் நேர்கள் 0413 நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: என்ன
1: பதில் சார்? சரி சார், சரியான பதில் சார். நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி சார்.
0: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
1: நன்றி. நேர்களே, நம்ம கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நங்கள் அணை எந்த மாநிலத்தில் அல்லது எந்த எல்லை பகுதியில் இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தோம். விடை வந்து இமாச்சல் பிரதேசம், பஞ்சாப் எல்லை. பேர் வந்து சட்லஜ் நதி அப்படிங்கிறது தான் அதோட ஆன்சரு. இந்த இதோட முக்கியமான சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து திபெத்தில் இருக்கிற கைலாச மலைக்கு அருகில கடல் மட்டத்திலிருந்து 4500 மீட்டர் உயரத்தில் ராட்சச ஏரி அப்படிங்கிறதுல உற்பத்தி ஆகுது. இது வந்து இமாச்சல் பிரதேசம் அப்புறம் வந்து பஞ்சாப் இந்த மாதிரி மாநிலங்களுக்கு வருது. நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 1450 கிலோமீட்டர். இந்தியாவில் மட்டும் சுமார் 1050 கிலோமீட்டர் அளவுக்கு பாயுது.

சட்லஜ் ஆற்றுக்கு குறுக்க கட்டப்பட்டுள்ள மிக முக்கியமான அணையில பங்கரானங்கல் அணையும் இருக்கும். இது வந்து இந்தியாவின் மிகப்பெரிய அப்புறம் உயரமான அணைகளில் ஒன்று. இது இந்த அணை வந்து பஞ்சாப், ஹரியானா அப்புறம் ராஜஸ்தான் மாநிலங்கள்ல விவசாயத்துக்கு அப்புறம் மின் உற்பத்திக்கு முக்கிய ஆதாரமா இருக்கு. இதோட நீர்த்தேக்கம் கோவிந்த் சாகர் ஏரி அப்படின்னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா சட்லஜ் அப்புறம் பியாஸ் ஆறுகள் இணையும் ஹரிகே அப்படிங்கிற இடத்திலிருந்து இந்தியாவுக்கு மிக நீளமான இந்திரா காந்தி கால்வாய் தொடங்குது. இது ராஜஸ்தானின் தார் பாலைவன பகுதிக்கு நீரை கொண்டு போகுது. இதோட வரலாற்று பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சதுத்தி அப்படின்னு சொல்றாங்க. நேர்களே, கெட் செட் கோ நிகழ்ச்சியில உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவின் மிக பழமையான அணை கல்லணை எந்த ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ளது? மறுபடியும் சொல்றேன், இந்தியாவின் மிக பழமையான அணையான கல்லணை எந்த ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ளது? நேர்களே, பதில் தெரிஞ்சா டயல் பண்ணுங்க 2271760 2271770. வெளியூர் நேர்கள் 0413 நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

சுவையானது ரூபி மேங்கோ ரூபி ஆப்பிள் ரூபி நன்னாரி லெமன்.

0: செட் செட் கோ நிகழ்ச்சியில நம்ம கிட்ட இருந்த கேள்விக்கு ஒரு காலர் லைன்ல வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம்.
1: நேர்களுக்கும் நீ காலை வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: ஓகே சார், என்ன பதில் சார்? இந்தியாவின் மிக பழமையான அணையான கல்லணை எந்த ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ளது?
1: திருச்சி மாவட்டத்தில் காவேரி.
0: ஓகே சார், சரியான பதில் சார். நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி. நேர்களே, நம்ம கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவின் மிக பழமையான அணையான கல்லணை எந்த ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருந்தோம். திருச்சி காவேரி அப்படிங்கிறது சரியான பதில். இது எங்க இருக்குன்னா, திருச்சிராப்பள்ளி கரையில தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கு. இது வந்து 2nd century சோழ மன்னன் கரிகால சோழனால் கட்டப்பட்டது. இது உலகின் மிக பழமையான அப்புறம் இன்னைக்கும் பயன்பாட்டில் இருக்கிற அணைகளில் ஒன்றா இருக்கு. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, காவேரி ஆற்று குறுக்க கட்டப்பட்டு இதன் நீரை வளமான தஞ்சை டெல்டா பகுதிக்கு பாசனத்திற்காக திருப்பி விடுது. இதோட நோக்கமா இருக்கு. நேர்களே, கெட் செட் கோ நிகழ்ச்சியில உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரியாறு ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட வளைவான அதாவது ஆர்ச் டேம் இடுக்கி அணை எந்த மாநிலத்தில் உள்ளது? மறுபடியும் சொல்றேன், பெரியாறு ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட வளைவான இடுக்கி அணை எந்த மாநிலத்தில் உள்ளது? நேர்களே, உங்களுக்கு பதில் தெரிஞ்சா டயல் பண்ணுங்க. 2271760 2271770 வெளியூர் நேர்கள் 0413 நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: கோ நிகழ்ச்சியில நம்ம கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரியார் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட வளைவான இடுக்கி அணை எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தோம். நமக்கு சரியான பதில் சொல்ல காரில் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன். நல்லமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: மேம், நீங்க கேட்ட கேள்விக்கான விடை கேரளா மாநிலம் மேம்.
0: ஓகே, இடுக்கி அப்படின்னு. சரி சார், சரியான பதில் சார். நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி சார். நேர்களே, நம்ம கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரியாறு ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட வளைவான இடுக்கி அணை எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு பதில் வந்து கேரளா. இதோட மேலும் சில இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து கேரளா இடுக்கி மாவட்டம் குறவன் அப்புறம் குரத்தி அப்படிங்கிற ரெண்டு மலைகளுக்கு இடையே இந்த அணை வந்து கட்டியிருக்காங்க. இது வந்து வளைவணை, அதாவது ஆர்ச் டேம். இதுல வந்து குறிப்பிடத்தக்க அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அணைக்கு வந்து ஸ்பில்வேஸ், அதாவது மதகுகள் கிடையாது. இதோட உயரம் வந்து 168.91 மீட்டர், அதாவது 554 அடி இருக்கு. இதோட மின் உற்பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரளாவோட ஒட்டுமொத்த மின் தேவையில பெரும் பகுதியை இது வந்து நிறைவு செய்யுது. இது வந்து கேரளா மாநிலத்தில் இருக்கிற உலக புகழ்பெற்ற பொறியியல் அதிசயம், அப்புறம் வந்து மிக முக்கியமான நீர்மின் திட்டமும் இதுன்னு சொல்லலாம். இது வந்து உயரமான இரட்டை வளைவு அணைகளில் ஒன்று. உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிரதி மற்றும் விலங்கனா நதிகளில் சங்கமிக்கும் இடத்திற்கு அருகில் கட்டப்பட்ட தெஹிரி அணை எந்த மாநிலத்தின் ஆற்றின் நீர்பிடிப்பில் உள்ளது? மறுபடியும் சொல்றேன், பாகிரதி மற்றும் விலங்கனா நதிகளின் சங்கமிக்கும் இடத்திற்கு அருகில் கட்டப்பட்ட தெஹிரி அணை எந்த மாநிலத்தின் ஆற்றின் நீர்பிடிப்பில் உள்ளது? நேர்களே, உங்களுக்கு சரியான பதில் தெரிஞ்சதுன்னா டயல் பண்ணுங்க 2271760, 2271760. வெளியூர் நேர்கள் 0413 நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: செட் செட் கோ நிகழ்ச்சியில நம்மளோட காலர் யாரு அப்படின்னு பாப்போம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேம். வணக்கம்.
0: ஹலோ வணக்கம்.
1: ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்துங்க மேம்.
0: நேர்களே, நம்ம கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிரதி மற்றும் இளங்கானா நதிகளின் சங்கமிக்கும் இடத்திற்கு அருகில் கட்டப்பட்ட தெஹ்ரி அணை எந்த மாநிலத்தின் ஆற்றின் நீர்பிடிப்பில் உள்ளது அப்படின்னு கேட்டிருந்தோம். பதில் பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட் அப்படிங்கறதுதான் சரியான பதில். இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில பங்கு பெற்ற நேர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். மறுபடியும் நாளைக்கு இதே நேரம் இருக்கு. யார் யார் பேசணுமோ திரும்பவும் நாளைக்கு இதே டைம்ல கால் பண்ணுங்க. நேர்களே, உங்களுக்காக நிகழ்ச்சியில் நிறைவா ஒரு பாடல் வருது, கேட்கலாம்.

0: மன்னா மன்னா,
1: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
0: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
2: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
0: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
1: என்ன வழி?
0: இத கேளுங்க அண்ணா.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
4: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
5: ஆமா அண்ணா, ஆமா.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முருகன். இஸ்ரோ முன்னாள் தலைவர் விக்ரம் சாராபாய் பிறந்த நாளையொட்டி அவருக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மரியாதை செலுத்தினார். சமூக ஊடகத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர், டாக்டர் சாராபாயின் அறிவியல் கற்பனை இந்தியாவின் விண்வெளி பயணத்திற்கு

இணையதளம் அமைக்க உதவியதாக கூறியுள்ளார். அறிவியல் தேசத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்றும் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்ற அவரது நம்பிக்கை அறிவியல் சிறந்து விளங்குவதற்கான இந்தியாவின் முயற்சிக்கு ஒரு புதிய திசையை கொடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ராணுவ தளபதி ஜெனரல் தீரத் சேத் பஞ்சாப் ஆளுநர் குலாப் சந்த் கட்டாரியாவை சண்டிகரில் உள்ள பஞ்சாப் லோக் பவனில் சந்தித்தார். அப்போது அவர் உள்நாட்டு பாதுகாப்பு, எல்லைப் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து ஆளுநரிடம் எடுத்துரைத்தார். தேசத்தை கட்டி எழுப்புவதில் இந்திய ராணுவத்தின் உறுதிப்பாடு மற்றும் அர்ப்பணிப்பு குறித்து ஆளுநருக்கு ஜெனரல் சேத் உறுதியளித்தார். முன்னதாக ஜெனரல் சேத் நேற்று பஞ்சாப் முதல்வர் திரு பகவத் மானை சந்தித்து சிவில் ராணுவ ஒருங்கிணைப்பு மற்றும் பிராந்திய பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினைகள் குறித்து விவாதித்தார். ஹரியாளி அமாவாசையை முன்னிட்டு மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் புதுடெல்லியில் இன்று மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தை நடத்துகிறார். திரு சௌஹானின் விருட்ச மித்ரா அபியான் திட்டத்துடன் தொடர்புடைய நாடு முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான உறுப்பினர்கள் அந்தந்த கிராமங்கள் மற்றும் நகரங்களில் மரக்கன்று நடும் இயக்கத்தில் பங்கேற்பார்கள். மக்களிடையே தேசிய சிந்தனையை வளர்க்கும் வகையில் சுதந்திர தினத்தன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பின்படி புதுச்சேரியில் அனைத்து வீடுகளிலும் தேசிய கொடிகளை ஏற்ற பாஜக சார்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. சுமார் 25,000 மேற்பட்ட தேசிய கொடிகளை ஏற்றுவதற்கான நடவடிக்கைகளை பாஜக நிர்வாகிகள் மேற்கொண்டு வருகின்றனர். வடக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதால் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நாளை இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இதயத்திற்கு இதமான இசை கானங்களின் தொகுப்பு. இது மெலடி மேஜிக் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே பூஜா. நேரம் 11:03. ஹாரிஸ் ஜெயராஜ் இசை அமைத்து கிருஷ் மற்றும் அருண் குரல்களில் பாடல். உன்னாலே உன்னாலே படத்திற்காக

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். சௌமியா ராவ் மற்றும் ராபிகா.

0: குரல்களில் பாடல் பச்சை கிளி முத்துச்சரம் படத்திற்காக.
1: கல்யாணம் 7 வருஷம் ஆச்சு. கல்யாணத்துக்கு முன்னாலே 10 வருஷமா அவள எனக்கு தெரியும். அன்னில இருந்து இன்னி வரைக்கும் 17 வருஷம்.
2: I'm still crazy about it. That's nice. That's great. Mr. Venkatesh, please come in.

11:16 இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ஹரிஷ் ஜெயராஜ் இசையமைத்து, ஹரிஷ் ராகவேந்திரா குரலில் பாடல். தாம் தும் படத்திற்காக

ஏதைத்திருக்க இதம் தரும் இசை கானங்களின் தொகுப்பு. இது மறுபடி மேஜிக் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ஏ ஆர் ரஹ்மான் குரலில் பாடல், சிலன் ஒரு காதல் படத்திற்காக.

0: அசிங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரும் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மென்மையான மெலடி கானங்களின் தொகுப்பு இது. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். சங்கர் மகாதேவன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்களில் பாடல். வெயில் படத்திற்காக.

11:34:29 FM Rainbow புதுவை 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். பீமா படத்திலிருந்து.

நேயர்களே, முதன்மை அலைவரிசையில் இன்றிரவு 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் அற்பிசம்பாளையம் கிராம உழவர் டி ஜெயபாலன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பணிச்செய்தி இடம்பெறும். ஏதயத்திற்கு இதம் தரும் இசை கானங்களின் தொகுப்பு. இதுவரை மேஜிக் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். வாரணம் ஆயிரம் படத்திற்காக சுதா ரகுநாதன் குரலில் பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து ஹரிஹரன் மற்றும் பவதாரணி குரல்களில் பாடிய பாடல் தாமிரபரணி படத்திற்காக.

11:50 இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். டி இமான் இசையமைத்து ரஞ்சித் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்களில் பாடல் கும்கி படத்திற்காக.

0: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி. பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆடி ஆஃபர், நேரு வீதி புதுச்சேரி.
3: நிறைவு செஞ்சுக்கிறேன். நான் உங்க

ஸ்ரீ பூஜா. மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். சோ நிகழ்ச்சியோட நிறைவா பாடல் கேட்கலாம், குருவி படத்திலிருந்து.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முருகன். வந்தே மாதரத்தின் உணர்வு இந்தியாவின் சுதந்திர போராட்டத்திற்கு ஊக்கம் அளித்ததாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் 150 ஆண்டுகளை குறிக்கும் வகையில் கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்திருந்த இல்லந்தோறும் மூவர்ண கொடி இருசக்கர வாகன பேரணியை தொடக்கி வைத்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் திரு கிரண் ரிஜிஜு, டாக்டர் ஜிதேந்திர சிங், திரு கஜேந்திர செகாவத், டாக்டர் வீரேந்திரகுமார், திரு கிஷன் ரெட்டி மற்றும் திரு ராஜு ரஞ்சன் சிங் ஆகியோரும் கலந்து கொண்டனர். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, குடியரசுத் தலைவராக திரு ராம்நாத் கோவிந்தின் வழிகாட்டுதல்கள் தனக்கு பெரும் பலத்தை அளித்ததாக தெரிவித்தார். அவரது வாழ்க்கை பயணத்தை பற்றி இளைய தலைமுறையினர் அவரது சொந்த வார்த்தைகளில் தெரிந்து கொள்ளவும் அவரது எழுத்துக்கள் மற்றும் அனுபவங்களை பற்றி படிக்கவும் பிரதமர் திரு மோடி வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு ராம்நாத் கோவிந்த், அரசியல் என்பது

குழு வெறும் அதிகாரத்தை பெறுவதற்கான வழிமுறை மட்டுமல்ல, தேசத்திற்கு சேவை செய்வதற்கான ஒரு கருவி என்று தெரிவித்தார். மொரிஷியஸில் உள்ள அடல் பிகாரி வாஜ்பாய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் அண்ட் இனோவேஷன் துணைவேந்தர் பதவிக்கு டாக்டர் பூமா தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் இன்று தெரிவித்துள்ளதா. இந்த கல்லூரி பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மொரிஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்கூலம் ஆகியோரால் கடந்த 2025 ஆண்டு மார்ச் மாதம் கூட்டாக திறந்து வைக்கப்பட்டது. உலக யானைகள் தினத்தையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் யானைகள் மற்றும் மக்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை இன்று மீண்டும் உறுதிப்படுத்தினார். 14 மாநிலங்களில் உள்ள 33 யானைகள் காப்பகங்கள், அறிவியல் பூர்வமாக சரிபார்க்கப்பட்ட 150 யானைகள் வழித்தடங்கள், மேம்படுத்தப்பட்ட மக்கள் தொகை கண்காணிப்பு மற்றும் மனிதன் யானை மோதலை தடுப்பதற்கான வலுவான நடவடிக்கைகள் ஆகியவற்றுடன் யானைகள் பாதுகாப்பை தொடர்ந்து இந்தியா வலுப்படுத்தி வருவதாக சமூக ஊடகப் பதிவில் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: நேரில் நேரம் 12:03 ஆயிடுச்சு. புதுவை 102.8 நிகழ கேட்கலாம் வரலாற்றில் இன்று. நேர்களே, வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு 1919 இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை மற்றும் அறிவியலாளர் ஆன டாக்டர் விக்ரம் சாராபாய் அகமதாபாத்தில் பிறந்தார்.
4: House music on the

12:37 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிற நிகழ்ச்சி வரலாற்றில் இன்று. இன்னைக்கு வரலாற்று சிறப்பா என்ன அப்படின்னா, 2019 விண்வெளி துறையில ஒரு சாதனை என்னன்னா, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ விக்ரம் சாராபாயின் 100வது பிறந்த நாளை முன்னிட்டு விண்வெளி துறையில் சிறந்த பங்களிப்பை வழங்கியதற்கான விக்ரம் சாராபாய் இதழியல் விருது, அதாவது விக்ரம் சாராபாய் ஜேர்னலிசம் அவார்டு திட்டத்தை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க.

நேயர்களே, நேரம் 12:14:50. ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி வரலாற்றில் இன்று. இன்னைக்கு 1981 ஐபிஎம் கணினி அறிமுகமாயிருக்கு. ஐபிஎம் நிறுவனம் வந்துட்டு தனது முதலாவது தனிநபர் கணினிய சந்தையில இன்னைக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அன்னைக்கு நாள்ல வந்து ஐபிஎம் நிறுவனம் தனிநபர் கணினிய அதிகாரப்பூர்வமா சந்தையில அறிமுகப்படுத்தியது. இது நவீன கணினி மற்றும் டிஜிட்டல் உலகில வரலாற்றில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. இது என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா August 12, 1981. இதோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னா, மைக்ரோசாப்ட் நிறுவனத்தோட MS-DOS இயங்குதளத்தை பயன்படுத்திய அந்த கணினி வீடு பள்ளி அப்புறம் அலுவலகங்கள்ல பிரபலமானுச்சு. இதோட ப்ராசஸர் அதாவது செயலி என்ன அப்படின்னா, 4.77 MHz வேகத்தில் இயங்குற இது மைக்ரோ ப்ராசஸரால் பயன்படுத்தியிருக்காங்க. இதோட அடிப்படை மாடல் வந்து வெறும் 16 KB இருந்ததோட KB 256 KB வரைக்கும் மேம்பட்டு

பண்ணுற வசதியும் இருந்துச்சு. இதில் ஹார்ட் டிஸ்க் கிடையாது, தரவுகள் சேமிக்க ஃப்ளாப்பி டிஸ்க் டிரைவுகள் அதெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். IBM கணினியோட அறிமுகம் இன்றைய நாளில் வந்தது அப்படின்னு பார்த்தோம்.

இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.

12:22 ஆகுது. நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிற நிகழ்ச்சி வரலாற்றில் இன்று. வரலாற்றில் இன்னைக்கு 12 1960 இஸ்ரோவின் முன்னோடி திட்டம். இந்திய விண்வெளி திட்டத்தின் முன்னோடியாக கருதப்படும் இஸ்ரோவின் முதல் செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு சோதனைகளுக்கு அடித்தளமிட்ட நாசாவின் ECO-1A அப்படிங்கிற செயற்கைக்கோள் இன்னைக்குதான் ஏவப்பட்டிருக்கு. இதுல இந்திய விஞ்ஞானிகளும் பங்கேற்றிருக்கிறாங்க.

0: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி. பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆடி ஆஃபர், நேரு வீதி புதுச்சேரி.
3: நேரம் 12:28. நேர்கள் கேட்டு நிகழ்ச்சி வரலாற்றில் வரலாற்றுல இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுற டாக்டர் விக்ரம் அம்லாபால் சாராபாய் அப்படிங்கிறவங்க ஆகஸ்ட் 12 1919 குஜராத் மாநிலம் அகமதாபாத்ல பிறந்திருக்காங்க. இவரோட பிறந்த நாளான இன்னைக்கு இந்திய விண்வெளி மற்றும் அறிவியல் துறைக்கு அவர் செய்த வரலாற்று சாதனைகள் அப்புறம் முக்கிய விவரங்களை பார்க்கலாம். அறிவியல் ஆராய்ச்சியில 1947 அகமதாபாத் இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகத்தை நிறுவியிருக்காரு. இவர் இந்தியாவின் விண்வெளி அறிவியலுக்கான அடித்தளமாக அமைந்திருக்கு. 1962 இந்திய விண்வெளி ஆராய்ச்சி குழுவை தொடங்க முக்கிய காரணமா இருந்திருக்காரு. இதுவே அதுக்கப்புறம் 1969 இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவா ஆயிருக்கு. இவர் வந்து கல்வி, வானிலை ஆய்வு, அப்புறம் தொலை தொடர்பு மேம்பாட்டிற்கு விண்வெளி தொழில்நுட்பம் அவசியம் அப்படிங்கறத வலியுறுத்தி இருக்கிறாரு. அகமதாபாத்ல இந்திய மேலாண்மை நிறுவனத்தை IMIIMA அப்படிங்கறது உருவாகவும் உதவியா இருந்திருக்காரு. இவரை கௌரவிக்கிற விதமா அறிவியல் மற்றும் பொறியியல் துறைக்காக 1966 இவருக்கு பத்மபூஷன் விருதும் வழங்கியிருக்காங்க. இவர் மறைவுக்கு பின் 1977 நாட்டின் இரண்டாவது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருது வாங்கி கௌரவிக்கப்பட்டிருக்காரு.

0: கானா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்திய சுதந்திர போராட்டத்தில் வந்தே மாதரம் பாடல் மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தையொட்டி இருசக்கர வாகன பேரணியை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழாவும் கொண்டாடப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார். சுதந்திர போராட்ட வீரர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், வீர் சாவர்கர், திருப்பூர் குமரன் உள்ளிட்டோரின் தியாகத்தை நினைவு கூறுவதாக அவர் கூறினார். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக கூறிய அவர், அனைவரும் இந்த இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் திரு கிரண் ரிஜிஜு, திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், திரு கிஷன் ரெட்டி, திரு ஜிதேந்திர சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனிடையே தமிழகத்தின் நாமக்கல் அஞ்சல் கோட்டம் சார்பில் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்க விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. மக்கள் அனைவரும் இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று நாமக்கல் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் திருமதி இந்திரா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இந்திய சுதந்திர தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இல்லந்தோறும் மூவர்ண கொடி ஏற்றும் நிகழ்வு இந்தியா முழுவதிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் நாமக்கல் அஞ்சல் கோட்டத்தின் சார்பாக ஒரு பேரணியானது நடைபெற்றது. மக்கள் அனைவரும் தங்கள் இல்லங்களில் மூவர்ண கொடியை ஏற்றி இந்த சுதந்திர தின நிகழ்வுகளை சந்தோஷமாக கொண்டாடும் விதத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கான தேசிய கொடி விற்பனையும் நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு தலைமை அஞ்சலகங்கள் மற்றும் இங்குள்ள 53 துணை அஞ்சலகங்களிலும் விற்பனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் இந்த நல்ல வாய்ப்பு பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் மக்கள் அனைவரும் கொடியேற்றிய பிறகு தங்களுடைய கொடியின் முன் நின்று ஒரு செல்ஃபி புகைப்படம் எடுத்து அதனை கர்கர் திரங்கா போர்ட்டலில் பதிவேற்றம் செய்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறோம்.
0: முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். ட்ரைம்ப் ஆஃப் த இந்தியன் ரிபப்ளிக், மை லைஃப் மை ஸ்ட்ரகிள்ஸ் என்ற இந்த புத்தகத்தை வெளியிட்டு பேசிய பிரதமர், இளைஞர்கள் இந்த புத்தகத்தை அவசியம் வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவராக பதவி வகித்தபோது தமக்கு வழிகாட்டியாக இருந்ததாக பிரதமர் தெரிவித்தார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றார். நீட் விவகாரம் தொடர்பாக தில்லியில் ஆர்ப்பாட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதலை கண்டித்து எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பினர். அப்போது பேசிய திரு ஓம் பிர்லா, இன்று சர்வதேச இளைஞர்கள் தினம் கொண்டாடப்படுவதாக தெரிவித்தார். இந்திய இளைஞர்கள் கல்வி, அறிவியல், விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து பணியாற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார். ஆளுங்கட்சி உறுப்பினர்களும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் ஆலோசனை நடத்தி இப்பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண வேண்டும் என்றும் அவையை சுமூகமாக நடத்த வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இஸ்ரோவின் முன்னாள் தலைவர் டாக்டர் விக்ரம் சாராபாயின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் டாக்டர் விக்ரம் சாராபாய்க்கு மரியாதை செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். அறிவியல் துறையில் இந்தியாவை முன்னணி நாடாக மாற்றுவது என்ற அவரது கனவு நனவாகியுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், டாக்டர் விக்ரம் சாராபாய் நாட்டின் விண்வெளி ஆராய்ச்சிக்கு வித்திட்டவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை நிறுவியதில் அவரது பங்கு இன்றியமையாதது என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: Oh, உலக யானைகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், யானைகளின்

0: பாதுகாப்பிற்கு அரசு உறுதிபூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 14 மாநிலங்களில் 33 பாதுகாப்பு மையங்களில் யானைகள் பாதுகாக்கப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு வனப்பகுதிகளில் வாழும் யானைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். வனப்பகுதிகளில் யானைகள் சுதந்திரமாக நடமாட அப்பகுதியை ஒட்டி வாழும் கிராம மக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய வனத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஆசிய யானைகளில் 60% இந்தியாவில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பல்லுயிர் பெருக்கத்திற்கு யானைகளின் பங்கு இன்றியமையாதது என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனிடையே யானைகள் பாதுகாக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமானது என்று உதகை அரசு கலைக்கல்லூரி விலங்கியல் துறை பேராசிரியர் முனைவர் ராமகிருஷ்ணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: யானை வந்து இக்காலஜிக்கலா சென்சிட்டிவ் அனிமல், சீசனலா டிபெண்ட் பண்ற அனிமல் போது இன்னும் ஷெட்யூல் ஒன்னா வச்சிருக்கோம். அழிந்து வரும் விலங்குகளா வச்சிருக்க காரணம் வந்து இதுதான். 2010 வந்து நம்ம இந்திய அரசாங்கம் பாரம்பரிய உயிரினமா அறிவிச்சாலும் 2012 ஒவ்வொரு ஆண்டும் யானைகள் தினமும் கொண்டாடிட்டு இருக்கோம். அதே போல யானைகளுடைய பண்புகள் பாத்தீங்கன்னா, யானைகள் தண்ணி எங்கிருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு உயிரினம். சோ யானை வந்து ஒரு வனத்தினுடைய ஒரு அச்சாணி, அதாவது யானை கீஸ்டோன் சொல்லுவாங்க, ஒரு வனப்பகுதியை சுமூகமாக வச்சிருக்க ஒரு உயிரினம். அதனால யானைகள் வந்து மற்ற விலங்குகள் சார்ந்திருப்பது பார்த்தா நிறைய இருக்கு. அதனால யானைகள் பாதுகாப்பு இன்னைக்கு வந்து மிகவும் அவசியம். மக்கள் அனைவரும் சேர்ந்தாதான் யானைகளை பாதுகாக்க முடியும்.
0: ஹிமாச்சல் பிரதேசத்தில் பெட்ரோல் டீசல் விலை நேற்று நள்ளிரவு முதல் உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் லிட்டர் ஒன்றுக்கு 60 காசு உயர்த்தப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இதிலிருந்து கிடைக்கும் வருவாய் ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் கணவனை இழந்தோர் நலனுக்காக பயன்படுத்தப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இதனிடையே ஹிமாச்சல் பிரதேசத்தில் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டது மக்கள் விரோத செயல் என்று அம்மாநில பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு ராகேஷ் குறை கூறியுள்ளார். இதன் மூலம் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் மும்பை காட்கோபாரில் கனமழை காரணமாக நேரிட்ட நிலச்சரிவில் 6 பேர் உயிரிழந்தனர். இப்பகுதியை ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய மும்பை மேயர் திருமதி ரேது தவ்டே, மீட்புப் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக கூறினார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாயும் காயமடைந்த 4 பேருக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் ரயில்வேக்கு மேலும் 19 LHB ரயில் பெட்டிகளை இந்தியா வழங்க உள்ளது. பஞ்சாப் மாநிலம் கபூர்தலா ரயில் பெட்டி தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட இந்த ரயில் பெட்டிகள் பங்களாதேஷ் ரயில்வேக்கு வழங்கப்பட உள்ளது. பங்களாதேஷ் ரயில் பயணிகளின் வசதிக்காக இந்த ரயில் பெட்டிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் CCTV கண்காணிப்பு கேமராக்கள், குழந்தைகள் பாதுகாப்பு அறை, தொழுகை அறை உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஹிமாச்சல் பிரதேசத்தின் கேட்லோக் பள்ளத்தாக்கில் கார் விழுந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 4 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 9 பேர் நஹான் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரெல்லா தாஸ், ஸ்லோவேக்கியாவின் டாட்டியானா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-4, 8-11, 11-9, 11-1 என்ற செட் கணக்கில் சிலியின் டேனியலா பவுலினா வேகா இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தியா சிட்டேல் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சேப்பாக் சேலம் அணியையும் திண்டுக்கல் மதுரை அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய சுதந்திர போராட்டத்தில் வந்தே மாதரம் பாடல் மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியதாக குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு வனப்பகுதிகளில் வாழும் யானைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். பங்களாதேஷ் ரயில்வேக்கு LHB ரயில் பெட்டிகளை இந்தியா வழங்க உள்ளது. ஈரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரெல்லா தாஸ், ஸ்லோவேக்கியாவின் டாட்டியானா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8 நேயர்கள் இனி கேட்கலாம் புதின பக்கங்கள்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த, தாய் புதினத்துடன்.

0: வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
1: அன்றே, நான் உங்களை நேசிக்கிறேன். ஒருவேளை பாவலை விட உங்களை நான் அதிகம் நேசிக்கவும் செய்யலாம். அவனோ என்னிடம் திறந்து கூட பேசுவதில்லை. நீங்களே பாருங்கள், அவன் சாஷாவை கல்யாணம் செய்ய விரும்புகிறான். ஆனால் என்னிடம், அவன் தாயிடம் இதுவரை ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. அது உண்மையல்ல என்று ஆட்சேபித்தான் அஹோகுல். அது உண்மையல்ல என்பது எனக்கு நிச்சயமாய் தெரியும். அவன் அவளை காதலிக்கிறான், அவளும் அவனை காதலிக்கிறாள். அதுவும் உண்மைதான். ஆனால் அவர்கள் என்றுமே கல்யாணம் செய்து கொள்ளப் போவதில்லை. அவள் விரும்பலாம், ஆனால் பாவல் விரும்ப மாட்டான். அப்படியா செய்தி என்று சிந்தனை வசப்பட்டவளாய் சொன்னாள் தாய். அவளது துயரம் தோய்ந்த கண்கள் அஹோலின் முகத்தையே பார்த்தன. இப்படியா இருப்பது? நீங்கள் உங்கள் சொந்த சுகத்தை எதற்காக தியாகம் செய்ய வேண்டும்? பாவல் ஒரு அபூர்வ பிறவி. அஹோலின் குரல் மிருதுவாய் இருந்தது. அவன் ஒரு இரும்பு மனிதன். ஆனால் இப்போது அவன் சிறையில் இருக்கிறான் என்று மீண்டும் சிந்தனை இழந்தவாறே பேசினாள் தாய். அதை நினைத்தாலே பயங்கரமாயிருக்கிறது. ஆனால் முன்பிருந்தது போல அவ்வளவு பயமில்லை. என் வாழ்க்கையும் மாறிவிட்டது, என் பயங்களும் மாறிவிட்டன. நான் ஒவ்வொருவருக்காகவும் பயந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது என் இதயமே புதிது, ஏனெனில் என் ஆத்மா இதயத்தின் கண்களை திறந்து விட்டுவிட்டது. அந்த கண்கள் அகல திறந்து பார்க்கின்றன, சோகம் கொள்கின்றன, அதேவேளையில் மகிழ்வும் கொள்கின்றன. எனக்கு புரியாத விஷயங்கள் எத்தனை எத்தனையோ இருக்கின்றன. நீங்கள் கடவுளையே நம்பாமல் இருப்பது எனக்கு கசப்பாகவும் வருத்தமாகவும் இருக்கிறது. ஆனால் அதற்கு நான் என்ன செய்ய முடியும்? நீங்கள் எல்லோரும் மிகவும் நல்லவர்கள் என்பது எனக்கு தெரியும். நீங்கள் மக்களின் நல்வாழ்வுக்காக துன்ப வாழ்வு வாழ்கிறீர்கள், சத்தியத்திற்காக சங்கடமான வாழ்க்கையை அனுபவிக்கிறீர்கள். இப்பொழுதுதான் உங்கள் சத்தியம், உங்கள் உண்மை எனக்கு புரிகிறது. பணக்காரர்கள் என்று ஒரு வர்க்கம் இருக்கிற வரையில் சாதாரண மக்களுக்கு எதுவுமே கிடைக்கப் போவதில்லை. மகிழ்ச்சியோ நியாயமோ எதுவுமே கிட்டப்போவதில்லை. இப்போதோ நான் உங்களைப் போன்ற இளைஞர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சில சமயங்களில் இரவு நேரத்தில் எனது கடந்த காலத்தை பற்றி, பூச்சிக்காலால் மிதித்து நசுக்கப்பட்ட எனது இளமையின் பலத்தை பற்றி, கசக்கி பிழியப்பட்ட எனது இளம் இதயத்தை பற்றி நான் நினைத்து பார்ப்பதுண்டு. அந்த நினைவினால் எனக்கே என் மீது அனுதாபம் பிறக்கிறது, கசப்புணர்ச்சி பிறக்கிறது. ஆனால் இப்பொழுதோ எனக்கு வாழ்வது அவ்வளவு கஷ்டமாக இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக நான் என்னையே உணர்ந்து வரத் தொடங்குகிறேன். நெட்டுவிட்டு வளர்ந்து மெலிந்திருந்த அஹோல் எழுந்தான். சிந்தனை வசப்பட்டு காலடி ஓசையே கேட்காத வண்ணம் எழுந்து உலவத் தொடங்கினான். எவ்வளவு நன்றாக சொன்னீர்கள் என்று அதிசயித்தான். எவ்வளவு தெளிவாக சொல்லிவிட்டீர்கள். கேட்ச் நகரில் ஒரு வாலிப யூதன் இருந்தான். அவன் ஒரு கவி. ஒரு நாள் அவன் ஒரு பாட்டு எழுதினான். அறியாது கொலையுண்ட அனைவரும் உண்மை நெறிக்கொள்ளும் பலத்தாலே உயிர் பெற்று நிற்பார். அவனையும் கூட கேட்ச் நகர போலீசார் கொன்றுவிட்டார்கள். நான் அதை சொல்ல வரவில்லை. அவன் உண்மையை உணர்ந்தான். அந்த உண்மையை அவன் மக்களிடம் பரப்பினான். அவன் சொன்ன மாதிரிதான், அந்த அறியாது கொலையுண்ட பேர்களில் நீங்களும் ஒருவர். இப்பொழுதெல்லாம் நானே பேசிக்கொள்கிறேன், அதை நானே கேட்டுக்கொள்கிறேன். என்னை நானே நம்புவதில்லை. என் வாழ்நாள் முழுவதும் ஒன்றே ஒன்றை பற்றிதான் சிந்தித்தேன். ஒவ்வொரு நாளையும் யார் கண்ணிலும் படாமல் ஒதுக்கமாய் எப்படி கழிப்பது, யார் கையிலும் படாதபடி பார்த்து கொள்வது, இதுதான் என் சிந்தனை. ஆனால் இப்போதோ என் மனதில் பிறரை பற்றிய சிந்தனைகளே நிரம்பி நிற்கின்றன. உங்களது கொள்கையை நான் முழுக்க முழுக்க அறியாதிருக்கலாம். ஆனால் நீங்கள் அனைவரும் என் அன்புக்குரியவர்கள். உங்கள் அனைவருக்காகவும் நான் வருந்துகிறேன். அனைவரின் நலத்தை பற்றியும் முக்கியமாக உங்கள் சுகத்தை பற்றி நான் மிகுந்த அக்கறை கொள்கிறேன். அந்த்ரியுஷா, அவன் அவள் பக்கம் வந்தான். ரொம்ப நன்றி என்றான் அவன். அவள் கரத்தை எடுத்து ஆர்வத்தோடு அழுத்தி பிடித்தான். பிறகு விரைவாக விலகி சென்று விட்டான். அவள் தன் உணர்ச்சியினால் நிலை குலைந்து போய் மிகவும் மெதுவாகவும் மௌனமாகவும் பண்ட பாத்திரங்களை கழுவ ஆரம்பித்தாள். அப்பொழுது அவள் மனம் தன் இதயத்தின் அமைதி நிறைந்த ஆனந்தத்தையே எண்ணி எண்ணி புலகித்துக் கொண்டிருந்தது. அஹோல் அறைக்குள் மேலும் கீழும் நடந்தவாறே அவளை பார்த்து பேசினான்.

0: அம்மா, நீங்கள் வெசோவ்சிக்கோவிடம் சிறிது அன்பு காட்டுங்களேன். அவனது தந்தை அந்த உதவாக்கரையான குடிக்கார மட்டை சிறையில் இருக்கிறான். தன் தந்தையின் முகத்தை ஜன்னலோரமாக கண்டாலும் போதும், உடனே நிக்கலாய் தன் தந்தையை சரமாரியாக திட்ட ஆரம்பித்திருக்கிறான். அது ரொம்ப மோசமான செய்கை. நிக்கலாய் இயற்கையில் கருணை உள்ளம் படைத்தவன். அவன் நாய்களை, எலிகளை, சகல மிருகங்களையும் நேசிக்கிறான், அன்பு காட்டுகிறான். ஆனால் மனிதர்கள் மட்டும் பகைத்து ஒதுங்குகிறான். ஆமாம், மனிதன் எப்படியெல்லாம் கெட்டுப்போகிறான். அவன் தாய் எங்கோ தொலைந்து போனாள், அப்பனோ குடிகாரன் திருடன் என்று முனகினாள் தாய். அந்திரே படுக்கைக்கு சென்ற பிறகு தாய் மிகவும் ரகசியமாக அவன் பக்கம் சென்று அவன் தலைக்கு மேலாக சிலுவை குறியிட்டுவிட்டு வந்து படுத்தாள். அவன் படுத்து அரை மணி நேரம் கழிந்த பின்னர் அவள் அவனை பார்த்து மெதுவாக கேட்டாள், தூங்கிவிட்டாயா அந்திரியுஷா? இல்லையே, ஏன்? நள்ளிரவு. நன்றி அம்மா, நன்றி என்று நன்றி உணர்ச்சியோடு சொன்னான் அவன். மறுநாள் பலகையா தொழிற்சாலை வாசலுக்கு வந்து சேர்ந்த பொழுது அவளை அங்கு நின்ற காவலாளிகள் வழிமறித்தார்கள். அவளது கூடைகளை சோதனையிட்டு பார்ப்பதற்காக அவற்றை இறக்கி வைக்க சொன்னார்கள். ஐயையோ, எல்லாம் ஆறிப்போயிடுமே என்று அமைதியாக ஆட்சேபித்தாள் தாய். அவர்களோ அவளது ஆடை அணிகளை முரட்டுத்தனமாக தடவி சோதித்தார்கள். வாயை மூடு என்று கடுகடுப்பாய் சத்தமிட்டான் ஒரு காவலாளி. நான் சொல்வதை கேள், அவர்கள் அதை வேலைக்கு வெளியே இருந்து உள்ளே எரிந்து விடுகிறார்கள். பா என்று அவளை தோளை பிடித்து லேசாக தள்ளிவிட்டு சொன்னான் இன்னொரு காவலாளி. அவள் உள்ளே சென்றவுடன் முதன்முதல் அவள் முன் எதிர்பட்டவன் அந்த கிழவன் சிசோவ் தான். அம்மா, நீ கேள்விப்பட்டாயா என்று அமைதியாக சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே கேட்டான் அவன். என்னது? அதுதான் அந்த பிரசுரங்கள். அவை பழையபடியும் தலை காட்டிவிட்டன. நீ ரொட்டியில உப்பு தூவி இருக்கின்றாயே, அது மாதிரி அந்த பிரசுரங்கள் எங்கே பார்த்தாலும் பரவியிருக்கின்றன. அவர்கள் சோதனை போட்டதிலும் கைது செய்ததிலும் குறைச்சல் இல்லை. என் மருமகன் மாசினை கூட அவர்கள் சிறைக்குள்ளே தள்ளிவிட்டார்கள். எதற்காக? உன் மகனை கூட தான் உள்ளே தள்ளினார்கள். ஆனால் என்ன ஆயிற்று? இந்த பிரசுரங்களுக்கு இவர்கள் காரணம் இல்லை என்பது இப்போது எல்லோருக்குமே தெரிந்து போயிற்று. அவன் தன் தாடியை கையில் அள்ளி பிடித்துக்கொண்டு அவளை புதிர் நிறைந்த கண்களோடு பார்த்தான். நீ ஏன் என் வீட்டுக்கு வரக்கூடாது? தன்னந்தனியே இருப்பது உனக்கும் சங்கடமாத்தானே இருக்கும். அவள் அவனுக்கு நன்றி கூறினாள். உணவு பண்டங்களின் பெயர்களை சொல்லிக்கொண்டே வழக்கத்திற்கு மாறான ஒரு உற்சாகம் தொழிற்சாலையில் நிலவுவதை கூர்ந்து கவனித்தாள். தொழிலாளர்கள் கூட்டம் கூட்டமாகவும் தனித்தனியாகவும் வந்தார்கள்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

0: நேரம் ஒரு மணி, கேட்கலாம் ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முருகன். இல்லந்தோறும் மூவர்ண கொடி பிரச்சாரம் ஒரு மக்கள் இயக்கமாக உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலை 150 ஆண்டுகளை குறிக்கும் வகையில் கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்திருந்த இல்லந்தோறும் மூவர்ண கொடி இருசக்கர வாகன பேரணியை தொடக்கி வைத்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். வந்தே மாதரம் வார்த்தைகள் தேசபக்தியை தூண்டியதாகவும் காலனித்துவ ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தில் பிராந்தியங்கள், மொழிகள், நம்பிக்கைகள் மற்றும் பின்னணிகளை கடந்து மக்களை ஒன்றிணைப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பூமியின் வளமான மற்றும் மிகவும் மாறுபட்ட நிலப்பரப்புகளில் ஒன்றாக இந்தியா உள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை இணையமைச்சர் டாக்டர் கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். உலக யானைகள் தினமான இன்று சமூக

பதிவில் கருத்து தெரிவித்துள்ள அவர், உலகின் 60% காட்டு ஆசிய யானைகள் இந்தியாவில் வாழ்வதாகவும், இது யானைகளின் சுற்றுச்சூழல் பாரம்பரியத்தின் வாழும் அடையாளமாக நாட்டை உருவாக்குவதாகவும் தெரிவித்தார். யானைகளை சுற்றுச்சூழல் பொறியாளர் என்று வர்ணித்த அமைச்சர், யானைகள் சுற்றித் திரியும் போது அவை விதைகளை நீண்ட தூரத்திற்கு பரப்பி புதிய தாவரங்கள் வளர உதவுவதாகவும், சுற்றுச்சூழல் சமநிலையை யானைகள் பராமரிப்பதாகவும் தெரிவித்தார். பஞ்சாப் மாநிலம் கபூர்தலாவில் உள்ள ரயில் பெட்டி தொழிற்சாலை பங்களாதேஷ் ரயில்வேக்காக 19 LHP ரயில் பெட்டிகள் கொண்ட முதல் ரயில் பெட்டிகளை இன்று அறிமுகப்படுத்துகிறது. இந்த பெட்டியில் 3 AC sleeper cars, 3 AC chair cars, 11 AC அல்லாத நாற்காலி கார்கள், 2 power cars உள்ளன. பங்களாதேஷ் ரயில்வேயின் செயல்பாடு மற்றும் பயணிகள் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த ரயில் பெட்டிகள் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. மும்பையின் காட்கோபர் பகுதியில் இன்று அதிகாலை ஏற்பட்ட நிலச்சரிவில் 6 பேர் உயிரிழந்தனர், 4 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அங்கு மீட்பு பணி நடைபெற்று வருகிறது. நைஜீரியாவின் லகோசில் நடந்த காமன்வெல்த் பால்வீச்சு சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா தொடர்ந்து பதக்கம் வென்று வருகிறது. நேற்றிரவு நடைபெற்ற போட்டியில் சீனியர் ஆடவர் பிரிவில் கரண் சிங் மற்றும் ஷெர்ஜின் சாந்திமோல் ஆகியோர் தங்கப்பதக்கங்களை வென்றனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:03. இனி கேட்கலாம்.
2: ஹாய், ஹலோ, வணக்கம் நேயர்களே. இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்க கிட்ட ரசிக்க போற என் நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிரியே. நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜோ. இன்றைய நிகழ்ச்சியில குழந்தைகளுக்கான கதைகள் மற்றும் அதன் அவசியம் குறித்து நல்லாசிரியர் விருது பெற்ற வ விஜயலட்சுமி அவர்கள் பங்கு பெற்ற நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை கேட்க போறீங்க.
3: கதைகள் மூலமா குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை, துணிச்சல், பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் திறனை வளர்த்து கொள்கிறார்கள் இல்ல மேம், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
4: தன்னம்பிக்கை, இதுவும் நம்ம பல கதைகள்ல வந்து முல்லா கதைகள் இருக்கு, மரியாதை ராமன் கதைகள் இருக்கு. இப்ப அந்த மாதிரி கதைகள்லாம் சொல்லும் போது ஒவ்வொரு கதையிலயும் ஒரு நீதி இருக்கு இல்லையா, அதை கொண்டு அவங்க வந்து தன்னம்பிக்கையும், முல்லா கதைகள், பஞ்சதந்திர கதைகள், மரியாதை ராமன் கதைகள், இது போல பல கதைகள் இருக்கு இல்லையா, அந்த கதைகள்லாம் சொல்லும்போது ஒவ்வொரு கதையிலையும் எவ்வளவு தைரியமா அவங்க வந்து ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை எப்படியே வந்து அவங்க எதிர்கொள்றாங்க, அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்றாங்க, எப்படி அதை சமாளிக்கிறாங்க, எதை கண்டும் பயந்து ஓடி போயிடாம துணிஞ்சு நின்று சமாளிச்சு வெளியில வராங்க அப்படிங்கிறத சொல்லும்போது நம்ம குழந்தைகள் வந்து நம்மளும் இதே போல இருக்கணும், சின்ன சின்ன விஷயத்துக்கும் பயந்துகிட்டு இருக்கக்கூடாது, துணிச்சலாம் இருக்கணும், பெரியவங்கள்ட்ட மரியாதையாக இருக்கணும், தன்னம்பிக்கையோட இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க அது மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க. ராமாயண கதைகள் மூலமாகவும் நிறைய கதைகள் இருக்குது, சாதாரணமான நாட்டுப்புற கதைகள் கூட நிறைய கதைகள் இருக்குது, பத்திரிகைகள்லேயும் நிறைய கதைகள் வருது. இந்த கதைகள் எல்லாம் வந்து அவங்க கேட்கும்போது ஒவ்வொரு கதைகளையும், இப்போ இதழ்களில் கூட சின்ன சின்ன கதைகள் வருது, அந்த கதைகள்லாம் படிக்கும்போது அவங்களுக்கு வந்து தானாகவே அந்த தன்னம்பிக்கையும் இதெல்லாம், அதை வந்து கதை சொல்லி மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம வந்து சொல்லணும் அவங்கக்கிட்டே. நம்மளே நம்ம சொல்லவும் செய்யலாம், அவங்களே வந்து கேட்கவும் செய்யலாம், இல்லைன்னு என்ன நீ தெரிஞ்சுக்கிற,
3: ஓகே
4: இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது அந்த குழந்தைங்களே வந்து அதை வந்து உணர்றாங்க. உணர்ந்துட்டு ஆமாம், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம வந்து தோண்டு போயிடக்கூடாது, அதில் நின்று நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், பயப்படக்கூடாது அப்படிங்கறதையும் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க கதை மூலமா.
2: ஓகே மேம், குழந்தைகளுக்கு கதைகளின் அவசியம் குறித்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் எங்களுக்காக ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹை ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. குழந்தைகளுக்கான கதைகள் மற்றும் அதன் அவசியம் என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லாசிரியர் புதுப்பெற்ற வ விஜயலட்சுமி அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம்.
1: இன்றைய தனி குடும்ப சூழ்நிலை இருக்குல்ல மேம், இப்ப யாருமே தாத்தா பாட்டியோட அப்படிலாம் இல்லை, எல்லாருமே தனித்தனியா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அந்த காலத்துல தாத்தா பாட்டி கதைகள்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, இப்ப அதை குழந்தைகள் வந்து ரொம்ப மிஸ் பண்றாங்கல்ல மேம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான விஷயத்த பெற்றோர்கள் சொல்லி கொடுக்கலாம் மேம்?
2: தனி குடும்பம்னா கூட அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அப்பா அம்மா வந்து குழந்தைக்காக கொஞ்சம் நேரம் வந்து செலவழிக்கணும். குழந்தைகளோட இரவு நேரத்துலயாவது சாப்பிட்றப்ப தூங்குறப்பன்னு சொல்லிட்டு குழந்தைகளோட உட்கார்ந்து அன்றைக்கு பூரா என்ன நடந்தது அப்படின்னு அவங்கள சொல்ல வைக்கலாம். இவங்களும் வந்து அவங்கள்ட்ட வந்து அன்பா பேசி ஏதாவது சிறு சிறு கதைகள் சொல்லி அது மாதிரி செய்யும்போது அந்த தாத்தா பாட்டி கதைகள்ங்கிறது உண்மையிலேயே அதை இழந்துட்டாங்க தான். தாத்தா பாட்டி கதைகள் அவங்களுடைய அனுபவங்கள். அதுக்கு இன்னொரு மாற்று என்னன்னா, அவங்கள விடுமுறைக்காவது தாத்தா பாட்டி ஊருக்கு கூட்டிட்டு போறது, கூட்டிட்டு போயிட்டு அவங்களோட கலந்து பேசி பழக வைக்கிறது. அவங்களுடைய அனுபவங்கள் கதைகளை விட அவங்களுடைய அனுபவங்கள் வந்து இன்னும் சிறப்பு வாய்ந்தவை. தாத்தா அந்த காலத்துல எப்படி வந்து இப்போ விவசாயியா இருந்தா வயலுக்கு போனாரு, என்ன செஞ்சாங்க, அல்லது வேற வேலை பாக்குறாங்கன்னா அதை பத்தியே வந்து அந்த குழந்தைகள் வந்து நேரடியா தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறது மூலமா வந்து குழந்தைகளுக்கு வாழ்வியல் அனுபவங்கள் கிடைக்கும். அவங்க காலத்துல அவங்க கேட்ட கதைகள், தாத்தா பாட்டி கேட்ட கதைகள், அந்த மாதிரி கதைகளை வந்து குழந்தைகளை வந்து கேட்க வைக்கலாம். இல்லைன்னா இந்த அப்பாவோ அம்மாவோ அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து கேட்ட கதைகளை இந்த குழந்தைகளுக்கு சொல்லலாம். இந்த குழந்தைகளுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்குவது என்பது ரொம்ப ரொம்ப கட்டாயம். அவங்கள இல்லாட்ட எந்த நேரமும் அவங்க ஒன்று தொலைக்காட்சியிலையோ அல்லது வந்து கைபேசியிலையோ அவங்க மூழ்கி போயிருக்கும் போது அவங்க கண்ணும் பாதிக்கப்படுது, மனநிலையும் பாதிக்கப்படுது, அவங்க தனிமையிலேயே போயிடுறாங்க. தனிமையிலேயே இருக்கும்போது மற்றவர்களோடு பழகுவதற்கு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. வீட்டுக்கு யாராவது வந்தால் அவங்கள எப்படி வரவேற்கிறது அப்படிங்கிறது கூட தெரிய மாட்டேங்குது. வந்தால் இவங்க பாட்டுக்கும் கையில் செல்ஃபோன் எடுத்துகிட்டு இவங்க பாட்டுக்கு ஒரு ரூமுக்கு போயிட்டே இருக்காங்க. முதல்ல வர்றவங்களுக்கு வணக்கம் சொல்கிறது, அவங்க எந்த உறவுன்னு அப்பா அம்மா வந்து அவங்களுக்கு சொல்லும்போது அவங்களோட பேசுறது, வர்றவங்கள உட்கார வைக்கிறது, தண்ணி கொடுக்கறது, உணவு கொடுக்கறது, அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி அந்த குழந்தைகளை பற்றி கேட்கறது, இது போல நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் கூட அப்பா அம்மா அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அந்த கைபேசியில் இருக்கிற நேரத்தை குறைக்கணும்னா அப்பா அம்மா குழந்தைகளோட நிறைய நேரம் செலவு பண்ணணும். வீட்டுக்கு அவங்க வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த பிறகு குழந்தைகளை படிக்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் வேணால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படின்னு வேணால் அந்த கைபேசி பார்க்க வைக்கலாமே தவிர எந்த நேரமும் அதில் கையில் வச்சுட்டே இருக்கிறதுக்கு அனுமதிக்கக்கூடாது. அதே மாதிரி தொலைக்காட்சியும் ரொம்ப மோசமாக தான் இருக்குது, அதனால் தொலைக்காட்சியும் அதிகமாக அவங்கள பார்க்க விடாமல் இவங்க நிறைய பேசணும். குழந்தைகளோடு நிறையா பேசி கதைகள் சொல்லலாம். அவங்க ஸ்கூலில் நடந்தது, வெளியில் நண்பர்களோட என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. குழந்தைகளுக்கு எந்த அவங்களுக்கும் தவறு நடக்காது, இவங்களும் வந்து தவறு செய்ய மாட்டாங்க. இப்போ நம்ம நிறைய கேள்விப்படுறோம், சின்ன பிள்ளைங்க வந்து முரட்டுத்தனமாக நடந்துக்கிறாங்க, வீட்டிலருந்தே கத்தி எடுத்துகிட்டு போய் பள்ளிக்கூடத்தில் வெட்டுறாங்கன்னா அதெல்லாம் வந்து மன பிறழ்வு அவங்களுக்கெல்லாம் ஏற்படுது. காரணம் வந்து இந்த மாதிரியான ஒரு அப்பா அம்மாவோட நல்ல ஒரு உறவு இல்லாமல் தனிமையிலேயே அவங்க நிறையா இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஏற்படுது. இப்போ நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழ்

0: நிலை இருக்கணும், நிறைய பேசணும், நல்ல கருத்துக்களை கேட்குறாங்களோ கேட்கலையோ சொல்லிக்கிட்டு அவங்கள தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் குழந்தைகளை. அப்போது அவங்களுக்கு வந்து இந்த கதைகள் மூலமாகவும் அவங்களுக்கு நல்ல கருத்துக்கள், ஒரு சாதாரணமாக இப்படி செய்ய அப்படி செய்யன்னு சொல்லாமல் இப்படி தான் ஒருத்தவன் இருந்தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை சொல்லி அவனை நெறிப்படுத்தி கொண்டு வர்றது, அது மூலமாக இதை சரி பண்ணலாம்.
1: ஓகே மேம், குழந்தைகளுக்கு கதைகளின் அவசியம் குறித்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் எங்களுக்காக ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? ஸோ தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹை ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. குழந்தைகளுக்கான கதைகள் மற்றும் அதன் அவசியம் என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லாசிரியர் விஜயலட்சுமி அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம்.
1: இப்ப இருக்க குழந்தைகள் என்னென்ன மாதிரியான கதைகள் எல்லாம் படிக்கணும் மேம்? ஏதாவது கதை புக், இந்த கதை புக்கை வந்து நீங்க படிச்சே ஆகணும், இல்ல இந்த மாதிரியான கதைகள் எல்லாம் நீங்க படிச்சே ஆகணும் அப்படின்ட்டு நீங்க ஏதாவது கதை சொல்றீங்களா மேம்?
2: பிள்ளைகளை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாது. இப்ப பாட புத்தகங்கள்ல வர்ற கதைகள் இருக்கு, அது இல்லாத புத்தக கண்காட்சி எல்லாம் நடக்கும் இல்லையா, அந்த கண்காட்சியில போயிட்டு அவங்க வந்து நல்ல கதைகளை தேடி பிடிச்சு படிக்கிறாங்க. திருக்குறள் கதைகள் நிறைய இருக்கு. இப்ப திருக்குறளை படிக்கலன்னா கூட திருக்குறள் கதைகள் மூலமாக அவங்க வந்து அந்த கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப திருக்குறள் கதைகளை படிக்கலாம். அடுத்த பரமார்த்த குரு கதைகள். பரமார்த்த குரு கதைகள் முழுவதுமே வந்து வெறும் நகைச்சுவைக்கு சொல்லப்பட்ட கதைகள்னாலும் எப்படி ஒருத்தவங்க முட்டாளா இருக்கக்கூடாது, முட்டாளா இருந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த இதெல்லாம் அந்த கதைகள் சொல்லுது. அப்ப குழந்தைகள் அந்த மாதிரி கதைகள் எல்லாம் வாங்கி படிக்கலாம். பரமார்த்த குரு கதைகள், முல்லா கதைகள். முல்லா கதைகள் எல்லாமே வந்து ரொம்ப அறிவாளியா இருக்கும். முல்லா ரொம்ப அறிவாளியா இருப்பார், ஆனா அதை நகைச்சுவையோட வந்து அவர் வெளிப்படுத்துவார். அப்ப முல்லா கதைகள், அடுத்தது பீர்பால் கதைகள், மரியாதை ராமன், தெனாலிராமன் கதைகள், இந்த மாதிரி கதைகள்லாம் குழந்தைகள் வாங்கி படிக்கலாம். படிக்கும்போது அது இல்லாத அவர்களுக்கு பிடித்த, பொதுவாகவே வந்து குழந்தைகளுக்கான கதைகள்னா மோசமான கதைகள்னு எதுவுமே கிடையாது. குழந்தை கதைகள்ல மோசமான கதைகள்னு எதுவுமே கிடையாது. எல்லா கதைகள்லையுமே ஏதோ ஒன்று இருக்கும், ஒரு நகைச்சுவை இருக்கலாம், ஒரு நீதி இருக்கலாம். அதனால குழந்தை கதைகள்னு அவங்க வந்து அவங்களுக்கு எது பிடிக்குதோ அவங்க வாங்கி படிக்கலாம். ஆனா வருஷம் ஒரு புத்தகமோ ரெண்டு புத்தகமோவாவது அவங்க வந்து குழந்தை கதைகள் வாங்கி படிக்கணும். அது வந்து எந்த மொழியா கூட இருக்கலாம், ஆங்கில மொழி கதைகளும் வாங்கி படிக்கலாம். சார்லஸ் டிக்கின்ஸ் அவங்கள மாதிரி கதைகள் வாங்கி படிக்கலாம். தமிழ்லையும் எத்தனையோ பேர் குழந்தைகளுக்கான கதைகள் எழுதிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி குழந்தை கதைகள் அவங்க வாங்கி படிக்கலாம். படிக்கிறது மூலமா ரெண்டு மூணு விஷயம் அவங்களுக்கு, ஒன்று படிக்கும் திறன் அவங்களுக்கு வருது, மொழி ஆளுமே வருது, அவங்களால வேகமா படிக்க முடியும் கதைகளை படிக்கும் போது. எனக்கெல்லாம் சிறு வயதுல நிறைய கதை புத்தகங்கள் கொடுத்து படிக்க சொல்லும் போதுதான் அந்த அந்த கதையை படிக்கிற ஆர்வத்துல படிக்கிற வேகம் வரும், அடுத்தது அந்த மொழி திறன் வரும். புரியாத வார்த்தைகளை வந்து நம்ம அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு படிக்கும்போது புதிய புதிய சொற்கள் வந்து நமக்கு தெரிய வரும். கதை படிக்கும்போது புதிய சொற்கள் நிறைய நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்போ இத்தனை திறன்கள் வருது அதில், நமக்கும் வந்து கற்பனை வரும். இப்போ நம்மளா கதை, இப்போ ஒரு கதையை படிச்சுட்டா எங்க நீ படித்த கதையை திருப்பி சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சொல்லும்போது சில பிள்ளைங்க என்ன செய்யும், படிச்ச கதையும் அப்படியே சொல்லும், சில பிள்ளைங்க அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்த்து சொல்லும்,
1: அவங்களோட
2: கற்பனையும் கொஞ்சம் கலந்துகிட்டு சொல்லுவாங்க. அப்ப அவங்களுடைய கற்பனை திறனும் வளரும். அப்ப கதை படித்தல் அப்படிங்கிறது பல திறன்களை, மொழித்திறனை, படிக்கும் திறனை, அப்புறம் ஒருத்தவங்க படிச்சு இன்னொருத்தவங்க கேட்கும் போது கேட்கும் திறனை, இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு வந்து அது கொடுக்குது. மொழி ஆளுமை ரொம்ப சிறப்பா வரும். அதன் மூலமா கருத்துக்களும் அவங்க மனசுல பதியுது, கற்பனையும் வருது கருத்துக்களும் வருது, நல்ல பண்புகளும் அவங்களுக்கு அதுல இருந்து வந்து கிடைக்குது.
0: ஓகே மேம், குழந்தைகளுக்கு கதைகளின் அவசியம் குறித்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் எங்களுக்காக ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? சோ தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறம்.
3: போச்சு

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் ஜீரோ ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
1: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹை ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. குழந்தைகளுக்கான கதைகள் மற்றும் அதன் அவசியம் என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லாசிரியர் இதுபெற்ற வ விஜயலட்சுமி அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம்.
3: இன்னைக்கு குழந்தைகளுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே ஸ்கிரீன் டைம் தானே மேம். அதை குறைக்கிறதுக்கு கதைகளில் உலகிற்கு அவங்களை எப்படி மேம் கூட்டிட்டு செல்வது? ஏன்னா இப்ப கதை சொல்றேன், வா படுக்கலாம், பெட் டைம் ஆயிருச்சு, நான் கதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா கூட, இல்ல எனக்கு போன் தா, நான் போன் பார்த்துட்டே தூங்கிடுறேன் அப்படின்ற மாதிரிதான் இப்ப நிறைய கிட்ஸ் இருக்காங்கல்ல மேம். அவங்களை எப்படி மேம் கதை சொல்லி நான் உங்களை தூங்க வைக்கிறேன் அப்படின்ற உலகத்திற்கு கூட்டிட்டு வர்றது?
4: அதாவது இது ஒரு பெரிய காலத்துல ஒரு பிரச்சனையாதான் இருக்கு. குழந்தைகளுக்கு கைபேசி அடிமையாவே

0: பழகிட்டு இருக்காங்க. அது அதை நான் பார்க்குறேன், சாப்பிடும் போதும் தூங்கும் போதும் அதை நான் கையில் வச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்டிலையுமே வந்து இதை அவங்க யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது இதன் மூலம் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை பற்றி அவங்களுக்கு சொல்லலாம். இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து ரெண்டு கண்லேயுமே வந்து புண்ணு மாதிரியாக வந்து போச்சு. இப்போ அந்த ஒரு வீடியோவே வந்துருந்தது, அந்த குழந்தைக்கு சரியாகவே கண் தெரியல. அப்போ வந்து அது டாக்டர் சொல்கிறாங்க, இது நிறையா பார்த்து பார்த்து டிவி இந்த இது செல்ஃபோன் பார்த்து பார்த்து இது மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னும்போது குழந்தைகள் பயப்படுவாங்க. இப்போ அதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப நீங்கள் வந்து அதை பார்த்தீங்கன்னா உங்கள் கண் இதே போல் ஆகிடும். இப்போ ரொம்ப பார்க்கும்போது நிறைய குழந்தைகள் இப்போ சிறு வயதுலேயே கண்ணாடி போடுற மாதிரி ஆகுது. இப்போ கண் எரிச்சல் அதிகமாகும். முத சுத்தமாக அவங்கள தடுக்காமல் மெதுவாக அவங்க போக்கில் விட்டு அப்படியே கொஞ்சம் கொண்டு வந்துடலாம். சரி கொஞ்சம் நேரம் பாரு, அதுக்கப்புறம் சரி போதும் வா நம்ம வேறு பேசலாம், நம்ம கதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மாற்றி மடை மாற்றுதல் தான், மாற்றி அவங்களுக்கு சிறு விளையாட்டுகள் மூலமாக கதை சொல்கிறேன் அப்படின்னு எப்படியாவது அவங்கள வந்து நம்ம வழிக்கு கொண்டு வரணும். இல்லைன்னா வந்து வருங்கால சமுதாயம் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இன்றைக்கி போகிற போக்க பார்த்தா உண்மையில் ஒரு ஹோட்டலுக்கு போனால் அந்த ஹோட்டலில் ஒரு குழந்தை கையில் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு தான் சாப்பிடுது.
1: ஆமாம்,
0: நான் பார்த்தேன் ஹோட்டலில் கூடமா, வீட்டில் தான் அப்படின்னு பார்த்தா ஹோட்டலில் கூட அப்பா அம்மாலாம் சாப்பிட்டுக்கிறாங்க, அது கையில் செல்ஃபோன் இருக்குது. அப்போது இது வந்து ஒரு தனி உலகத்தில் இருக்காங்க அவங்க. மற்றவர்கள் என்ன சாப்பிட்றாங்க, சுற்றிலும் என்ன நடக்குது, யார் வரா போகிறா அப்படிங்கிறதையே பார்க்காம இவங்க செல்ஃபோனுக்குள்ளரையே மூழ்கிடுறாங்க. அப்போ இது ஒரு பெரிய ஒரு போதையாகவே இருக்குது. அது வந்து

0: யார் வரா போறா அப்படிங்கிறதையே பார்க்காம இவங்க செல்போனுக்குள்ளரையே மூழ்கிடுறாங்க. அப்ப இது ஒரு பெரிய ஒரு போதையாகவே இருக்கு. அது வந்து இது நல்லதுங்கிறது இதுல இல்லை. அதனால நம்ம வந்து என்ன செய்யணும், அந்த டைம்ல செல்போன், இன்னொன்று பெற்றோர்களும் அதுக்கு முன்மாதிரியா இருக்கணும். நான் பெற்றோர்களுமே நிறைய பேர் கையில் செல்ஃபோனை எப்போ பாரு வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வாட்ஸ்அப்போ ரீல்ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதில் மூழ்கி இருக்கும்போது அதை பார்க்குற குழந்தைங்க அவங்களும் அதே செய்கிறாங்க. இப்போ பெற்றோர்களும் புத்தகம் படிக்கணும், இல்லைன்னா நம்ம வேற ஏதாவது படம் வரையலாம், இல்லை வேற ஏதாவது கைவேலைகள் செய்யலாம் அப்படின்ற மாதிரி பெற்றோர்களை பார்த்து தான் பிள்ளைங்க வளர்கிறாங்க இல்லையா. அப்போ பெற்றோர்கள் செல்ஃபோனை எடுக்காமல் இருந்தாலே தேவைக்கு மட்டும் அந்த மாதிரி எடுக்கணும். குழந்தைங்க முன்னாடி எடுக்கக்கூடாது. எடுக்காம நம்ம வந்து இந்த வேலையை செய்யலாம் அந்த வேலையை செய்யலாம், குழந்தைகளை தங்களோடு சேர்த்து நம்ம வந்து சாயங்காலமாக இதை செய்யலாம், தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றலாம், நம்ம வீட்டை சுத்தம் பண்ணலாம், நம்மளே பெட்டெல்லாம் போட்டு இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா அவங்களே செஞ்சு அந்த குழந்தைகளை கவனத்தை திருப்பிக்கிட்டே இருந்தால் செல்ஃபோனை அதுங்க கேட்காதபடிக்கு நம்மளே எடுக்காமல் இருக்கணும். எடுக்காம நம்ம அந்த குழந்தைகளை திருப்பி நம்ம வழிக்கு நம்ம கொண்டு வரணும். இது கொஞ்சம் சிரமம், ஆனால் மெதுவாக செஞ்சால் வருங்கால சமுதாயத்தை நம்ம மீட்டெடுக்கலாம். இந்த செல்ஃபோன் மாயத்திலிருந்து நம்ம மீட்டெடுக்கலாம். அதுக்கு பெற்றோர்கள் தான் முக்கியமான ஒரு முன்மாதிரியாக இருக்கணும்.
1: ஓகே மேம், குழந்தைகளுக்கு கதைகளின் அவசியம் குறித்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் எங்களுக்காக ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? ஸோ தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹை ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. குழந்தைகளுக்கான கதைகள் மற்றும் அதன் அவசியம் என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லாசிரியர் விஜயலட்சுமி அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம்.
1: உங்களுக்கு நீங்க ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி ஏதாவது சொல்றீங்களா மேம்? உங்களோட ஸ்டோரி இல்ல நீங்க கேட்ட ஸ்டோரி ஏதாவது?
2: நான் என்னுடைய கதையே சொல்றேன். நான் எழுதின கதை, அம்மா நான் பள்ளிக்கூடம் போகமாட்டேன் அப்படின்னு ஒரு கதை. நான் இன்னைக்கு பள்ளிக்கூடம் போகமாட்டேன் அப்படின்னு ஒரு குட்டி காக்கா தான் ரெக்க ரெண்டையும் படப்படான்னு அடிச்சுக்கிட்டு அடம்பிடிச்சிட்டு இருந்ததான். ஏண்டா கண்ணு, ஏன் போகமாட்டேன்னு அடம்பிடிக்கிற அப்படின்னு அதோட சிவந்த வாய்க்குள்ள தன் அழகால் உணவை ஊட்டிக்கிட்டே கேட்டுச்சான் அம்மா காக்கா. அதே மரத்தின் கீழே முயல் குட்டியும் கொஞ்ச தூரத்தில் மான் குட்டியும் குளத்தில் ஆமை குட்டியும் புதரு குளற முள்ளம்பண்ணி குட்டியும் இதே போல அடம் பண்ணிக்கிட்டு இருந்துதான். என்னாச்சு இவங்களுக்கெல்லாம்? நேத்து வரைக்கும் ஒழுங்கா பள்ளிக்கூடம் போனாங்க, இன்னைக்கு ஏன் அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு அதோட பெற்றோர்களுக்கெல்லாம் கவலை வந்துருச்சான். மெதுவா அவங்களெல்லாம் தாஜா பண்ணி பள்ளிக்கூடத்துக்கு அழைச்சிட்டு வந்து வகுப்பாசிரியர் ஒட்டகச்சிவிங்கி கிட்ட கொண்டு போய் விட்டாங்களாம். அவர்கிட்ட விஷயத்த சொன்னாங்களாம், எல்லாம் இன்னைக்கு பள்ளிக்கூடம் வரமாட்டேன்னு அடம் பண்ணாங்க. ஒட்டக சிவிங்கி ரொம்ப ஆச்சரியத்தோட, நான் மெதுவாக விசாரிக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு அவங்கள அனுப்பிட்டு ஒவ்வொருத்தவங்களையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாராம். முதல்ல காக்கா கண்மணி, இங்கே வா, என்னாச்சு, ஏன் பள்ளிக்கூடம் வர அடம் பிடிச்ச அப்படின்னு கேட்டாரா. உடனே காக்கா கண்மணி மெதுவாக அவர்கிட்ட வந்து, சார் நேற்று புதுசாக சேர்ந்தானே நரி நரேன், அவன் என் ரெக்கைய பிச்சு பிச்சு காது குடையறான் சார், வலிக்குது அப்படின்னு அழுதுச்சான். அடுத்து முயல் முனிஷ், அது வந்து, சார் எங்க அம்மா சாப்பிட கொடுத்த ஸ்நாக்ஸ் கேரட் எல்லாம் அந்த நரி நரேன் எனக்கு தெரியாம எடுத்து சாப்பிட்டு காலி பண்ணிட்டான் சார், நேத்தெல்லாம் எனக்கு பசிச்சுது அப்படின்னு அழுதுச்சான். மூணாவதா மான் மணியன் வந்து, சார் இந்த நரி நரேன் என் கிட்ட ஓட்டப்பந்தயம் வைக்கலாமா சொல்லி நான் ஓட ஆரம்பித்ததும் அங்கே புலி வருது, இங்கே சிறுத்தை வருது அப்படின்னு பயம் காட்டிகிட்டே இருக்கான் சார் அப்படின்னு பயந்த கண்ணோடு சொல்லிச்சான். ஆமாம் அனுஷா குட்டி, இங்கே வா, நீ ஏன் பள்ளிக்கூடம் வரமாட்டேன்னு அழுதே அப்படின்னுச்சா ஆசிரியர் கேட்டாதான். முள்ளம்பண்ணி குட்டி மணிலாவும் கூடவே வந்துதான், சார் அந்த நரி நரேன் என் முள்ள பிடுங்கி ஆமை குட்டிய குத்துறான் சார், ஆமை தான் ஓட்டுக்குள்ளார புகுந்துகிட்டதும் அதன் முதுகில் தாளம் தட்டி அதை கால்பந்து மாதிரி உதச்சி உருட்டுறான் சார் அப்படின்னுச்சான். ஆமை குட்டி அனுஷா பரிதாபமாக தலையா ஆட்டுச்சான். ஓ, எல்லாரும் இன்னைக்கு பள்ளி வரமாட்டேன்னு அழுதது காரணம் அந்த நரிப்பையன் தானா, வரட்டும் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாரா ஒட்டகச்சிவிங்க ஆசிரியர். பக்கத்து காட்டில் அதிகம் அட்டகாசம் செஞ்சதால அங்கிருந்து துரத்தப்பட்ட நரி குடும்பத்தினோட செல்ல பிள்ளை நரி குட்டி நரேன், நேற்று தான் அவங்க அப்பா வந்து அதை பள்ளியில் சேர்த்துட்டு போயிருந்ததா. முதல் நாளிலேயே இவ்வளோ அட்டகாசம் செஞ்சிருச்சு. பள்ளி ஆரம்பித்த பின் தாமதமாக தான் வாழா சிலிப்பிக்கிட்டு ஸ்டைலாக வகுப்புக்குள்ளற நுழைஞ்சுதான் நரி நரேன். இதற்குள் ஒட்டகச்சிவிங்கி சார் யானை ஹெட்மாஸ்டர் கிட்ட எல்லாத்தையும் சொல்லித்தாரான். வாசல்லே காத்திருந்த யானை ஹெட்மாஸ்டர் தான் தும்பிக்கையால் நரி நரேனோட வாலை பிடிச்சு தூக்குனாரா. ஊன்னு ஊழையிட்டுச்சா நரி நரேன். அந்த காட்டில் அட்டகாசம் செஞ்சு அங்கிருந்து துரத்தி விடப்பட்டது நினைவு.

0: இல்லையா? இந்த காடு சிங்கமலை காடு, இங்க ஒழுக்கம் கட்டுப்பாடு முக்கியம் இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு அது வாழை சுத்தி மரத்துல கட்டி தலைக்கீழா தொங்க விட்டுடுச்சான். வலி தாங்காம ஊ ஊன்னு உழையிட்டுக்கிட்டே தலைக்கீழா ஊஞ்சல் அடிச்சான் நரி நரேன். இனிமே இப்படிலாம் செய்ய மாட்டேன் சார், சாரி சார் அப்படின்னு கண்ணீரோட மன்னிப்பு கேட்டுச்சான். இந்த கதையை கேட்குற குழந்தைங்க வகுப்புல அட்டகாசம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. இது வந்து இது நான் சொன்ன ஒரு கதை தான் இது.
1: சூப்பரா சொன்னீங்க மேம். அதுவும் அவங்களோட நேம் வந்து ரைமிங்கா வேற இருந்துச்சு இல்லையா? ஸோ அது கேட்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு மேம். ஓகே மேம், இப்ப ஸ்டோரி கேட்டுக்கிட்டே குழந்தைகள் தூங்குறாங்கல்ல மேம், இப்ப அவங்களோட தூக்கம் வந்து எப்படி இருக்கும் மேம்?
0: ஸ்டோரி கேட்டுக்கிட்டே குழந்தைங்க தூங்குறாங்க, அந்த கனவுலையும் அந்த குழந்தைங்களுக்கு அதெல்லாம் வரும். ஏன்னா அது சில குழந்தைகள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, கனவுல இந்த கதையெல்லாம் வந்து நாங்க பார்த்தோம், எங்களுக்கு நாங்களே அங்க போனோம், அந்த காட்டுக்கே போனோம், இந்த நரியை பார்த்தோம், மான் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி குழந்தைகள் வந்து இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து அந்த கற்பனை அந்த கேட்டுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே தூங்குறாங்க, இல்லை யோசனை பண்ணிட்டு தூங்குறாங்க அப்படின்னும் போது அவங்க கனவுல வந்து ஒரு சந்தோஷமான ஒரு தூக்கம் இருக்கும், மகிழ்ச்சியா தூங்குவாங்க, அந்த கற்பனைகள் விரியும் அவங்களுக்கு, மகிழ்ச்சியா இருப்பாங்க அவங்க.
2: ஓகே மேம், குழந்தைகளுக்கு கதைகளின் அவசியம் குறித்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் எங்களுக்காக ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? சோ தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறம்.
3: ஏய், இங்க தாதா கிங். இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்.
2: விஜயலட்சுமி அவர்கள் வாங்க தொடர்ந்து பேசலாம்.
1: இப்ப அவங்களோட கற்பனை திறன்கள் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி மேம் இருக்கும்? இப்ப கிட்ஸ் வந்து சின்ன வயசுல இருந்தே கதை கேட்டு கேட்டு வளர்ந்து பெரியவங்களை ஆனதுக்கு அப்புறமே கதை எல்லாம் கேக்குறாங்க அப்படின்னும் போது, இப்ப அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களோட கற்பனை திறன்கள் அதெல்லாம் எப்படி மேம் இருக்கும்?
0: கதை கேட்டுக்கிட்டே வளர்ற குழந்தைகள், இப்போ இதுக்கு நான் வந்து என்னையே நான் உதாரணம் சொல்லிக்குவேன். ஏன்னா நான் சின்ன வயசுல இவ்வளோ கதை கேட்பேன், ஒரு நாள் கதை கேட்காம தூங்குனதே இல்லை, அவ்வளோ கதை கேட்பேன். அப்புறம் கதை சொல்லி சொல்லி அலுத்து போய் எங்க அப்பா கதை புத்தகங்கள்லாம் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ அதுதான் நடக்கும், குழந்தைகள் கதை கேட்டுக்கிட்டே வளர்ற குழந்தைகளுக்கு கதை மேல ஒரு ஆர்வம் வரும். அப்ப அவங்க கதை படிக்க ஆரம்பிப்பாங்க, கேட்குற பருவம் போய் அடுத்தது அவங்க படிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ நல்லா நிறைய கதைகள் படிப்பாங்க, அதன் பிறகு அவங்களுக்கே வந்து கதைகள் சொல்கிறதுக்கும் ஆர்வம் வரும், எழுதுறதுக்கு ஆர்வம் வரும், அவங்க வந்து எழுத்தாளர்களாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய அதுலேருந்து நிறைய கருத்துக்கள் அவங்க மனசில் பதியும் போது அவங்க நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் வளர்கிறதுக்கும், அவங்க தங்களோட திறமைகளை வளர்த்து கொள்ளவும் பல இடங்களில் அந்த கதைகள் அவங்களுக்கு வழிகாட்டியாகவும் இருந்திருக்கு. நம்மளுடைய ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாச கதைகள்லாம் கேட்குற குழந்தைகள் அதில் இருக்க நல்ல கருத்துக்கள் எல்லாம் எடுத்துக்கிறாங்க இல்லையா? அதை வந்து பார்க்கும்போதும் சரி கேட்கும்போதும் சரி, ராமாயணம் மகாபாரதம் கேட்காத குழந்தைகளே கிடையாது. அது மாதிரி ஹரிச்சந்திரன் கதையோ மாதிரி பல கதைகள் கேட்கும்போது அதை பற்றி அவங்க சிந்திக்கிறாங்க. சிந்திக்கும்போது ஏன் நம்மளும் அது போல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அதன் மூலமாக கிடைத்த நன்மைகள் அதெல்லாம் யோசிக்கிறாங்க. நிறைய புராண கதைகள் கேட்குறாங்க, இந்து புராண கதைகள் இருக்குது, கிறிஸ்டின்லேயும் நிறைய கதைகள் இருக்குது, முஸ்லீம்லேயும் நிறைய கதைகள் இருக்குது, அது சில புத்தகங்கள்லேயே வருது. அப்போ அந்த கதைகளெல்லாம் அவங்க கேட்கும்போது அவங்களுக்கு நல்ல நெறிகள், அவங்க சிறு வயது அதாவது சக்களிமண்ணாக இருக்கும்போது அதில் வந்து நம்ம பதிய வைக்கிறது நல்லா பதிஞ்சிடும். அப்போ அது வந்து அவங்களுக்கு இயல்பாகவே அவங்களோட மனசில் ஆழ பதிஞ்சு அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு குடிமக்களாக நல்ல மனிதர்களாக அவங்க வளர்கிறதுக்கு அந்த கதைகள் அவங்களுக்கு ஒரு நல்ல அடித்தளம் போட்டு கொடுக்குது. அதே பேஸ்லேயே அவங்க வளர்கிறவங்க மேற்கொண்டு மேலும் மேலும் கதைகளை வந்து தேடி தேடி படிக்கிறவங்களாகவும் மாறிடுவாங்க. பின்னால் வந்து அவங்க எழுதுகிறவங்களாகவும் மாறலாம், அல்லது நிறைய கதை படித்து சில பேர் வந்து தாங்களே புதுசாக கதை எழுதி கதை திரைக்கதையே எழுதுகிற அளவுக்கு கூட வர அவங்களை கேட்டால் கூட சொல்லுவாங்க, சின்ன வயசில் நான் கேட்ட கதை அப்படின்வாங்க. நிறைய கதைகள் வந்து அதிலேருந்து எடுத்து அவங்க டெவலப் பண்ணி வேற மாதிரி கொண்டு வருவாங்க. இப்போ அந்த மாதிரி சிறந்த கதை கேட்குறவங்க படிப்பாளராகவும் படைப்பாளராகவும் மாறுறதுக்கு ஒரு

0: நல்ல ஒரு வாய்ப்பு வந்து இந்த கதை கேட்கிற ஒரு பழக்கம் ஏற்படுத்தி கொடுக்குது.
1: ஓகே மேம், குழந்தைகளுக்கு கதைகளின் அவசியம் குறித்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் எங்களுக்காக ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? ஸோ தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறம்.
2: அப்பாக்களும் பிள்ளைகளும் போக மாட்டேன் என்று அடம்பிடிக்கிற ஒரே இடம் பள்ளிக்கூடம் மட்டும்தான்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹை ஸ்நேகிதியே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. குழந்தைகளுக்கான கதைகள் மற்றும் அதன் அவசியம் என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லாசிரியர் புதுப்பெற்ற வ விஜயலட்சுமி அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம்.
1: இறுதியா நீங்க குழந்தைகளுக்கு சொல்ல விரும்புற முக்கியமான செய்தி என்ன மேம்? அதாவது கதை கேட்கும் குழந்தைகளுக்கும் கதை கேட்காத குழந்தைகளுக்கும்.
2: குழந்தைகள் அப்படிங்கிறவங்க இறைவன் கொடுத்த வரம். அப்ப அந்த குழந்தைகள் மலர்கள், புது மலர்கள். இந்த மலர்கள் வந்து நல்ல விதமா மலர்ந்து மனம் பரப்பணும். இப்ப இந்த குழந்தைகள் சிறு வயதிலிருந்தே பெற்றோரை மதிக்கணும், பெற்றோர் சொல் பேச்சு கேட்டு நடக்கணும், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து நடக்கணும், அவங்களுடைய சொல் பேச்சை கேட்டு நடக்கணும். சில திரைப்படங்கள்லயும் தொலைக்காட்சி தொடர்கள்லயும் வந்து அது இல்லை. அப்ப அவங்க அதை பார்த்து கேட்டு போகக்கூடாது. ஒரு சில இதுல வந்து தந்தையே மரியாதை குறைவா பேசுற மாதிரியான சில வசனங்கள் வருது, தாயை மதிக்காத மாதிரியான சில வசனங்கள் வருது. அப்ப அதை கேட்டு அந்த குழந்தைகள் வந்து மனம் கெட்டு போயிடுமோன்ற ஒரு அச்சம் வந்து எனக்கு நிறையவே இருக்கு. அதனால அந்த மாதிரியான தொடர்களை, அந்த மாதிரி திரைப்படங்களை அவங்க பார்க்கறத வந்து பெற்றோர் வந்து தடுக்கணும். குழந்தைகள் வந்து நல்லதை மட்டுமே பார்க்கறதுக்கு அவங்க நெறிப்படுத்தணும். அந்த குழந்தைகளும் நல்லதை மட்டுமே பார்க்கணும், படிக்கணும், பெற்றோர் சொல்றத முதல்ல கேட்கணும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி முதல்ல பெற்றோர் சொல் பேச்சை கேட்கணும், ஆசிரியர்கள் சொல் பேச்சை கேட்கணும். அவங்க கண்டிச்சாலும், பெற்றோர்கள் கண்டிச்சாலும், ஆசிரியர்கள் கண்டிச்சாலும், நம்ம நல்லதுக்குத்தான், நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, இவங்க சொல்றத நம்ம கேட்டு நல்லபடியா வளர்ந்தோம்னா நாம நாளைக்கு பின்னால நல்லபடியா இருக்கலாம் அப்படிங்கறத அவங்க உணரணும். பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு நான் சொல்றதுதான் சரி, நான் சொல்றத நீங்க கேளுங்கன்ற மாதிரியா? ஏன்னா இப்போ வந்து வீட்டுக்கு ஒரு குழந்தை அப்படின்னு இருக்கிறதுனால அந்த பிடிவாதம் குழந்தைகளுக்கு அதிகமா இருக்கு. அந்த காலத்துல நாங்களாம் 4-5 குழந்தைங்களா வளரும் போது பிடிவாதம் இருக்காது. ஒருத்தவங்க கேட்டா இன்னொருத்தவங்களும் கேட்பாங்க, அப்ப எல்லாருக்கும் சேர்த்து அடி விடும். இப்ப வந்து அது கிடையாது. அதே மாதிரி பள்ளிக்கூடத்திலயும் ஆசிரியர் கண்டிச்சா குழந்தைங்க வந்து அதை பெருசுபடுத்தி வீட்டுல வந்து நாங்கெல்லாம் வந்து ஆசிரியர் அடிச்சாங்கன்னு வீட்டுல சொல்றதுக்கே பயப்படுவோம். நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்பாங்க. நீ ஏதோ தப்பு பண்ணாமே ஆசிரியர் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா இப்ப வந்து அது அந்த நிலைமையும் மாறி இருக்கு. அதனால குழந்தைகள் வந்து முதல்ல பெற்றோரை மதிக்கணும், பெரியவங்களை மதிக்கணும், ஆசிரியர்களை மதிக்கணும். அவங்க கண்டிச்சா தன்னை திருத்திக்கணும். இவங்க கண்டிக்கிறாங்கன்னா நம்ம கிட்ட ஏதோ தப்பு இருக்கு, அதனாலதான் கண்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னை திருத்திக்க பார்க்கணும். எது கேட்டாலும் உடனே வேணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கிற குணத்தை விட்டுட்டு சரி நமக்கு தேவைன்னா அவங்க வாங்கி தருவாங்க அப்படின்னு கொஞ்சம் பொறுமையாக இருக்கவும், தோல்வியை ஏத்துக்கவும், மறுப்பை வந்து ஏத்துக்கவும் அவங்க கொஞ்சம் பழகிக்கணும். பழகிட்டா அவங்களுக்கு பின்னால வாழ்க்கையில வந்து ஒரு கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக்கிற சக்தி இருக்கும். பெரியவங்களை மதிக்கணும், கேட்கணுங்கிற ஒரு பழக்கம் வரும்போது எல்லா இடங்கள்லயும் அந்த ஒரு ஒழுங்குமுறை வரும். வேலை செய்யற இடத்துலயும் பெரியவங்களை வந்து அவங்க கிட்ட பணிஞ்சு போற ஒரு தன்மை வரும். இல்லைன்னா கீழே இருந்தே அந்த முரட்டுத்தனம் வந்துச்சுன்னா மேலே இடங்களில் போகும்போதும் எல்லா இடங்கள்லையும் அந்த முரட்டுத்தனம் போய் ஒரு சீரழிஞ்ச சமுதாயம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கு நாங்கள்லாம் வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கோம். குழந்தைகளுக்கு கதை சொல்றது, நிறைய கதை எழுதுறது, இதெல்லாம் செய்யறதே அதுக்கு தான்.
0: குழந்தைகளுக்கான கதைகள் மற்றும் அதன் அவசியம் குறித்து நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க நல்லாசிரியர் விருது பெற்ற வ விஜயலட்சுமி அவர்கள். அவர்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றி மேம்.
2: ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் நல்ல கேள்விகள் நீங்களும் கேட்டீங்க. இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த ஆகாஷ்வாணிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
3: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
5: மணி மணி மணி மணி மணி போங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டா பாக்கறியா?

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய வணக்கம் மக்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் இப்போ 2:16, 8 நொடிகள் ஆகுது. பழைய நினைவுகளுக்குள் பயணிக்கும் நிகழ்ச்சி இது, காலத்தை வென்ற கானங்கள். உங்களோடு நான் அர்ச்சனா. மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையலிட்டேன், மங்கையந்தன் ராசாத்திக்கு நானே. இந்த பாடல் உங்களுக்காக, திரிசூலம் திரைப்படத்திலிருந்து.

காலத்தை வென்ற கானங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா குரலில் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்காக.

அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தால் பாடல் உங்களுக்காக பிபி ஸ்ரீனிவாஸ் சுஷிலா குரலில் அன்னை திரைப்படத்திலிருந்து எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கணங்கள்

மக்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகேஷில் வலி மேலாண்மை பெயின் மேனேஜ்மெண்ட் குறித்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் தர இருக்காங்க. உடலியல் மற்றும் மறுவாழ்வு மருத்துவத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் அகல்யா அவர்கள். சோ, உங்க சந்தேகங்களை இங்க கேட்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2271760 மற்றும் 2271770. காலத்தை வென்ற கானங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் பாடல் சர்வ சுந்தரம் படத்திலிருந்து.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: இரண்டு மணி 34 நிமிடம் 46 நொடிகளாக ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற கானங்கள் கேட்டுட்டு பாடும்போது நான் தென்றல் காற்று பாடல் உங்களுக்காக நேற்று இன்று நாளை திரைப்படத்திலிருந்து

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற கானங்கள் கேட்டிருக்கீங்க. இயற்கை என்னும் இளைய கனி பாடல் உங்களுக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷிலா குரலில். சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டிருக்கீங்க. ஆரோக்கியம் சார்ந்து பல விஷயங்களை பேசக்கூடிய நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்று பிற்பகல் 3 மணிக்கு இன்றைய நம்ம நிகழ்ச்சியில வலி மேலாண்மை பெயின் மேனேஜ்மெண்ட் குறித்து பேச இருக்காங்க புதுச்சேரி உடலியல் மற்றும் மறுவாழ்வு மருத்துவத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் அகல்யா அவர்கள். நேர்களையும் உங்க சந்தேகங்களுக்கு நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம். 2271760 மற்றும் 2271770 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. காலத்தை வென்ற கானங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் பாடல் தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திலிருந்து.

சொல்லு சங்க சொல்லு சங்க சொல்லு சங்க சொல்லு சங்க சொல்லு சங்க சொல்லு சங்க சொல்லு சங்க சொல்லு சங்க சொல்லு சங்க சொல்லு சங்க சொல்லு சங்க சொல்லு சங்க சொல்லு சங்க சொல்லு சங்க சொல்லு சங்க சொல்லு சங்க சொல்லு சங்க சொல்லு சங்க சொல்லு சங்க சொல்லு சங்க சொல்லு சங்க சொல்லு சங்க சொல்லு சங்க சொல்லு சங்க சொல்லு சங்க சொல்லு சங்க சொல்லு சங்க சொல்லு சங்க சொல்லு சங்க சொல்லு சங்க சொல்லு சங்க சொல்லு சங்க சொல்லு சங்க சொல்லு சங்க சொல்லு சங்க சொல்லு சங்க சொல்லு சங்க சொல்லு சங

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடல் சிவந்தமன் படத்திலிருந்து.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் மக்களே, டைம் இப்போ 3:07 ஆகுது. ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியில் உங்களோட நான் அர்ச்சனா. நம்ம நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால ஒரு சின்ன பிரேக்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய வலிகள் நம் உடல் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி அப்படின்னே சொல்லலாம். கைகால் வலியாக இருக்கட்டும், மூட்டு வலி, கழுத்து வலி, குதிகால் வலி, உடல் வலி, இது போன்ற நிறைய வலிகள் நமக்கு ஏற்படுது. இந்த வலிகளுக்கான சிகிச்சை முறைகள் என்ன, அறுவை சிகிச்சை தேவையா, வலியை எப்படி மேனேஜ் பண்றது, சோ இது போன்ற நிறைய சந்தேகங்கள் நமக்கு இருக்கு. இந்த சந்தேகங்கள் குறித்து விளக்கம் தர நம்முடைய நிலையத்திற்கு வந்திருக்காங்க புதுச்சேரி உடலியல் மற்றும் மறுவாழ்வு மருத்துவத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் அகல்யா கந்தவேல் அவர்கள். நேர்களே, வலி மேலாண்மை குறித்து, பெயின் மேனேஜ்மெண்ட் குறித்து உங்க சந்தேகங்களுக்கு நீங்க கால் பண்ணி பேசுங்க டாக்டர் கிட்ட. 2271760 மற்றும் 2271770 நம்ம டாக்டர் நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணலாம். ஹாய் டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
3: வணக்கம், நான் டாக்டர் அகல்யா. தேங்க்ஸ் ஃபார் த இன்ட்ரடக்ஷன். நான் வந்து பெயின் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட்.
1: ஓகே மேம், இந்த வலி மேலாண்மை, பெயின் மேனேஜ்மெண்ட், ஸோ இதை பற்றிய ஒரு சின்ன விளக்கம் மக்களுக்காக.
3: ஓகே, வலி மேலாண்மை ஆர் பெயின் மெடிசன்னா என்னன்னு சொல்லுவோன்னா, இப்போ நார்மலாக பெயின் இருக்கிறதுக்கு எல்லாரும் ஒரு டேப்லெட் இந்த மாதிரி போட்டுருவாங்க. பட் அதையும் தாண்டி நம்ம அவங்களுக்கு எதனால் இந்த வலி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான கரெக்ட் ட்ரீட்மெண்ட், நாட் ஜஸ்ட் டேப்லெட்ஸ், அவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், எக்ஸசைஸ் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி ஓவராலாக ஹோலிஸ்டிக்கான அப்ரோச் கொடுக்கறது தான் வந்து பெயின் மெடிசனோடைய இனி குறிக்கோள்.
1: ஓகே மேம், இந்த பெயின் வந்து நிறைய டைப் இருக்கு, நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் பெயின் இருக்கு, ஸோ அதனுடைய வகைகள் எங்களுக்கு சொல்லுங்க, என்னென்ன மாதிரி பெயின் எல்லாம் இருக்கு.
3: ஓகே, பெயினோடைய டைப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 4-5 டைப் நம்ம சொல்லலாம். முக்கியமாக ஃபர்ஸ்ட் 2 வகைப்படும். ஒன்று வந்து அக்யூட் பெயின், குரானிக் பெயின் சொல்கிறேன். அக்யூட்னா இப்போ இமீடியட்டாக, இப்போ எங்கேயோ அடிபடுது இல்லை சர்ஜரி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, அப்போ உடனே வர்றது வந்து அக்யூட் பெயின், உடனே இமீடியட்டா வர்றது வந்து அக்யூட் பெயின்னு சொல்லுவோம். சில வலிகள்லாம் வந்து ரொம்ப நாளாவே இருக்கும், இப்ப வயசானவங்களுக்கோ இல்ல வீட்லயோ நம்ம எப்ப பார்த்தாலும் அவங்களுக்குலாம் ஒரு மாசமா வலி இருக்குன்னு வாங்க, 2 மாசம் 3 மாசம் இப்படின்னு வாங்க. ஸோ அப்ப ஒரு 3 மாசத்துக்கு மேல வலி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து குரானிக் பெயின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பெயினோடைய மேஜர் இது வந்து வலி டியூரேஷனை வச்சு நம்ம சொல்றது அக்யூட் அண்ட் குரானிக் பெயின். இது இல்லாம ரேடியேட்டிங் பெயின்னு ஒன்று இருக்கும், அது என்ன, இப்ப இடுப்புலயோ கழுத்திலயோ வலி இருக்கும், ஆனா அது அங்க மட்டும் இல்லாம கைக்கும் காலுக்கும் பரவ செய்யும், அதை வந்து ரேடியேட்டிங் பெயின் சொல்லுவோம். இன்னொன்னு நியூரோபதிக் பெயின் சொல்லுவோம். நியூரோபதிக் பெயின் என்னன்னா நரம்புல எல்லாம் வந்து பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னா இந்த எரிச்சல், ஊசி குத்துற மாதிரி வலி இருக்கும், ஸோ இதெல்லாம் நியூரோபதிக் பெயின்னு சொல்லுவோம். இது இல்லாமல் ரெஃபர்ட் பெயின்னு ஒன்று இருக்கு. இப்போ நீங்கள் ஜென்ரலி நம்ம செஸ்ட் பெயின் இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு, இப்போ MI வரவங்க, ஹார்ட் அட்டாக் வர பேஷண்ட்ஸ்க்குலாம் இனிஷியலி செஸ்ட் பெயினோட தோல்பட்டையில் வலி இருக்குதா அவங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ

0: அதை வந்து நம்ம ரெஃபர்ட் பெயின்னு சொல்லுவோம். நெஞ்சு வலி இருக்கிறவங்களுக்கு நெஞ்சில் மட்டும் இல்லாமல் தோள்பட்டையில் இல்லை வந்து இந்த தாடையில் ஜால இங்கெல்லாம் வந்து வலி வர ஆரம்பிக்கும். தோள்பட்டை அண்ட் ஆர்ம்ஸ், ஸோ ஷோல்டர் அண்ட் ஆர்ம் பெயின், இதெல்லாம் வந்து ரெஃபர்ட் பெயின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பெயின் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது.
1: ஓகே மேம், பெயின் எத்தனை வகையான பெயின் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க மேம், ஒரு தெளிவான விளக்கம்னே சொல்லலாம். மேம் இந்த பெயின் வந்து ஸ்கேலில் வந்து 1, 2, 3 இந்த ஸ்கேல் வச்சு பண்ணுறாங்க, ஸோ அதை பற்றி ஒரு
0: பெயினுக்குன்னு ஒரு ஸ்கேல் இருக்கு. இது வந்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல் இருக்கு. ஒன்னு வந்து விஷுவல் அனலாக் ஸ்கேல்னு சொல்லுவோம், அது உங்க முகத்தை பார்த்து எந்த மாதிரி அவங்களுக்கு பெயின்ல இருக்காங்கன்றத கண்டுபிடிக்கிறது. இன்னொன்னு இந்த அளவு 0 to 10 வரைக்கும் சொல்றது வந்து நியூமரிக் பெயின் ரேட்டிங் ஸ்கேல்ன்ற ஒரு அறிகுறி. அதுல என்னன்னா, இப்ப 0 வலி சுத்தமா இல்லை, 10 தாங்க முடியாத அளவுக்கு வலி, 4 to 5 அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு மைல்டான ஒரு பெயின் இருக்கவங்க 3 or 4 அப்படி சொல்லுவாங்க. மாடரேட்டா என்னால் நடக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும், ஆனால் வலி இருந்துக்கிட்டே இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து ஒரு 6 to 7 அந்த ரேட்டிங்கில் வந்து அந்த ரேஞ்ச் வந்து மாடரேட் பெயினுக்கு சொல்லுவோம். சிவியர் பெயின்னா அவங்களால எழுந்து நடக்கவே முடியாமல் 24 hours வலியோடையே இருக்கிறாங்க, தாங்கவே முடியாத வலியை வந்து நம்ம 10. ஸோ இப்படி தான் நம்ம பேஷண்ட் கிட்ட வந்து கேட்போம், உங்களுடைய வலியை வந்து நீங்கள் கடந்த ஒரு 24 hours உங்களுடைய பெயினை நீங்கள் என்ன நம்பர் கொடுத்து சொல்லுவீங்க அப்படின்னு, 0 to 10 நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேஷண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும் போது அவங்க அவங்களுடைய வலி என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க. இந்த நம்ம எனக்கு 4 இருக்கு, இல்லை 5 or 7 இல்லை என்னால் சுத்தமாக முடியல, என்னுடைய வலியோடைய அளவை வந்து நான் 9 நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுதான் நியூமரிக் பெயின் ரேட்டிங் ஸ்கேல்.
1: ஓகே மேம், வலியை பற்றி சொன்னீங்க, வலி ஸ்கேல் என்ன அளவு, எது வரைக்கும் போனால் சிவியர், எது மாடரேட் பெயின், இதெல்லாம் குறித்து நிறைய விளக்கம் சொன்னீங்க டாக்டர். இப்போ ஒரு நம்ம காமன் ப்ராப்ளம்ஸ் பற்றி பேசலாம். கழுத்து வலி வர்றதுக்கான காரணங்கள் என்ன, அதற்கான சிகிச்சை முறைகள், தீர்வு என்ன டாக்டர்?
0: கழுத்து வலி வர்றதுக்கு மெயின் ரீசன்ஸ் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது, அதிகமாக எல்லாரும் குனிஞ்சே மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது, அது ஒரு மெயின் காரணம். அப்புறம் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க இல்லை சிஸ்டம் ஒர்க்ஸ் நிறையா பண்ணுறவங்கலாம் வந்து லேப்டாப்பையோ ஒரு சிஸ்டமோ அந்த ப்ராப்பர் எர்கோனாமிக் பாஸ்டர்னு நம்ம சொல்லுவோம், இப்படி தான் உட்கார்ந்து தான் நம்ம வந்து லேப்டாப்பையோ இல்லை சிஸ்டமையோ யூஸ் பண்ணணும்னு இருக்குது. ஐ லெவல் வந்து கரெக்டாக மானிட்டரோடு இருக்கணும், ஹேண்ட் வந்து கரெக்டா டேபிள் மேல, அந்த மவுஸ் பேடுக்கு எல்லாமுமே அந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கணும், சேருமே அதே மாதிரி கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன்ல சப்போர்ட்டோட நல்ல ஒரு கம்ஃபர்டான ஒரு சேர்ல உட்கார்ந்துதான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து மெயின் ரீசன்ஸ் வந்து கழுத்து வலிக்கு. இது இல்லாம கழுத்து எலும்பு தேய்மானத்தினாலையும் இல்ல டிஸ்க் பல்ஜுன்னு சொல்லுவோம், அது இடுப்புலையும் வரும் கழுத்துலையும் வரும், கழுத்துலயுமே வந்து டிஸ்க் வந்து கொஞ்சம் வெளியில வந்து பல்ஜ் ஆகு, அதனாலயுமே கழுத்து வலி வந்து வராங்க.
1: சரிங்க டாக்டர், நிறைய இப்போ சில்ட்ரன்ஸ் கூட ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுமே இந்த மொபைல் அடிக்டாக இருக்காங்க, மொபைல் யூஸ் பண்ணி கண்ணுக்கும் ப்ராப்ளம், ஸோ கழுத்துலையுமே இருக்குன்றாங்க. இப்போ வயதானவங்களுக்கு வந்து கழுத்துலி வர்றதுக்கான காரணங்களும் இருக்கு. ஸோ நீங்கள் சொன்னீங்க எலும்பு தேய்மானம் சொல்லிட்டு, அவங்களுக்கான சிகிச்சை முறைகள் என்ன அந்த வலியை மேனேஜ் பண்ண?
0: ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதனால இந்த ரீசன்ன்றது டயக்னோஸ் முதல்ல பண்ணணும். கழுத்து வலினால வேற ஏதாவது பிரச்சனை, ஏன்னா கழுத்து வலி கூட தலைவலி வரும், சில பேருக்கு மயக்கம் இருக்கும், சில பேருக்கு கழுத்து வலி வந்து கைக்கும் வலி எல்லாம் பரவ ஆரம்பிக்கும். ஸோ அது எதனால அந்த பிரச்சனைன்றத கரெக்டாக ஃபர்ஸ்ட் வந்து டயக்னோஸ் பண்ணணும். இப்போ சில பேருக்கு வந்து கழுத்து வலியிலிருந்து கைக்குலாம் பரவுது அப்படின்னா நரம்புல வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த டிஸ்க் எலும்பு தேய்மானம் ஆகி டிஸ்க் வெளியில வந்து அதை நரம்பு அழுத்தும் போது கையில எல்லாம் வலி பரவ ஆரம்பிக்கும். ஸோ ஆக்சுவலி அவங்களுக்கு எதனால இந்த ப்ராப்ளம் இருக்குன்றத நம்ம முதல்ல டயக்னோஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம எக்ஸ்ரே எடுப்போம், இல்லை எம்ஆர்ஐ, சில பேருக்கு வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் தேவைப்படலாம். இந்த மாதிரி ஃபைன் பண்ணிட்டு எக்ஸாமினேஷன் முதல்ல பண்ணி என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட், மாத்திரைகள் இருக்கு, எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணும் போது அவங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும்.
1: சரிங்க டாக்டர், அறுவை சிகிச்சை உங்களுக்கு அவசியமா டாக்டர்? அதை எக்ஸாமின் பண்ணாதான் சொல்வீங்க.
0: அறுவை சிகிச்சை வந்து யாருக்கு தேவைன்னு இருக்கு. ஸோ அவங்களுக்கு வேற ஏதாவது நரம்பு பாதிப்பு அதிகமா இருந்தாலோ இல்லை அவங்களால நடக்கவே முடியாம இருக்கு அப்படின்னு இருந்தாலும் அப்படின்னாதான் நம்ம வந்து சர்ஜரிக்கு வந்து கண்டிப்பா போகணும். இல்லை எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்து ரொம்ப நாளா எனக்கு வருஷக்கணக்கா வலி இருந்துகிட்டே இருக்கு, என்னால் தாங்கவே முடியாத வலி இருக்கு அப்படின்னாலும் சர்ஜரி போற மாதிரி இருக்கும். இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த கண்டிஷன், அவங்களுக்கான என்ன கண்டிஷன்ல இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சர்ஜரி போகணுமா இல்லையான்றத டிசைட் பண்ணுவோம்.
1: ஸோ நீங்கள் பேஷண்ட் எக்ஸாமின் பண்ணிட்டு அந்த சர்ஜரி தேவையா இல்லையா அப்படின்னு சொல்லுவீங்க. மக்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு வலி வந்தால் அது எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம், பெயின்

0: மேனேஜ்மெண்ட் குறித்து நம்முடைய விளக்கம் தந்துட்டு இருக்காங்க. புதுச்சேரி உடலியல் மற்றும் மறுவாழ்வு மருத்துவத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் அகல்யா கந்தவேல் அவர்கள். உங்க சந்தேகங்களுக்கு நீங்க கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770. நிகழ்ச்சியில் நேர் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர்.
0: ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம், கேக்குதா? நான் பேசுது.
2: ஆ, வணக்கம், கேக்குது, சொல்லுங்க.
1: ஆ, வணக்கம் வணக்கம், நான் சந்திரசேகர் பேசுறேன் மேம், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து.
2: ஓகே சார்,
1: எனக்கு ரெண்டு கேள்வி இருக்கு மேம். இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ், அது எதனால வருது? அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ்க்கு இருக்கக்கூடிய நவீன சிகிச்சை முறை என்ன? அது என்னுடைய முதல் கேள்வி மேம். ரெண்டாவது, இந்த எலும்பு தேய்மானம், மூட்டு தேய்மானம், இதெல்லாம் வயதாகும் பொழுது ரொம்ப காமன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் இதை வந்து தள்ளி போடுறது, ஒருத்தருக்கு 40 வயசு தேய்மானம் மாறுதுன்னா ஒரு 50 வயசு 60 வயசு வரைக்கும் நம்ம தள்ளி போடலாம், சில லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணா ஓரளவுக்கு அந்த எலும்பு தேய்மானத்துல இருந்து நம்ம தப்பிச்சுக்க முடியும், கொஞ்சம் தள்ளி போடுவது, இதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க மேம்.
2: ஓகே, ஷூர், தேங்க் யூ,
1: நன்றி.
0: நன்றி, கால் பண்ணதுக்கு நன்றி.
2: ஸோ அவர் முத கேட்ட கேள்வி டிஸ்க் ப்ரொலாப்ஸ்னால் என்ன, அதுக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் என்னன்னு கேட்டிருக்காங்க. டிஸ்க் ப்ரொலாப்ஸ், இந்த டிஸ்க் பல்ஜ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், கழுத்துலேயும் இடுப்புலேயும் வந்து நம்ம அதிகமாக வந்து வெயிட் தூக்கினாலோ, ரொம்ப ப்ராப்பரான போஷரில் உட்காராம நம்ம ஏதாவது அதிக பலுவான வேலைகள் வந்து செஞ்சாலும் இந்த மாதிரி டிஸ்க் பல்ஜ் வந்து ஆக செய்யும். ஸோ அப்போ அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலி நம்ம அது ஃபஸ்ட்டு எதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ்ரே எம்ஆர்ஐ எல்லாம் பண்ணிட்டு டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, இப்போ அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு என்னெல்லாம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நர்வ் பிளாக்ஸ், இப்போ வந்து இடுப்பில் நம்ம எங்கே வலி இருக்கோ அங்கேயே போய் நம்ம இன்ஜெக்ஷன் போடுவோம், அதுக்கு எபிடியூரல் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் இருக்குது, செலக்டிவ் நர்வ் ரூட் பிளாக்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எங்கே வலி இருக்கும், எங்கே டிஸ்க் பல்ஜ் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம போய் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு வலியை வந்து குறைக்கலாம்.
0: ஓகே டாக்டர்,
2: இன்ஜெக்ஷன் போட்டு வலி குறைக்க முடியாத இடத்துல நம்ம ஃபைனல் ஸ்டேஜாக வந்து சர்ஜரிக்கும் போவோம். இது இல்லாமல் இப்போ இன்னும் நிறைய அட்வான்ஸ்டு தெரப்பீஸ் இதெல்லாமுமே வந்திருக்கு. ரோபோட்டிக் ஸ்பைனல் டீகம்ப்ரெஷன் தெரப்பின்னு சொல்லுவோம், இதெல்லாமுமே இப்போ அட்வான்ஸ்டாக வந்திருக்கிறது, அதெல்லாமுமே பண்ணலாம். ஸோ இனிஷியலி டேப்லெட் சாப்பிட்டுட்டு, இது எல்லாத்தோட ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேப்லெட்ஸு இன்ஜெக்ஷன் என்ன போட்டாலும் கூட வந்து அவங்க எக்ஸசைஸ் பண்ணணும். என்ன இருந்தாலும் ஸ்பைனுக்குன்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் வந்து சொல்லி கொடுப்போம், அந்த எக்ஸசைஸை அவங்க ஃபாலோ பண்ண பண்ண நல்லா இருக்கும். இன்னொரு கேள்வி வந்து அவங்க கேட்டது தேய்மானம். தேய்மானம்ன்றது வயசானா எல்லாருக்கும் வர்றது தான். ஸோ அதை தடுக்கிறதுக்கு நம்ம ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணும் போது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதுக்கான ப்ராப்பர் நியூட்ரிஷன், கால்சியம் சத்து இதெல்லாம் தேவை. எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். கரெக்டான எக்ஸசைசஸ்லாம் பண்ணும் போது அவங்களுடைய ஜாயிண்ட் அந்த தேய்மானத்தை வந்து கொஞ்சம் நம்ம தடுக்கலாம்.
0: ஓகே ஓகே டாக்டர், நேர் கேட்ட கேள்விக்கு ரொம்ப அழகாக விளக்கம் சொன்னீங்க, தேங்க்யூ டாக்டர். இன்னொரு டவுட், இந்த முழங்கால் வலி ஆர்த்தரைட்டிஸ், இதற்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன? வலி மேனேஜ்மெண்ட்ல என்ன மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க?
2: ஓகே, ஆர்த்ரைட்டிஸ்ன்றப்ப ரெண்டு விதமான ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து டீஜெனரேட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை சில இது வந்து ஆட்டோ இம்யூன் சைடில் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இதெல்லாமே நம்ம சொல்லுவோம். ஸோ இனி ரொம்ப எல்லாருக்குமே வர்றது காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த தேய்மானத்தினால வர டீஜெனரேட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ். இப்போ அது கொஞ்சம் வயசானால் எல்லாருக்குமே வரும். இப்போ ஆனால் வந்து சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா 40 வயசு 50 வயசுலே எல்லாருக்குமே வர, முன்னாடிலாம் ஒரு 60-70 வயசில் வர்றது, இப்போலாம் ஒரு 35-40 வயசுலேருந்தே தேய்மானம் அதிகமாகி, இப்போ முட்டி மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோன்னா ரெண்டு முட்டியில் முட்டியோட ரெண்டு எலும்பில் தேய்மானம் வந்து அதிகமாகிடும். ஸோ ஜாயிண்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம், ரெண்டு எலும்புக்கு நடுவில் இருக்கிற அந்த ஜாயிண்ட் ஸ்பேஸ் வந்து கம்மியாகி உள்ளே இருக்க அந்த நீர் சத்து ஃப்ளூயிடு இதெல்லாம் கம்மியாகிடும். ஸோ ஃப்ரிக்ஷன் அதிகமாகும். ஸோ இதுதான் காஸ் பண்ணுறது நம்மளுக்கு பெயினை. இதை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலி எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் வந்து வெயிட் ரிடக்ஷன் வந்து ஒன்று சொல்லுவோம். நம்ம வெயிட் அதிகமாக இருந்தாலும் நம்மளுடைய என்டையர் பாடி வெயிட் வந்து நம்மளுடைய முட்டிலையும் ஆங்கிள்லையும் தான் போய் சேரும். ஸோ அதனால வெயிட் மாடிஃபிகேஷன், வெயிட் ரிடக்ஷன் ஒரு இது, ப்ராப்பர் எக்ஸசைசஸ் அண்ட் தென் அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட், டேப்லெட்ஸ் இதெல்லாமுமே எடுக்கணும். அட்வான்ஸ்டாக இதுக்கு என்னென்னலாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, முட்டியில் வந்து இன்ஜெக்ஷன்லாம் போடுவோம், இன்ட்ராட்டிகுலராக வந்து இன்ஜெக்ஷன் போடுவோம். இப்போ வந்து ரீஜெனரேட்டிவாக நிறையா வந்து வந்துருச்சு. முன்னாடி வலிக்கான போடுற இன்ஜெக்ஷன் மட்டும் இல்லாமல் இப்போ அட்வான்ஸ்டு இன்ஜெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பிஆர்பி இருக்குது. ஸோ

0: பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மான்னு சொல்லுவோம், அவங்களுடைய பிளட்டையே எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணி அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது இன்னும் அவங்களுக்கு வலி குறையும், தேய்மானமும் கொஞ்சம் கம்மியாகும். இதெல்லாமுமே நம்ம பண்ணலாம்.
1: ஓகே டாக்டர், தேங்க்யூ. ஒபிசிட்டி ஒரு முக்கியமான காரணம், ஸோ அந்த வெயிட் மாடிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கீங்க டாக்டர், தேங்க்யூ. இந்த ஸ்டையாட்டிக்கா நரம்பு வலி அப்படின்னு எங்களுக்கு நேமே ரொம்ப புதுசா இருக்கு, ஸ்டையாட்டிக்கா அப்படிங்கிறது, அதை பற்றி ஒரு விளக்கம் டாக்டர்.
0: அது புதுசில் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறது தான். ஷயாட்டிக்கான்றது என்னன்னா ஷயாட்டிக் நர்வ், அதனை வந்து பாதிப்படையும் போது ஷயாட்டிக்கான்னு நம்ம சொல்லுவோம். அது எங்க இருக்குன்னா இடுப்பு பகுதியில் இருக்கு. ஸோ இடுப்புல நான் சொன்ன மாதிரி அந்த டிஸ்க் பல்ஜ் ஆகி நரம்பு அழுத்தும் போது நம்ம இடுப்புல இருந்து கால் ஃபுல்லா வந்து வலி பரவும், அது பின்பக்கமா வலி பரவும். ஸோ அதை வந்து ஷயாட்டிக்கான்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் சேம் இதுதான், டேப்லெட் எடுத்துட்டு எக்ஸசைஸ் இதெல்லாம் நம்ம பண்ண பண்ண நல்லா வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும்.
1: ஓகே தேங்க்யூ டாக்டர். ஹலோ டாக்டர், கிட்ட இருக்கீங்க, நம்ம நிகழ்ச்சியில் நேர் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம்ங்க.
2: ஹலோ,
0: ஹலோ, சொல்லுங்க.
1: ஓகே, இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. மக்களே எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8-ல் ஹலோ டாக்டர், கேட்டுருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் பெயின் மேனேஜ்மெண்ட், வலி மேலாண்மை குறித்து நம்மளே பேசிட்டு இருக்காங்க. புதுச்சேரி உடலியல் மற்றும் மறுவாழ்வு மருத்துவத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் அகல்யா கந்தவேலு அவர்கள் நேர் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க.
2: ஹலோ மேடம்,
0: சொல்லுங்க சார்.
2: கால்ல சோட்டு கால் இருக்குல்ல, அதுல வந்து அந்த சோட்டு காலுக்கு நேரம் அவுத்து இந்த முட்டிக்கு
0: முட்டில வலி இருக்குங்களா?
2: முட்டி பக்கத்துல அப்படியே ஒரு நரம்பு போகும்போது ஆயுத்தமான நரம்பு,
0: சரி,
2: அவுத்துதான் அப்படியே வலிக்குது, அப்படியே வலிக்கு.
0: அதான் முட்டிக்கு பக்கத்துல நரம்பு இழுக்கிற மாதிரி இருக்கு.
2: குதிகால் இருக்குல்ல, குதிகால் இருந்த குதிகாலுக்கு பக்கத்துல அப்படியே நேரா இந்த பக்கம் அப்படியே பின் பக்கம் இருக்கு.
0: ஓகேங்க, சோ குதிகால் வலி இருக்கு.
2: அதான் குதிகால் வலி தான் இருக்கு. அது இந்த வச்சு நடந்தோம்னா அது வந்து குடிக்கிறமே.
0: ஓகே சார், குதிகால் வலி பத்தி நான் இப்ப வந்து சொல்றேன்.
1: ஓகே, தேங்க் யூங்க கால் பண்ணதுக்கு, தேங்க் யூ.
0: ஸோ அவருக்கு வந்து குதிகால் வலி இருக்குன்னு சொல்றாரு. ஸோ குதிகால் வலின்றது ஜென்ரலி பாத்தீங்கன்னா காலையில எழுந்த உடனே அதிகமா இருக்கும். நிறைய பேருக்கு படுத்துட்டு தூங்கிட்டு காலையில நம்ம எழுந்து பாதத்தை மொத பாதம் எடுத்து நம்ம தரையில வைக்கும் போது தாங்க முடியாத வலி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பிளான்டா ஃபேஷியைட்டிஸ்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? ஸோ அது என்னன்னா அந்த பிளான்டா ஃபேஷியான்ற ஒரு ஹீல்ல இருக்கிற ஒரு சதை புண்ணாக ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி வலி வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுடைய மெயின் சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்து காலையில் காலை வைக்கும் போது அவங்களுக்கு அவ்வளோ வலி இருக்கும், எடுத்தே வைக்க முடியாது, அது ஒன்று. அதே மாதிரி இப்போ உட்கார்ந்துட்டு இருக்காங்க, திடீர்னு அந்த ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு திரும்ப எழுந்து நிற்கும் போது பாதத்தை ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கும் போது ரொம்ப வலி இருக்கும். ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம எவ்வளோ டேப்லெட் சாப்பிட்டாலும் கேட்கவே கேட்காது. ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நிறைய எல்லாமே வலினா நம்ம மெடிசன்ஸ் டேப்லெட் சாப்பிட்டா வலி மாத்திரை சாப்பிட்டா வந்து கம்மியாயிடும் நினைப்பாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு பிளான்டா ஃபேஷியைட்டிஸ்க்கு என்ன வலி மாத்திரை சாப்பிட்டாலும் கேட்காது. ஸோ அதுக்கு வந்து ஸ்லிப்பர் வந்து ஃபர்ஸ்ட்டு மாற்றணும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லிப்பர் வந்து மாற்றணும். பார்த்தீங்கன்னா சாஃப்டான ஸ்லிப்பர்ஸ்லாம் நிறையா இருக்குது, கம்ஃபர்ட் ஸ்லிப்பர்ஸ்லாம் நிறையா இருக்குது. இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் வீட்டிலையும் ஒன்று வெளியிலையும் ஒன்றுன்னு சொல்லிட்டு செருப்பு வந்து அவங்க மாற்றி போடணும். அதுக்கான எக்ஸசைசஸ் வந்து பண்ணணும். ப்ளஸ் இதுக்கு வந்து இன்னும் அட்வான்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா இதுக்குமே நம்ம வந்து இன்ஜெக்ஷன் போடுவோம். பிஆர்பி இன்ஜெக்ஷன் சொல்கிறத நம்ம காலில் போடும் போது அந்த புண்ணாக இருக்கிறது எல்லாம் சீக்கிரமாக ஆற ஆரம்பிக்கும்.
1: ஓகே டாக்டர், தேங்க்யூ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8-ல் ஹலோ டாக்டர், கேட்டுட்டு இருக்கீங்க. வலி இல்லாத வாழ்க்கை நாம எப்படி வாழலாம், இந்த வலியை நாம எப்படி மேனேஜ் பண்றது, இது குறித்து நம்ம எஃப்எம் ரெயின்போல ஹலோ டாக்டர் நிகேஷ்ல சொல்லிட்டு இருக்காங்க. பெயின் மேனேஜ்மெண்ட் குறித்து புதுச்சேரி உடலியல் மற்றும் மறுவாழ்வு மருத்துவத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் அகல்யா கந்தவேலு அவர்கள். மக்களை உங்க சந்தேகங்களுக்கு நீங்க கால் பண்ணிட்டு நம்பர்ஸ் 2271760 மற்றும் 2271770. வணக்கம்.
3: வணக்கம்.

0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: ஹலோ,
0: வணக்கம் சார், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: சுப்ரமணிய, மேல்பட்டாம்பாக்கம்.
0: மேல்பட்டாம்பாக்கம் சுப்ரமணிய சார், சொல்லுங்க, உங்களுக்கு என்ன சந்தேகம்? டாக்டர் இருக்காங்க, பேசுங்க.
2: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: மேடம், என் ஒய்ஃபுக்கு இந்த L4-L5 ப்ராப்ளம், மறுபடியும் இந்த ஹார்ட்ல ப்ராப்ளம், ஹார்ட்ல வந்து இரகுலர் ஹார்ட் பீட்னு சொல்லிட்டு அது ஒரு ஆப்ரேஷன் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து அது நீர் கட்டின்னு சொல்லிட்டு கர்ப்பப்பை பக்கத்துல அது ஒரு லேப்ரோஸ்கோப் நடந்தது. இது மக்கள உட்கார முடியல, மூட்டு வழியா இதுன்னு சொல்லிட்டு இங்க லோக்கலா வந்து சித்தா ஆயுர்வேதா அதுல மருந்து கொடுத்துருக்காங்க. அது இதோட சாப்பிடலாங்களா? நாங்க ஹார்ட்டுக்கு மட்டும்தான் எடுத்துக்கிறோம்.
2: ஓகே சார், சித்தா அண்ட் ஆயுர்வேதா வந்து அதனுடைய டாக்டர் கிட்ட நீங்க பேசும்போது உங்களுக்கு அதுக்கான தெளிவு வந்து அதிகமா கிடைக்கும், சரிங்களா? இப்ப நம்ம பாக்குறது இதெல்லாமே அலோபதிக் மெடிசன்ஸ், இங்கிலீஷ் மெடிசன்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிறது கொடுக்கறது. ஸோ வலி இருக்கு அப்படின்னா ஸோ அந்த டேப்லெட் எடுக்கலாம். நம்ம டாக்டர் நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு இடுப்பு வலி அந்த மூட்டு வலிக்கான இங்கிலீஷ் மெடிசன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல நம்ம டாக்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கான தெளிவான ஒரு பதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும்,
1: சரிங்களா?
0: ஐயா இல்ல டாக்டர், என்ன சொல்ல வராங்கன்னா நீங்க சித்த ஆயுர்வேதா எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க தான் நீங்க கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்யூ. மக்களே, ஃப்ரம் ரெயின்போ புதுவை, நோட்ஸ் 2.8ல ஹலோ டாக்டர், கேட்டிருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம் இடைவேளைக்கு பிறகு.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
3: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல ஹலோ டாக்டர் கேட்டுச்சுக்கீங்க. வலி இல்லாத வாழ்க்கையை நாம் எப்படி வாழ பழகுவது, வலியை எப்படி மேனேஜ் பண்ணுவது, இது குறித்து நம்மளே சொல்லிட்டு இருக்காங்க, விளக்கம் தந்துட்டு இருக்காங்க. புதுச்சேரி உடலியல் மற்றும் மறுவாழ்வு மருத்துவத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் அகல்யா கந்தவேல் அவர்கள் நேர் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: விழுப்புரம் மாவட்டம் தண்டமணி பேசுறேன் மேடம்.
0: தண்டமணி சார், சொல்லுங்க, என்ன சந்தேகம்? டாக்டர் இருக்காங்க, பேசுங்க.
1: வணக்கம் மேடம். மேடம், நான் பை ஏஜ் 56.
2: ஓகே.
1: செக்யூரிட்டி வேலை செஞ்சுட்டு வரேன் இவ்வளோ நாளாக. நான் இப்போ என்னென்னு பார்த்தேன்னா, கழுத்தில் பேக்கில் ஒரு பெயின் வந்து, இப்போ டாக்டர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்த உடனே கழுத்து எலும்பு தேஞ்சு போயிருது நீங்கள் சொன்னாங்க.
2: ஓகே சார்.
1: கால்சியம் மாத்திரை எடுக்கூட சொல்லிட்டாங்க.
2: ஓகே.
1: அப்புறம் எனக்கு வந்து பேண்டா போட சொல்ல வந்து பிஃபோர் ஃபுட்டுக்கு போக சொன்னாங்க, வந்து ஹைபிராக் போட சொன்னாங்க திரும்ப சாப்பிட்ட பிறகு.
2: ஓகே.
1: அது யூஸ் பண்ணும்போது நல்லா ஆகுது. டெய்லி ஒரு வாரம், மூணு நாள், நாலு அஞ்சு நாள், நான் ஒரு வாரம் யூஸ் பண்ண வேண்டியதாகுது. அவங்க நாலு அஞ்சு நாள் மட்டும் யூஸ் பண்ண சொல்லுறாங்க. தொடர்ந்து ஒரு பத்து பதினாலு யூஸ் பத்து நாள் யூஸ் பண்ணிட்டு வரேன். போடும்போது நல்லா ஆகுது, திரும்ப உடனே பெயின் வருது. அது அதில் வந்து இடுப்பு வலி, உடனே இடுப்பு வலி பேக் அது டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதுமாரி இடுப்புல பெயின் அதிகமாக இருக்குது, மூட்டுலேயும் பெயின் அதிகமாக இருக்குது. இங்கே ஆரம்பித்து வலி தான் மேடம் மாறுது. இங்கே கழுத்தில் எலும்பில் பிரச்சனை ஆரம்பிச்சு அது இடுப்பு வலிக்கும் பரவுது, தோல்பட்ட வலிக்கும் பரவுது, இடுப்பு வலி ரொம்ப பெயின் அதிகமாக உயிர்பலம் வலிக்குது. மூட்டு, ரெண்டு மூட்டுக்கள் நடக்கும் போது வலி, நீக்கியா போடாமல் நடக்க முடியுது என்னால. இந்த மூணுக்கு, இந்த மூணு பிரச்சனைக்கு, இந்த மூணு, இந்த கழுத்து இடுப்பு, இந்த மூட்டுக்கு, இது எதனால இந்த பிரச்சனை வருது? இது என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்? இது ஐபிராக் இந்த மாதிரி இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துலாமா? இது வேற பிசினரி பண்ணி அதுவும் சரி வர மாதிரி, எனக்கு கை கொடுக்க மாதிரி, வேற என்ன மாதிரி பண்ணலாம் கொஞ்சம் சொல்லுங்க மேடம்.
2: ஓகே சார், ஷோர் சார். இப்போ அவருடைய கேள்வி பார்த்தீங்கன்னா, கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி எல்லாமுமே இருக்குன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்னி பிரச்சனை வருமானதும் ஒரு, ஏன்னா நிறைய மாத்திரை, ஹைஃபினாக் மாத்திரை சாப்பிட்றேன்றாரு, நிறைய நாள் மந்து மாத்திரை சாப்பிட்றேன்றாங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, டேப்லெட்ஸ் வந்து டாக்டர் கொடுக்காம நீங்களாக வந்து ஃபார்மசியில் போய் வாங்கி சாப்பிட்றதோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது வந்து நிறைய பேர் இதை பண்ணுற ஒரு மிஸ்டேக் ஒன்று இருக்குது. இப்போ அஞ்சு நாளைக்கு டாக்டர் எழுதி கொடுத்தாங்கன்னா அதே டேப்லெட்டை திரும்ப திரும்ப போய் வாங்கி ஒரு மாதமும் சாப்பிடுவாங்க, ரெண்டு மாதம் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிலாம் சாப்பிடும் போது வலி மாத்திரை அளவுக்கு அதிகமாக எடுத்தால் கிட்னி பாதிப்புன்றது கண்டிப்பாக வரும். ஸோ எதுவாக இருந்தாலும் டாக்டரை போய் பார்த்துட்டு அவங்க என்ன டேப்லெட் கொடுக்குறாங்களோ அதை தான் எடுக்கணும். ஸோ அவருடைய இன்னொரு கேள்வி, இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு, எதனால் வருதுன்றதை அவரை நேரில் பார்த்தாலும் நம்ம எக்ஸாமின் பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும். ஸோ தேய்மானத்தினால இந்த மாதிரி வரலாம், இல்லை அவருக்கு வெயிட் எப்படி இருக்குன்னு நம்ம தெரியல, ஸோ அதனால கூட இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, டேப்லெட்ஸ் இப்போ ஒரு அஞ்சு நாள் கொடுக்குறாங்கன்னா, அஞ்சு நாள் சாப்பிட்டா கொஞ்சம் வலி குறையும். வலி குறைய ஆரம்பிக்கும் போது அதுக்கான எக்ஸசைசஸ்லாம் கொஞ்சம் பண்ண ஆரம்பிக்கணும். நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்

0: பண்ணணும், கொஞ்சம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணும்போது ஒரு ட்ரீட்மெண்ட் டைப் வலி குறைஞ்சிருக்கிறது, இன்னும் கொஞ்ச நாள் வலி குறைஞ்சே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலி எதனால் இந்த பிரச்சனைலாம் இருக்குன்றத ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணணும். எந்த இடத்துல வலி இருக்குது, எதனால் இருக்குது, ஏதாவது டிஸ்க் பல்ஜ் இருக்கலாம், இல்லை வெறும்னே தேய்மானம் இருக்குதா, இல்லை ட்ரிகர் பாயிண்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் அங்கெல்லாம் வலி இருக்குதா. ஸோ இதெல்லாம் பார்த்து அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட், இப்போ இன்ஜெக்ஷன்ஸோ எங்கே வலி இருக்கோ, இப்போ இடுப்பில் நான் சொல்கிற மாதிரி டேப்லெட்டோ இதிலலாம் சரியாகலைன்னா நெக்ஸ்ட்டு நம்ம இன்ஜெக்ஷன் போடலாம். இன்ஜெக்ஷன்ஸ் வந்து நம்ம போட்டதுக்கு அப்புறம் வலி குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணும் போது இன்னுமே பெட்டரான ஒரு பெயின் ரிலீஃப் வந்து கிடைக்கும்.
1: ஓகே, தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ, நன்றிங்க கால் பண்ணதுக்கு, நன்றி டாக்டர். இந்த தலைவலி, தலைவலி தனக்கு வந்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா தலைவலி வந்து தாங்க முடியாத தலைவலி, இந்த மைக்ரேன் தலைவலி. ஸோ இதற்கு வலி மேனேஜ்மெண்ட்ல, பெயின் மேனேஜ்மெண்ட்ல என்ன சிகிச்சை இருக்கு?
0: ஓகே, மைக்ரேன் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு விதமான ஒரு தலைவலி. தலைவலியிலே வந்து நிறையா டைப்ஸ் இருக்கு, அதில் மைக்ரேன் ஒன் ஆஃப் தி டைப். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரேன் வர்றதுக்கான சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த தலைவலி வரும்போது ஒரு பக்கம் மட்டும் தலைவலிக்கும், ஒத்த தலைவலின்னு சொல்லுவோம் இதை, ஒரு சைட் மட்டும் தலைவலிக்கும். அது கூட வந்து அந்த தலைவலி வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து வாந்தி வர மாதிரி இருக்கும், இல்லை சில பேருக்கு வாந்தியும் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மயக்கமாக இருக்கும், இதெல்லாம் வந்து ரீசன்ஸ் வந்து ஒரு மைக்ரேன் சொல்லுவோம் நம்ம, சரிங்களா? ஒன் டைப் ஆஃப் தி ஹெட்ஏக். இது இல்லாமல் தலைவலிக்கு அதர் ரீசன்ஸும் இருக்குது. இப்போ கழுத்து வலி இருந்துச்சுனாலும் அது கழுத்து வந்து தலைக்கெல்லாம் பரவி தலைவலியும் ஏற்படுத்தும். ஸோ கழுத்து வலியுமே தலைவலி மயக்கமும் கொடுக்கும். ஸோ ஆக்சுவலி அவங்களுக்கு எதனால் இந்த தலைவலி வருதுன்றத கரெக்டான இடத்துலையும் எத்தனை நாள் வருது, சில பேருக்கு வந்து வாரத்திலேயே வந்து ஒரு தடவை அந்த மாதிரி வரும். இப்போ இந்த தலைவலி வந்துச்சுன்னா ஒரு 4-5 மணி நேரத்துக்கு அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, மாத்திரை சாப்பிட்டு அது சரியாகிற வரைக்கும் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப சிவியராகவுமே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆக்சுவலி அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு எத்தனை தடவை வருது, இல்லை வாரத்துக்கு இப்படி வருதா, ஸோ எபிசோட்ஸ் எந்த மாதிரிலாம் இருக்குது, எக்ஸாக்ட்லி எந்த இடத்துல அந்த தலைவலி இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு ப்ராப்பர் டயக்னோசிஸ் வந்து நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கான மெடிசன்ஸ் வந்து எடுக்கணும். இப்போ எந்த சைடில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெடிசன்ஸ் எடுக்கும் போது கண்டிப்பாக வந்து கம்மியாகும். இல்லை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் போனோம்னா இதுக்குமே வந்து இன்ஜெக்ஷன்ஸ் போடுவோம். அது வந்து போட்டுலினம் டாக்ஸின், போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் நம்ம சொல்லுவோம், அதுக்குமே வந்து இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போடும் போது கம்மியாகும்.
1: வலி மேலாண்மை குறித்து நம்முடைய விளக்கம் தந்துட்டு இருக்காங்க புதுச்சேரி உடலியல் மற்றும் மறுவாழ்வு மருத்துவத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் அகல்யா கந்தவேல் அவர்கள். வலி குறித்த உங்க சந்தேகங்களுக்கு நீங்க டாக்டர் கிட்ட கால் பண்ணி பேசலாம். 2271760 மற்றும் 2271770. டாக்டர், இந்த கேன்சர் வலி, இது தாங்க முடியாத ஒரு வலினா அந்த வலியை சொல்லலாம், நிறைய பேஷன்ஸ் அதை அனுபவிச்சிருக்காங்க. ஸோ இதற்கான தீர்வுகள் பெயின் மேனேஜ்மெண்ட்ல இருக்கா?
0: கண்டிப்பா இருக்கு. இப்போ நம்ம கேன்சர் அப்படின்னு எடுத்த உடனே எல்லாருமே என்ன யோசிப்போம்னா, எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து கீமோதெரப்பி இல்லை ரேடியோ தெரப்பி இல்லை அதுக்கான சர்ஜரிஸ் இதை மட்டும்தான் நம்ம யோசிப்போம். ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வர அந்த வலின்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறது இதெல்லாமுமே தான் நம்ம பெயின் ஸ்பெஷாலிட்டியில் வரும். ஸோ கீமோதெரப்பி, இது வந்து கேன்சர் பெயின் ரெண்டு விதத்தினாலையும் வரலாம். ஒன்று அந்த கேன்சர்னாலையுமே அந்த வலி இருக்கலாம், இல்லை கேன்சருக்கான கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமுமே அந்த வலி வந்து அவங்களுக்கு வரும். ஏன்னா சில பேருக்கு நரம்பு பாதிச்சிருக்கும், இந்த மாதிரி எல்லாமுமே பெயின் இருக்கும். இல்லை அந்த கேன்சர் உடலுக்கெல்லாம் பரவுச்சுன்னா அங்கேருந்து வர வலியுமே வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த கேன்சருக்கான கீமோவோ இல்லை ரேடியோ தெரப்பியோ ப்ராப்பராக இல்லை பரவுச்சுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது சம்டைம்ஸ் அந்த பெயின் வந்து குறையும். இல்லை அப்படின்னா அதுக்கான இன்ஜெக்ஷன்ஸ் இது எல்லாமுமே இருக்குது, வலி மாத்திரைகள் இருக்குது, இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, இது போடும் போது இன்னமுமே கம்மியாகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ

0: சம்டைம்ஸ் அந்த பெயின் வந்து குறையும். இல்லை அப்படின்னா அதுக்கான இன்ஜெக்ஷன்ஸ் இது எல்லாமுமே இருக்குது, வலி மாத்திரைகள் இருக்குது, இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, இது போடும்போது இன்னமுமே கம்மியாகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கேன்சர் வந்து முதுகு தண்டுக்கெலாம் பரவுது, இல்லை முதுகு தண்டில் அவங்களுக்கு வலி அதிகமாக இருக்குது, பரவாயில்ல பட் ஸ்டில் வலி இருக்குதுன்னா அங்கேயுமே நம்ம வந்து பிளாக்ஸ் எல்லாமுமே கொடுப்போம். நர்வ் பிளாக் கொடுத்தா வலி கம்மியாகும். இன்னொன்று, அதுக்கான மெடிசன்ஸ்ன்னு இருக்குது நிறையா வந்து, கொஞ்சம் அது டாக்டர்ஸ் மட்டும் சாதாரணமாக இந்த மெடிசன்ஸ்லாம் நம்ம மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்க முடியாது. கேன்சர் பெயினுக்குன்னு கொடுக்குற டேப்லெட்ஸ் மட்டுமே நார்மலாக போய் மெடிக்கல் ஷாப்லலாம் வாங்க முடியாது. அதெல்லாம் வந்து ஒரு ஹையர் லெவல் நார்கோட்டிக்ஸ் ரேஞ்சில் வந்து வரும். அது டாக்டர்ஸ் வந்து அதுக்குன்னு இருக்கிற டாக்டர்ஸ் வந்து சைன் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அந்த டேப்லெட் வாங்க முடியும். ஸோ அதெல்லாம் நம்ம போட்டோம்னா வலி ஓரளவுக்கு அவங்கள வந்து மாடரேட்டாக நம்மளை வந்து இது பண்ணுறதுக்கு இட் வில் பி ஹெல்ப்ஃபுல்.
1: ஓகே டாக்டர், மொத்தத்தில் சுய மருத்துவம் கூடவே கூடாதுன்றீங்க. செல்ஃப் மெடிசன் போய் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு சிலருக்கு அது வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம், ஆனால் ஒரு சிலருக்கு ஒத்து வராதுன்றதுல டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம் சொல்லியிருக்கீங்க டாக்டர். தொடர்ந்து பேசலாம் இடைவேளைக்கு பிறகு.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: மூன்று மணி 36 நிமிடம் 39 நொடிகள் ஆகுது. ரெயின்போ புதுவை 102 புள்ளிட்டல. ஹலோ டாக்டர், கேட்டுட்டு இருக்கீங்க. பெயின் மேனேஜ்மெண்ட் இது குறித்து நம்முடைய விளக்கம் தந்துட்டு இருக்காங்க புதுச்சேரி உடலியல் மற்றும் மறுவாழ்வு மருத்துவத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் அகல்யா கந்தவேல் அவர்கள் நிகழ்ச்சியில் நேர் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், கொஞ்சம் டாக்டர் சந்தேகம்.
0: ஓகே, டாக்டர் கிட்ட தரேன். நீங்க யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: கடலூர்ல இருந்து வெண்ணிலா பேசுறேன்.
0: ஓகே, வெண்ணிலா பேசுங்க, டாக்டர் இருக்காங்க.
2: வணக்கம் மேடம், சொல்லுங்க.
1: வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், எனக்கு இப்ப சொன்னீங்கல்ல மேம், ஒரு தலைவலியால கொஞ்சம் தலை கண்ணுக்கிட்டலாம் வலிக்கும், அப்படி வாந்தி வர மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் ஒரு 50 வயசு என் சிஸ்டர் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு 3 மாசத்துக்கு அது மாதிரி வருது. 3 மாசம் கழிச்சு பார்த்தா அதே மாதிரி ஒரு அது மாதிரி மாத்திரை வாங்கி போட்டா சரியாயிருக்கு. அவங்களுக்கு வாந்தி வர மாரிக்கு ஒரு நேரம் வாந்தி எடுத்துடுறாங்க, கழிச்சு சைடும் வலிக்குது, தலை அதே மாதிரி ஒரு சைடா வலிக்குது. அது எதனால பின்னாடி அவங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு வருமா மேடம்?
2: ஓகே, இது என்னன்னா மைக்ரைன் நம்ம சொல்லுவோம், ஒத்த தலைவலி. சோ நம்ம முன்னாடி சொன்னதுதான். சோ இது எந்த டாக்டர் நேர்ல வந்து நீங்க பார்க்கும் போது கரெக்டா எக்ஸாமின் பண்ணி எந்த இடத்துல வலி இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். சோ அதனுடைய டயக்னோசிஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வாரத்துக்கு எத்தனை தடவை வருது, இல்ல ஒரு மாசத்துக்கு
1: எத்தனை? வரல மேம், வாரம் வரல, மாசத்துக்கு 3 மாசம் கழிச்சு வருது. ஆனா அவங்களால எந்த வேலையும் அந்த நேரத்துல எதுவுமே செய்ய முடியல. ஒரு டம்பர தூக்கி கூட என்னடா வைக்க முடியல.
2: கம்மியாகும். அதே மாதிரி இந்த 3 மாசத்துக்கு ஒரு தடவை வருது அப்படின்றதும் இந்த ஃப்ரீக்வன்சியும் கம்மி பண்றதுக்கும் டேப்லெட்ஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அட்டாக் வராம பாத்துக்கிறதுக்குமே டேப்லெட்ஸ் இருக்கு. ஸோ அது பண்ணணும். இல்லை எது சாப்பிட்டா, இதை சில பேருக்கு வந்து ஏதோ ஒரு வேலை செஞ்சாலோ, ஏதோ இல்லை ஏதாவது ஒரு பொருள் சாப்பிட்டாலோ அந்த நேரத்துல இதே மாதிரி வந்து மைக்ரைன் அட்டாக்ஸ் வரும். ஸோ அதையும் நம்ம கண்டுபிடிச்சு அதை அவாய்ட் பண்ணும் போதும் இந்த மைக்ரைன் அட்டாக் வராம நம்ம அதை வந்து தடுக்கலாம்.
1: இதோட இது சாப்பிட்டா செட் ஆகல அப்படின்ற மாதிரி கரெக்டா சொல்றீங்க மேம், ரொம்ப நன்றி மேம்.
2: கரெக்ட்.

0: தேங்க்யூ தேங்க்யூ வினிலா, தேங்க்யூ.
1: நன்றி மேம்.
0: டாக்டர், இந்த ஃபைப்ரோமயால்ஜியா மைக்ரைன் பத்தி நாம பேசி முடிச்சோம், நேரும் கேட்டாங்க அது சந்தேகம் குறித்து. ஃபைப்ரோமயால்ஜியா இதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க டாக்டர்.
2: ஃபைப்ரோமயால்ஜியான்றது ஜென்ரலி பார்த்தீங்கன்னா இது ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிற ஃபீமேல், பெண்களுக்கு வந்து அதிகமாக இந்த வலி வந்து வரும். இது எங்கன்னா ஒரு இடத்துல டிப்பிக்கலி இங்கே மட்டும் வலிக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே வலி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்கும் போது டெண்டர் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி உடம்புல சில டெண்டர் பாயிண்ட்ஸ், இந்த தோள்பட்டைக்கு பின்னாடி, தோள்பட்டையில், கையில், ஸோ இடுப்பில், காலில், இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம கை வச்சு நம்ம அழுத்தம் கொடுக்கும் போது அந்த இடத்துலலாம் அவங்களுக்கு ரொம்ப சிவியர் பெயின் இருக்கும். ஸோ இதை வந்து இதை தான் நம்ம வந்து ஃபைப்ரோமயால்ஜியான்னு சொல்லுவோம். இதுக்கு வெறும்னே ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லாமல், டேப்லெட்ஸ் மட்டும் இல்லாமல், அவங்களோட மெயினாக வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். அவங்கள நல்லா அவங்களுக்கான எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துட்டு, டேப்லெட்ஸ் இதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கான இருக்கிற டேப்லெட்டையும் நம்ம வந்து கொடுத்துட்டு எடுக்கும் போது அவங்களுக்கு அந்த பெயின் இதெல்லாமுமே ரிலீஃப் ஆகும். ஏன்னா ஒரு ஒரு வலிக்கும் ஒரு ஒரு மாத்திரை இருக்கு. ஏன்னா எல்லா வலிக்குமே ஒரே மாத்திரை இல்லை. இப்போ இந்த ஃபைப்ரோமயால்ஜியான்றதுக்கு அதுக்கு ட்ரக் ஆஃப் சாய்ஸ்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு வேற டேப்லெட் இருக்கு, அந்த டேப்லெட் போட்டாதான் இந்த வலி வந்து கம்மியாகும். ஸோ அதே மாதிரி இதுக்கான இன்ஜெக்ஷன்ஸும் வேற இருக்கு. ஸோ அதை நம்ம ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த டேப்லெட் சாப்பிடும் போது அவங்களுக்கு அந்த பெயின் இதெல்லாமுமே கம்மியாகும். ப்ளஸ் அவங்களுக்கு இன்னமுமே வந்து நம்ம மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணும் போதும் இது ஓவரால் அஃபெக்ட் பண்ணுறதுனால அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், எக்ஸசைஸ் கண்டிப்பா பண்ணணும், கொஞ்சம் மெடிடேட் பண்ணி, சோ அவங்கள ஹெல்த்தியா வச்சுக்கும் போது இந்த ஃப்ரீக்வன்சி இதெல்லாமே கம்மியாகும்.
0: ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க மெடிடேட் பண்ண நல்லதுன்னு சொல்லிட்டு, ஸோ யோகா மெடிடேஷன் வந்து எந்த அளவுக்கு இந்த பெயின் மேனேஜ்மெண்ட்ல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு?
2: கண்டிப்பாக எல்லாமுமே இம்பார்ட்டன்ட் தான். யோகா அண்ட் மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணும் போது ஒரு லாங் டேர்ம் வலி இருக்குது, ஒரு 3 மாதத்துக்கு மேலே இந்த க்ரானிக் பெயினை நம்ம இனிஷியலி பேசணும் தெரியுங்களா. ஸோ அதெல்லாமுமே வந்து கொஞ்சம் இந்த யோகா மெடிடேஷன் இப்படிலாம் பண்ணும்போது அதனுடைய வீரியம் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுக்கு யோகாலாம் பண்ணும்போது ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாகும் அண்ட் ப்ரீத்திங் முக்கியமாக பிராணயாமா, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும் போது அவங்களுடைய ஓவரால் வெல்பீயிங்கே வந்து கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், அவங்களுக்கே ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதெல்லாம் பண்ணுறது வந்து இட்ஸ் ஆக்சுவலி ஹெல்ப்ஃபுல் தான். பட் இது மட்டுமே ட்ரீட்மெண்ட்டான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, எல்லாமுமே கலந்து தான் நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ யோகாவும் பண்ணணும், மெடிடேஷனும் பண்ணணும், எக்ஸசைஸும் பண்ணணும், டேப்லெட்டும் எடுக்கணும், ஸோ சத்து மாத்திரை இதெல்லாமுமே இருக்கு. இந்த மாதிரி எல்லாமுமே நம்ம கலந்து ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சா நம்ம கொடுக்கும் போது ஓவரால் வந்து நல்ல ஒரு ரிலீஃப் வந்து கிடைக்கும் பேஷண்ட்ஸ்க்கு.
0: டாக்டர், யோகா மெடிடேஷன் வந்து ஒரு முக்கியத்துவம், பட் அது மட்டுமே ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த நேரத்தில் அந்த பிசியோதெரப்பி இம்பார்ட்டன்ஸ் வந்து பெயின் மேனேஜ்மெண்ட்ல எந்த அளவுக்கு இருக்கு டாக்டர்?
2: ஃபிசியோதெரப்பி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். என்னன்னா டேப்லெட்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கரெக்டான எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். எல்லாமே ஜஸ்ட் வந்து கரண்ட் வச்சா சரியாயிடும் அப்படின்றது மட்டும் இல்லை. கரண்ட் வச்சா அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு பெட்டர் ரிலீஃப் இருக்கிற மாதிரி இருக்கலாம், பட் அது மட்டுமே அவங்களால வலி வந்து கம்மிப்படுத்த முடியாது. ஃபிசியோதெரப்பியில் மெயினாக வந்து எக்ஸசைஸ். ஸோ நம்ம ஃபிசியோதெரப்பிஸ்டாக இருக்கட்டும், இல்லை ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்டாக இருக்கும், அவங்கக்கிட்ட எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறதுன்றத முதல்ல கற்றுக்கணும். இப்போ முட்டி வலிக்குன்னா முட்டிக்குன்னு சொல்லி பண்ற மசில்ஸ் எல்லாம் இருப்ப, மெயினா வந்து குவாட்ரிசெப்ஸ் மசில் இருக்கும், தொடைய பகுதியில் இருக்கிறது தான் அந்த குவாட்ரிசெப்ஸ் மசில். அதனுடைய ஸ்ட்ரென்தன் பண்ணும் போது மூட்டு வலி வந்து கம்மியாகும். ஸோ அதுக்கான எக்ஸசைஸ் வந்து தெரப்பிஸ்ட் மூலயமா அவங்க கத்துட்டு டெய்லி அந்த எக்ஸசைஸை வந்து பண்ணணும். டேப்லெட்டு ப்ளஸ் எக்ஸசைஸ் இதை பண்ணும் போது அவங்களுடைய பெயின் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கம்மியாக இருக்கும். இப்போ மாத்திரை போட்டால் எனக்கு மாத்திரை அன்னைக்கு போடும் போது தான் கம்மியாகுது, இல்லை 5 நாள் மட்டும்தான் கம்மியாகுது, திரும்ப வலி வந்துடுதுன்னு சொல்லும் போது, இப்போ டேப்லெட்டோடு சேர்ந்து எக்ஸசைஸும் பண்ணால் லாங் டேர்முக்கு வந்து அவங்களுக்கு வலி இல்லாமல் அவங்க அவங்கள பார்த்துக்கலாம். ஸோ ஒரு ஆக்டிவாகவும் நம்ம இருக்கும்போது வலி எல்லாமே கம்மியாயிடும்.
0: ஸோ ஃபிசியோதெரப்பி ப்ளஸ் மெடிசின் ப்ராப்பராக எடுத்துக்கும் போது வலி குறைய நிறைய சான்சஸ் இருக்கு.
2: ஃபிசியோதெரப்பியில் எக்ஸசைஸ் தான் ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக எக்ஸசைஸ் வந்து பண்ணணும்.
0: தேங்க்யூ தேங்க்யூ டாக்டர். இந்த ரூமடாய்டு ஆர்த்ரைட்ஸ் இது வந்து நிறைய பேருக்கு ஒரு பெரும்பாலும் ஒரு பிரச்சனையாக இருக்கு. ஸோ இதற்கான பெயின் மேனேஜ்மெண்ட் என்ன டாக்டர்?
2: ரூமடாய்டு ஆர்த்ரைட்டஸும் பார்த்தீங்கன்னா மெயினாக மோஸ்ட்டாக வந்து பெண்களை தான் அதிகமாக வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த ரூமடாய்டு ஆர்த்ரைட்டஸ்ன்றது ஒரு விதமான வாத நோய். ஸோ ஆட்டோ இம்யூன் சைடில் வரும்.

0: வாத நோய் நம்ம சொல்லுவோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கையை இந்த சின்ன கை விரல்கள்லாம் இருக்குல்ல, விரல்களில் இருக்கிற இந்த குட்டி குட்டி ஜாயின்ஸ், ஸ்மால் ஜாயின்ஸ்னு சொல்லுவோம், இங்கெல்லாம் வலி வந்து ரொம்ப அதிகமாகும். அண்ட் இப்போ மூட்டு வலி, இப்போ நார்மலாக வந்து ஒருத்தவங்களுக்கு வயசானதுக்கப்புறம் மூட்டு வலி வருதுன்னா சில பேருக்கு ஒரு சைடு மட்டும்தான் வலி இருக்கும். ரொம்ப வயசாகி இல்லை ரொம்ப நாளாக இருக்கிறவங்களுக்கு தான் ரெண்டு பக்கமுமே வலி இருக்கும். ஆனால் இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இந்த விதமான ஒரு வாத நோய் இருக்கிறவங்களுக்கு சிமெட்ரிக்கல் ஜாயின்ட் பெயின்னு சொல்லுவோம். அதாவது ரெண்டு கையுமே வலிக்கும், ரெண்டு முட்டியும் வலிக்கும், ரெண்டு எல்போவும் வலிக்கும், எல்லாமுமே ரெண்டு சைடுமே வலிக்கும் அவங்களுக்கு. இது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் காலையில் அவங்க எழுந்திருக்கும் போது உடம்பே வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். அதை ஏர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுவோம். காலைல எழுந்தோடனே அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் ரொம்ப சிவியராக ஒரு விரைச்சி போயிருக்கும். அந்த உடம்பே வந்து ஒரு ஸ்டிஃப்னஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப இவங்களுக்கு அதை ப்ராப்பராக அதுக்கான பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவங்களுடைய அந்த லெவல்ஸ்லாம், ருமட்டாய்டு ஃபேக்டர்னு நம்ம சொல்லுவோம், அதனுடைய லெவல்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இதுக்கு வார மாத்திரை இருக்குது. ஸோ மாதம் மாதமாக அதுக்கு மாத்திரை சாப்பிட்றதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த லெவல்ஸ்க்கெலாம் ஏற்ற மாதிரி அவங்க ரெகுலராக அந்த டேப்லெட் வந்து எடுத்துகிட்டே இருக்கணும், கூட எக்ஸசைஸும் பண்ணணும். இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பெயின் வந்து கம்மியாகும்.
1: தேங்க்யூ டாக்டர். ருமட்டாய்டு பற்றி ஒரு தெளிவான விளக்கம் மக்களுக்கு தந்திருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம் இடைவேளைக்கு பிறகு.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல ஹலோ டாக்டர் கேட்டிருக்கீங்க. வலி இல்லாமல் எப்படி வாழ்வது, வலியை எப்படி மேனேஜ் பண்ணுவது, இது குறித்து நம்மடியே விளக்கம் தந்துட்டு இருக்காங்க. பெயின் மேனேஜ்மெண்ட், இதை குறித்த விளக்கம் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க புதுச்சேரி உடலியல் மற்றும் மறுவாழ்வு மருத்துவத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் அகல்யா கந்தவேல் அவர்கள். மக்களிடம் கொஞ்ச நேரமே இருக்கு டாக்டர் கிட்ட நீங்க பேச, சோ கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770. டாக்டர், இந்த பெயின் மேனேஜ்மெண்ட் குறித்து நிறைய விளக்கம் எங்களுக்கு தந்துட்டே இருந்தீங்க, சோ தொடர்ச்சி இன்னொரு கேள்வி எனக்கு இருக்கு. இந்த பெயின் பேட்ச், இதை எப்படி மக்கள் யூஸ் பண்ணலாம்?
1: ஓகே, பெயின் பேட்ச்ன்றது அவங்களுடைய ஸ்கின்ல வந்து நம்ம ஒரு பேட்ச் மாதிரியோ இருக்கும், அதை வந்து ஷோல்டர்லேயோ இல்லை ஆர்ம்ஸ் நம்மளுடைய கையில் இங்கெல்லாம் போட்டுக்கிட்டா என்டையராக வலி வந்து குறையும். அது ஒன்று. மாத்திரைக்கு பதிலாக பேட்சாக போடுற டிரான்ஸ்டர்மல் பேட்ச்னு சொல்லுவோம். ஸோ அது போடலாம், தப்பு இல்லை. அதுவுமே ஆனால் டாக்டர் சொன்னால் தான் போடணும். டாக்டரை பார்த்துட்டு அவங்கக்கிட்ட அந்த இது பண்ணலாமான்னு கேட்டுட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு நீங்கள் அந்த பேட்சஸ் வந்து யூஸ் பண்ணலாம். எல்லா பெயினுக்குமே யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப காலமாகவே அவங்களுக்கு வலி இருந்துக்கிட்டே இருக்கு, மாத்திரை இல்லாமே சாப்பிட்டும் அவங்களுக்கு வலி இருக்கு அப்படின்னா அந்த சமயத்தில் பேட்சஸ் வந்து யூஸ் பண்ணலாம், பட் அண்டர் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன்.
0: கண்டிப்பா டாக்டர் ஆலோசனை ரொம்ப முக்கியம் சொல்லியிருக்கீங்க. இந்த நேரம் ஒரு கேள்வி, டாக்டர் ஆலோசனை இல்லாமலே நிறைய பேர் போயிட்டு மெடிக்கல் ஷாப்ல பெயின் கில்லர்ஸ் அவங்க வாங்கிக்கிறாங்க. ஸோ இது மாதிரி அவங்க பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கிறதுனால என்ன விளைவுகள் ஏற்படும் பக்க விளைவுகளாக?
1: இந்த மாதிரி பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கிறதுனால கிட்னி வந்து ரொம்ப பாதிப்படையும், கிட்னி லிவர் இதெல்லாமுமே பாதிப்படையும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பெயின் கில்லர்ஸ் எடுக்கிறதுனால நெஞ்சு எரிச்சலும் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும், சரிங்களா? ஸோ இதெல்லாமுமே வந்து ஆசிட் நம்மளுடைய குடல்லையும் புண்ணு வர ஆரம்பிக்கும். ஸோ ஒரு டேப்லெட் டாக்டர் வந்து 5 நாளைக்கு கொடுக்குறாங்கன்னா 5 நாளைக்கு மட்டும்தான் எடுக்கணும், அதுக்கப்புறம் திரும்ப அவங்க கிட்ட கேட்டுட்டு இதை எடுக்கலாமா வேணாமா அப்படின்றத ரிவ்யூ போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் நானே பாக்குறேன், 1 மாசம் 2 மாசமா நாங்க ஒரு தடவை எழுதி கொடுத்த மாதிரியே திரும்ப திரும்ப கடையில போய் கொடுத்து வாங்கிட்டு இதெல்லாம் அதை வந்து கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணணும். அது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் திங். ஸோ இந்த மாதிரி ப்ரிஸ்கிரிப்ஷன் தெரியாம போய் போய் வாங்கி வாங்கி சாப்பிட்றதுனால நிறைய பேருக்கு நிறைய பாதிப்புகள், கிட்னியா இதனால டயாலிசிஸ் பண்ற அளவுக்குமே நிறைய பேர் போயிருக்காங்க. கிட்னி

0: இன்ஜுரி ஆகுது, லிவர் பாதிக்கப்படுது. அதே மாதிரி நெஞ்செரிச்சல் வந்து குடல்லலாம் புண்ணு வர ஆரம்பிச்சு அவங்களால சாப்பாடே சாப்பிட முடியாத அளவுக்குலாம் போகும். ஸோ அதனால எதுவாக இருந்தாலும் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இது பண்ணலாம், இந்த அளவுக்குன்னா இந்த இத்தனை நாளைக்கு மட்டும் அதை எடுத்தா போதும்.
1: ஓகே டாக்டர், ஸோ பெயின் கில்லர் சுயமாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க டாக்டர். நிகழ்ச்சியில் நேர் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ ஏங்க.
1: வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். லைன்ல ஏதோ இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. டாக்டர், இப்ப பெயின் கில்லர் பத்தி நீங்க சொல்லிருந்தீங்க, நர்வ் பிளாக் இன்ஜெக்ஷன் பத்தி சொன்னீங்க. ஸோ அதை போட்டாச்சு, போட்ட பிறகு எத்தனை நாள் ஓய்வு தேவை?
0: இப்போ வந்து முட்டியில் இன்ஜெக்ஷன் போட்டாலோ, இல்லை கழுத்தில் இன்ஜெக்ஷன் போட்டாலோ, இல்லை இடுப்பில் போட்டாலோ, இல்லை கை வலிகள் அங்கேயுமே நம்ம எல்போஸ்லேயும் எங்கே வலி இருக்கோ எல்லா இடத்துலையுமே இன்ஜெக்ஷன் போட்டு வலியை கம்மி பண்ணலாம். எங்கே போட்டாலும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு வந்து ரெஸ்ட்டு வந்து தேவை. அதுக்கப்புறமா எந்த பகுதிக்கு நம்ம இன்ஜெக்ஷன் போட்டோமோ அதுக்கான எக்ஸசைஸ்லாம் அவங்க பண்ண ஆரம்பித்து அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைய இதை வந்து அவங்க கண்டினியூ பண்ணலாம். லைஃப் ஸ்டைல் வந்து ஆஸ் யூஷுவல் அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணலாம். பட் இனிஷியலி அட்லீஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு வந்து ரெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக தேவை.
1: ஓகே டாக்டர், நேர் வந்திருக்காங்க டாக்டர், பேசலாம். வணக்கம். வணக்கம்.
3: எனக்கு வலது தோல் பட்டியில கழுத்துக்கு பின்னால வலி எந்த நேரமும் இருந்துகிட்டே இருக்குதுங்க. ஆனா டாக்டர் கிட்ட காட்டி எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம், எக்ஸ்ரேல எதுவும் இல்லைன்றாங்க.
0: ஓகே சார்,
3: முண்டி மகன் ஜிஹெச்ல தாங்க எடுத்தோம்.
0: ஓகே சார், உங்களுக்கு சுகர் ஏதாவது இருக்குங்களா?
3: வலி வந்து எந்த நேரமும் இருக்குதுங்க.
0: உங்களுக்கு சுகர் இருக்குங்களா, டயபெட்டிஸ் இருக்குங்களா?
3: சுகர் சுகர் இருக்குதுங்க, சுகர் இருக்கு. மாத்திரை கண்டினியூ பண்ணிங்களா?
0: ஓகே, நான் இதுக்கு பதில் சொல்கிறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்டாக இந்த தோல்பட்டை வலின்றது சுகர் இருக்கிறவங்களுக்கோ இல்லை தைராய்டு இருக்கிறவங்களுக்கோ அதிகமாக வரும். ஸோ தோல்பட்டை இறுக்கமாகும். அதனால் முதல்ல ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது, நீங்கள் சுகர் இருக்குது அப்படின்னா, டயபெட்டிஸ் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அதனுடைய ட்ரீட்மெண்ட் வந்து ப்ராப்பராக எடுக்கணும். சுகர் லெவல்ஸ்லாம் வந்து கண்ட்ரோல்டாக இருக்கான்னு பார்க்கணும், சீரான நிலையில் இருக்கான்றத முதல்ல வந்து செக் பண்ணணும். அதுக்கப்புறமா அதுக்கான டேப்லெட் சாப்பிட்டுட்டு டெய்லி வந்து தோல்பட்டைக்கான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும். கை மேலே தூக்கிறது, பின்னாடி வைக்கிறது, இந்த மாதிரியான எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்க, அதெல்லாம் பண்ணணும். இதை பண்ணலை அப்படின்னா தோல்பட்டை வந்து ரொம்ப இறுக்கமாக ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களால் கை தூக்கிறதுக்கே வந்து ரொம்ப சிரமமாக ஆரம்பிச்சிடும். ஓகே சார்,
1: நன்றிங்க கால் பண்ணதுக்கு. நன்றி.
3: நன்றிமா, நன்றி.
1: தேங்க்யூ டாக்டர். இந்த பெயின்ல ஒரு மித்து இருக்கு, வலியே பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு சாத்தியம், எவ்வளவு வலியை பொறுத்துக்க முடியும் நம்மால?
0: வலியை பொறுத்துக்கணுன்றதே வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலின்றது ஏன் உங்களுக்கு, அதுவே வந்து ஒரு வார்னிங் சிக்னல் தான் உங்களுக்கு. உங்களுடைய பாடி உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால தான் அந்த வலி நம்மளுக்கு வந்து தெரியுது. ஸோ அப்போ அது எதனால் வலி வருதுன்றதை கண்டுபிடிச்சா அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். வலியை வந்து பொறுத்துக்கணும்லாம் இல்லை, அந்த நேரத்தில் அதுக்கான டேப்லெட்டாக சில பேர் வந்து அதிகமாக டேப்லெட் சாப்பிட்றவங்க இருப்பாங்க. சில பேர் நான் மாத்திரையே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வலி இருந்தாலும் அந்த வலியிலே இருந்துப்பாங்க, அதுவும் தப்பு. பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை இப்போ ஒரு 2-3 நாளாவது எடுத்தா வலி கம்மியாகும். வலி கம்மியானதுக்கு அப்புறம் தான் நான் சொன்ன எக்ஸசைஸு மீதி விஷயங்கள்லாம் அவங்களால பண்ண முடியும். ஸோ அதுவுமே கண்டிப்பாக பண்ணணும் தான்.
1: தேங்க்யூ, தேங்க்யூ டாக்டர். நிறைய பேர் வீட்டில் வலி வந்தது அப்படின்னா ஐஸ் பேக் போட்டுக்கிறாங்க, சில பேர் ஹாட் பேக் போட்டுக்கிறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் ஐஸ் பேக் தேவை, யாருக்கு ஹாட் பேக் தேவை?
0: இப்போ ஐஸ் பேக் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக, இப்போ நான் இப்போ கீழே விழுந்துட்டேன், ஸோ உடனே வந்து ஒரு வைக்கணும் அப்படின்னா ஐஸ் பேக் வைக்கலாம். இல்லை போஸ்ட் ஏதாவது ஒரு சர்ஜரிக்கு அப்புறம் நம்ம வலி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஐஸ் பேக் வந்து வைக்கலாம். ஆனால் ரொம்ப நாளாக வலி இருக்குது, ஒரு மாதமாக இருக்குது, 2 மாதமாக இருக்குது, இல்லை 3 மாதமாகவே எனக்கு வலி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஹாட் பேக் வைக்கும் போது இன்னும் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். சில பேருக்கு வந்து ஹாட் அண்ட் கோல்டு ரெண்டுமே மாற்றி மாற்றி வந்து வைக்க சொல்லுவோம். இப்போ குதிகால் வலி இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்தா சொல்கிறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கெல்லாமுமே சுடத்தண்ணியும் ஒத்தடம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஐஸ் கட்டி தண்ணியும் வைக்கும் போது இன்னமுமே பெட்டர் ரிலீஃப் வரும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த கண்டிஷன் தான். ஸோ இமீடியட்டாக இப்போ உடனே அடிபட்டுருச்சு அப்படின்னா ஐஸ் பேக் வைக்கும் போது நல்ல ரிலீஃப் இருக்கும். லாங் டேர்ம்னா ஹாட் பேக் வைக்கலாம். சில கண்டிஷனுக்கு

0: ஐஸும் கோல்டும் மாற்றி மாற்றி வைக்கும் போது பெட்டர் ரிலீஃப் வந்து வரும்.
1: ஓகே டாக்டர், இந்த வலி வந்து தொடர்ச்சி எத்தனை நாட்களுக்கு இது தொடர்ந்தால் அவங்க வந்து டாக்டர் அணுகணும்?
0: இது ஒவ்வொருத்தவங்கள பொறுத்து தான். சில பேர் ஒரு வாரம் கழித்து வருவாங்க, சில பேர் வந்து ரெண்டு வாரம் கழித்து வருவாங்க. ஸோ உங்களுக்கு அது எப்போ ரொம்ப ட்ரபுளாக இருக்குன்னு தோணுதோ அப்போ இமீடியட்லி வந்து கண்டிப்பாக டாக்டரை பார்க்கறது இட்ஸ் ஆல்வேஸ் பெஸ்ட்.
1: ஓகே டாக்டர், பெயின் ஃப்ரீ வாழ்க்கை வாழணும் அப்படின்னா ஒரு கோல்டன் ரூல் நீங்கள் என்ன சொல்வீங்க மக்களுக்காக?
0: கோல்டன் ரூல்னு பார்த்தீங்கன்னா, வலி இருந்துச்சுன்னா கரெக்டாக டாக்டரை பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் ட்ரீட்மெண்ட் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். நம்ம இப்போ வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் தான் வந்து ரொம்ப நிறைய மாற்றங்கள் இருக்குது. நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு நார்மலாகவே ஒரு சும்மா ஒரு வாக்கிங் போனால் கூடமே வந்து பெட்டர். மோர் தட் வி மூவ் ஆக்சுவலி நம்மளுக்கு லைஃபுமே வந்து பெயின் ஃப்ரீயாகவே இருக்கும். ஸோ நிறையா நடக்கணும், மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரே இடத்துல இல்லாமல் நடக்கிறது இல்லை ஏதாவது ஒரு ஆக்டிவாக வந்து ஏதாவது ஒரு எக்ஸசைஸோ இல்லை வேலைகளோ ஏதோ ஒன்று செய்ய செய்ய நம்மளுக்கு இந்த பெயின் எல்லாம் வந்து கம்மியாகும்.
1: தேங்க்யூ டாக்டர், பெயின் மேனேஜ்மெண்ட் குறித்த நிறைய விளக்கங்களை எங்களுக்காகவும் நேர்களுக்கும் தந்திருக்கீங்க. நேர்களின் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் மிக்க நன்றி டாக்டர்.
0: ரொம்ப நன்றி. தேங்க்யூ
1: தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். மக்களே, ஹலோ டாக்டர் நிகேஷில் இதுவரை பெயின் மேனேஜ்மெண்ட் குறித்து நம்முடைய விளக்கம் தந்தவர் புதுச்சேரி உடலியல் மற்றும் மறுவாழ்வு மருத்துவத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் அகல்யா கந்தவேல் அவர்கள்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 4:01 6 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங் வித் மீ ஆர் ஜே ஜனா. அண்ட் இன்னைக்கு நம்ம கூட கோ ஆர் ஜே யாரு? ஆர் ஜே அர்ச்சனா, நீங்களே சொல்லிடுங்க.
2: நீங்க சொல்லிட்டீங்க ஜனா.
1: எஸ்
2: அர்ச்சனா அப்படி நான் ஒரு இன்ட்ரோ கொடுக்கலாம்னு பார்த்தேன், பட் நீங்க சொல்லிட்டீங்க. எஸ் மக்களே, கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில உங்களோட நான் அர்ச்சனா.
1: எஸ் இன்னைக்கு நிறைய காமெடி டைலாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இருக்கிறது ரெண்டு கட்டு, அவ்வளோ ஃபன் ஃபில்டா இருக்கும். ஸோ அந்த கட்டெல்லாம் கேட்டு நேரில் வந்து கால் பண்ணுவீங்க, எப்பயுமே கால் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ 4 மணி ஆனா போதும், எஃப்எம் ரெயின்போல கட் கேமரா ரோலிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டயல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணவே பண்ணாதீங்க, இன்னைக்கு ஷோ ஃபன் ஃபில்டா தான் இருக்க போகுது. ஸோ கால் பண்ண வேண்டிய நம்பர் அதே தான், 2271760 மற்றும் ஒரு எண்
2: 2271770.
1: வெளியூர் நேயர் இல்ல மொபைல்ல இருந்து கால் பண்றவங்களா இருந்தீங்களா, 0413 இந்த புதுவையோட முன்குறியீடு சேர்த்து டயல் பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய ஃபன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ரச்சனா? சோ ஃபர்ஸ்ட் டயலாக் இன்னைக்கு அழகராஜா மூவில இருந்து தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ உங்களுக்காக அந்த ஃபர்ஸ்ட் கட்டை ப்ளே பண்ணிடலாமா நம்ம நேயர்க்காக?
2: கண்டிப்பா.
1: நீங்க கேட்டிருக்கீங்களா டயலாக்?
2: நீங்க ப்ளே பண்ணா இப்ப கேப்பேன், நிறைய டயலாக்ஸ் இருக்கு.
1: ஃபர்ஸ்ட் பல்ப் கொடுத்திருக்காங்க அர்ச்சனா. ஓகே, உங்களுக்காக இதோ மக்களே உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ட்ராக்.
3: நீங்க குடுக்குற 5000 ரூபாய்க்கு கரீனா கபூரும் பிரியங்கா சோப்ரா வந்து சொக்க தங்கம் சொக்க தங்கம் ஜுவல்லரி சொக்க வைக்கும் சொக்க வைக்கும் ஜுவல்லரின்னு வந்து ஆடுவாங்களோ.
4: ஆபீசர் இன்னொரு தடவை பண்ணுங்க.
3: ஏன்
4: இன்னொரு தடவை பண்ணுங்க.
3: சொக்க தங்கம் சொக்க தங்கம் ஜுவல்லரி சொக்க வைக்கும் ஜுவல்லரி.
4: 10 பைசா செலவில்லாம ஃப்ரீயா நமக்கு ஒரு மாடல் கிடைச்சிட்டா ஆபீசர். பாடி என் கரீனா சோப்ரா.
1: என்ன கேட்டீங்களா அர்ச்சனா டயலாக?
2: ரொம்ப நீங்க ஃபன்ஃபுல் சொல்லும்போது நான் யோசிக்கல இவ்வளவு ஃபன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சொக்கத்தங்கம் சொக்கத்தங்கம் ஜுவல்லரி சந்தானம் வயசை கேட்கும் போதே பயங்கரமா இருக்கு. சோ மக்கள் எப்படி இதை வந்து சொல்ல போறாங்கன்னு கேட்கலாம்.
1: எஸ் மக்கள் வந்து இந்த டயலாக் இந்நேரம் கேட்டுக்கிட்டு அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வீட்டுல. சோ நீங்க வெயிட் பண்ணவே வேணாம், கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு 2271760
2: சேர்த்து டயல் பண்ணுங்க.
1: ஓகே, ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம் ஒரு சாங் இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.
5: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட்.

0: நேரம் 4:09 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. கட் கேமரா ரோலிங் வித் மீ ஆர் ஜே ஜெனா அண்ட் ஆர் ஜே
1: அர்ச்சனா.
0: எஸ், ஒரு டயலாக் வந்து பிளே பண்ணிருந்தேன் அழகராஜா படத்துல இருந்து. அதுக்கு கேட்டு நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ ஆனாலும் நம்ம நேயர்களுக்கு வந்து அந்த டயலாக் கொஞ்சம் லெந்தியா இருந்தனால கேட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா. சோ அவங்களுக்காக ஒன்ஸ் மோர் அந்த டயலாக இப்ப பிளே பண்றேன். கேட்டு அதே மாதிரி இப்ப டயலாக டெலிவர் பண்ண போறீங்க.
2: நீ குடுக்குற 5000 ரூபாய்க்கு கரீனா கபூரும் பிரியங்கா சோப்ரா வந்து சொக்க தங்கம் சொக்க தங்கம் ஜுவல்லரி சொக்க வைக்கும் ஜுவல்லரின்னு வந்து ஆடுவாங்களோ.
3: ஆபீசர், 100 ரூபா பண்ணுங்க.
2: ஏன்
3: 100 ரூபா பண்ணுங்க.
2: சொக்க தங்கம் ஜுவல்லரி சொக்க வைக்கும் ஜுவல்லரி.
4: 10 பைசா செலவில்லாம ஃப்ரீயா நமக்கு ஒரு மாடல் கிடைச்சிட்டா ஆபீசர். பாடி என் கரீனா சோப்ரா.
0: கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியோட முதல் லேயர் வந்திருக்காங்க. வணக்கம், யார் எங்கிருந்து?
5: வணக்கம்
1: வணக்கம், சொல்லுங்க யார் பேசுறீங்க?
0: ஐயப்பன் சார், நலமா இருக்கீங்களா? கொஞ்சம் வால்யூம் கம்மியா இருக்கு. ஹலோ
1: ஹலோ ஐயப்பன்.
0: I am sir, escape ஐட நினைக்கிறேன். அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து?
6: நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறீங்க.
0: சந்திரசேகர் சார் வந்துட்டீங்களா? உங்களுக்காக தான் அவரோட வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். டயலாக் கேட்டீங்களா?
6: ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது அர்ச்சனா உங்களுடைய ப்ரோ ஜனா கூடயும் பேசுறதுக்கு ஓடோடி வந்துட்டேன்.
0: பாத்தீங்களா, இது வந்து நாங்க ஏதோ அமௌண்ட் எல்லாம் கொடுத்து பேச சொல்ல நேர்களே தான் பேசுறாங்க. ஹலோ சார்
6: சொல்லுங்க.
0: சரி, டயலாக் கேட்டீங்களா?
2: பிரியங்கா சோப்ரா வந்து சொக்க தங்கம் ஜுவல்லரி சொக்க வைக்கும் ஜுவல்லரின்னு வந்து ஆடுவாங்களோ.
3: ஆபீசர், 100 ரூபா பண்ணுங்க.
2: ஏன்
3: 100 ரூபா பண்ணுங்க.
2: சொக்க தங்கம் ஜுவல்லரி சொக்க வைக்கும் ஜுவல்லரி.
4: 10 பைசா செலவில்லாம ஃப்ரீயா நமக்கு ஒரு மாடல் கிடைச்சிட்டா ஆபீசர். பாடி என் கரீனா சோப்ரா.
0: ரெடியா சார்?
6: எனக்கு அந்த ஒரே ஒரு டயலாக் தான்.
0: சரி, ஓகே, அந்த டயலாக் நீங்க எப்படி டெலிவரி பண்றீங்களோ நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரெடியா, கட் கேமரா ரோலிங்.
1: சந்திரசேகர் வந்தாலே ஒரு என்ன சொல்றது,
0: மாசா இருக்கும் இல்லையா?
1: ஒண்ணுமே ஒரே டயலாக் வந்து மாத்தி சொல்றீங்க சந்திரசேகர், என்னாச்சு உங்களுக்கு?
6: இல்ல, எனக்கு நீங்க போட்டது எனக்கு சரியாவே கேட்கலையா. சொக்க வைக்கும் ஜுவல்லரி, அதுக்கப்புறமா
0: நீங்க தான் சொல்லணும்.
6: எனக்கு எதுவும் கேட்கல, நான் எதுவும் கேக்குறேன். சொக்க வைக்கும் ஜுவல்லரி, அப்புறமா என்ன சொன்னாரு?
1: சொக்க தங்கம் ஜுவல்லரி சொக்க வைக்கும் ஜுவல்லரி.
6: இதை மட்டும் வெவ்வேறு மாடலேஷன்
0: சொல்லிடுறேன்.
6: சொக்க வைக்கும் ஜுவல்லரி. அடுத்து அழுதுகிட்டே சொல்லலாம்
0: இருக்கேன்.
6: சொக்க வைக்கும் ஜுவல்லரி சொக்கத்தக்கோ ஜுவல்லரி. அடுத்து கோபமா சொக்கத்தக்கும் ஜுவல்லரி சொக்கும்

0: வைக்கும் ஜுவல்லரி.
1: அடுத்து அடுத்து அடுத்து
0: ஒரு குழந்தை பேசுவோம், அது எப்படி பேசுதுன்னு. அடுத்து பாட்டி எப்படி பேசுவாங்கன்னு.
1: ஓகே,
0: குழந்தை சொக்கடிக்கும் சொக்கடிக்கும் ஜுவல்லரி, சொக்கத்தங்கம் சொக்கத்தங்கம் ஜுவல்லரி. அடுத்து வயசான பாட்டி பேசினா சொக்கத்தங்கம் சொக்கத்தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் சொக்க வைக்கும் ஜுவல்லரி.
1: அட மாசு, அதுவும் இல்லாம அந்த குழந்தை கடைசியா ஒரு சிரிப்பு சிரிக்கும் பாத்தீங்களா, அந்த டைலாக் மட்டும், அந்த அந்த சிரிப்பு சால மட்டும், அந்த கழுக்குன்னு ஒரு சிரிப்பு சிரிக்கும் அந்த குழந்தை, அந்த மாதிரி ஒரு சிரிச்சு காமிங்க பாப்போம்.
0: ஓகே, அந்த டைலாக் சொல்லிட்டு சிரிச்சு காமிக்கிறேன்.
1: ஆ எஸ்,
0: சொக்கத்தங்க சொக்கத்தங்க ஜுவல்லரி, சொக்கவைக்கும் சொக்கவைக்கும் ஜுவல்லரி.
1: அதேதான் மாசா பின்னி எடுத்துட்டீங்க, இந்த டயலாக வேற வெர்ஷன்லயே கொண்டு போயிட்டீங்கன்னு சொல்லலாம்.
2: சூப்பர் காப்படி சந்திரசேகர், நவ ரசங்களை வெளிப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லணும். 6 முதல் 60 வயது வரைக்கும்
1: போயிட்டாரு.
2: நாங்க ஒரு வெர்ஷன் எதிர்பார்த்தோம், பட் நீங்க வேற வெர்ஷன் போய் கலக்கிட்டீங்க சந்திரசேகர்.
0: எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி மேம், என்னால உங்ககிட்ட கொடுத்த எனக்கே மன நிறைவா இருக்கு.
1: ஓகே, தொடர்ந்து கால் பண்ணுங்க சார் எஃப்எம் ரெயின்போக்கு. கால் பண்ணதுக்கு நன்றி சார்.
3: சொக்கத்தங்கம் சொக்கத்தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் சொக்க வைக்கும் ஜுவல்லரி.
1: சந்தானம் சாரும் கார்த்திக் சாரும் சேர்ந்து தானே பேசுவாங்க, நீங்க வந்து சந்தானம் சார் டயலாக் மட்டும் பேசிட்டீங்க இல்லையா?
2: புது மாதிரியா ஆர்ஜேக்கும் இந்த டாஸ்க் குடுக்கறோம். என்னன்னா, இப்ப சந்தானம் போஷன் நீங்க பேச போறீங்க.
1: அப்படியா, இந்த பிரச்சனைக்கு வரல. நான் வேணா இன்னொரு டைலாக் வேணா நேயர்களுக்காக பேசி காமிக்கலாம் அப்படின்னு இருக்கேன், ஆனா இன்னொரு காலத்துல வந்துட்டாங்க, பேசலாம். வணக்கம், யார் எங்க இருந்து?
4: ஹலோ,
1: வணக்கம், யார் எங்க இருந்து?
4: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
2: வணக்கம்,
4: இருவரும் நலமா?
1: இருவரும் நலமா இருக்கும். நீங்க நலமா இருக்கீங்களா?
4: நானும் நலமா இருக்கேன் சார்.
1: ஓகே, டைலாக் கேட்டீங்களா இன்னைக்கு?
4: ஆ கேட்டேன் சார்.
1: அப்ப ரெடியா?
4: ஆ ரெடியா இருக்கேன்.
1: என்ன டக்குன்னு ரெடின்னு சொல்லிட்டீங்க, ஒரு டைம் ப்ளே பண்ணலாமா?
4: சொக்க வைக்கும் ஜுவல்லரி
1: ஜுவல்லரி
4: சொக்க வைக்கும் சொக்கம் ஜுவல்லரி ஆடுவாங்க. மாஸ்டர் திரும்ப ஆடுங்க. ஏன் திரும்ப ஆடுங்க? சொக்கத்தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி.
1: அதேதான் நீங்க இப்ப எப்படி இருந்துச்சு, நாங்க இந்த டயலாக் கட்ட உடனே நீங்க குடுக்கற 5,000 ரூபாய்க்கு இந்த டயலாக் தான் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, எனிவே சூப்பரா அந்த டயலாக டெலிவரி பண்ணீங்க. அதாவது நம்ம கட் கேமரா ரோலிங் ஆரம்பிச்சோம், செலக்டிவா நிறைய லிசனர்ஸ் வந்து கண்டினியூஸா கால் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ கலா மேடம், எப்படி டைம் எல்லாம் ஒதுக்கி இந்த மாதிரி வந்து எங்க கூட ஃபன் பண்ண ரெடியா இருக்கீங்க நீங்க?
4: நாங்க எப்ப 4 மணி ஆகும், நம்ம 2 மணிக்கு யார் வராங்க? 2:30
1: பாத்துருவோம் சார். நாங்க அட பர்ற நம்மளோட டியூட்டி சார்ட் எல்லாம் முன்னாடியே பாத்துறாங்க. ஓகே.

0: அப்புறம் டாக்டர்ஸோ அந்த மேம் மேடம் வழங்கினாங்க, அதையும் கேட்டுட்டே இருந்தோம். சரி அடுத்து நெக்ஸ்ட் யார் நாளைக்கு வராங்க, ஃபர்ஸ்ட் ஹாய் சொல்றாங்கன்னு பார்த்தோம். அப்புறம் பார்த்தா நம்பரு அன்னைக்கு ஒன்னா இருந்தீங்களா சார், மார்னிங் சார் ரெண்டு பேருமே
1: பாத்தீங்களா, நம்ம லிசனர்ஸ் எவ்வளவு உஷாரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பயங்கர ஷார்ப்பா இருக்கீங்க. ஓகே ஓகே மேடம், கால் பண்ணதுக்கு நன்றி மேடம்.
2: தேங்க் யூ கலா, சூப்பரா ட்ரை பண்ணீங்க. தேங்க் யூ.
1: வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: இளமங்கலம் முருகன் சார், நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கும். உங்க பே உங்க வாய்ஸ் கேட்ட உடனே நானே வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டேன், சாரி. சரியா?
3: சாரி மேடம். சார் நீங்க தான் நினைவாளர்களை பேசுறீங்களா? நானும் தான் பேட்டி கொடுத்துட்டேன்.
1: கேட்டேன் உங்களோட நினைவுகள் எல்லாம் பகிர்ந்துகிட்டீங்க. போன வாரம் தான் சனிக்கிழமை பகிர்ந்துட்டீங்க, நானும் கேட்டேன் உங்களோட ஷோ கேட்டேன். ஓகே, ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஓகே, கட் கேமரா ரோலிங் ரெடியா? டயலாக்ஸ் அல்ல
3: ரெடி சார்.
1: ரெடியா? கட் கேமரா ரோலிங்.
3: நீங்க கொடுக்கிற 5000 ரூபாய்க்கு சொக்க தங்கம், சொக்க தங்கம் ஜில்வரி, சொக்க தங்கம் வாடி என் சோபரா, அந்த 10 பைசா செலவு இல்லாம ஆள்
1: கிடைச்சிட்டாங்க.
2: இளமங்கலம் முருகன் புதுசா
1: போட்டிருக்காரு.
2: சூப்பர் சூப்பர்.
1: ஓகே சார், டயலாக் நல்லாவே பேசுனீங்க. பட் வந்து அன்னைக்கு ஷோலயும் வந்து நீங்க உங்களோட கருத்துக்கள் சூப்பரா பேசிருந்தீங்க, ரொம்ப நன்றி சார்.
3: நன்றி சார், உங்களுக்கு இருவருக்குமே நன்றி.
1: நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அர்ச்சனா, இந்த டயலாக கேட்டு எனக்கும் ரொம்ப சிரிப்பாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டயலாக் கொஞ்சம் லென்த்தியா இருக்கனால அந்த சொக்கத்தங்கம் சொக்கத்தங்கத்திலே நம்ம ஆளுங்க எல்லாம் வந்து சிக்கிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். அவங்களுக்காக இந்த டயலாக வந்து மறுபடியும் பிளே பண்ணலாம்னு எனக்கு ஆர்வமா இருக்கு. ஒரு டைம் பிளே பண்ணிடலாமா?
4: கண்டிப்பா. நீ குடுக்குற 5000 ரூபாய்க்கு கரீனா கபூரும் பிரியங்கா சோப்ரா வந்து சொக்க தங்கம் சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் சொக்க வைக்கும் ஜுவல்லரின்னு வந்து ஆடுவாங்களோ.
5: ஆபீசர், இன்னொரு தடவை பண்ணுங்க.
4: ஏன்
5: இன்னொரு தடவை பண்ணுங்க.
4: சொக்க தங்கம் சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் சொக்க வைக்கும் ஜுவல்லரி.
5: 10 பைசா செலவு இல்லாம ஃப்ரீயா நமக்கு ஒரு மாடல் கிடைச்சிட்டா ஆபீசர்.
1: காலேஜ் எல்லாம் வந்து குவிச்சுக்கிட்டே இருக்காங்க. சோ அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து?
6: வணக்கம் சார், பாண்டிச்சேரியில தமிழ்செல்வி பேசுறேன்.
1: தமிழ்செல்வி மேடம், நலமா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கும் சார், நீங்களா எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கும். டயலாக் கேட்டீங்களா?
6: கேட்டேன் சார்.
1: ஓகே, அப்ப ரெடியா? கட் கேமரா ரோலிங் சொல்லிடலாமா?
2: தமிழ்செல்வி சொல்லலாமா உங்களுக்கு? கட் கேமரா ரோலிங்.
6: நீங்க கொடுக்கற 5000 ரூபாய்க்கு கரீனா கபூரும் பிரியங்கா சோப்ராவும் சொக்க தங்கம் சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் சொக்க வைக்கும் ஜுவல்லரின்னு வந்து ஆடுவாங்களோ.
1: அதானே,
6: இன்னொரு தடவை பண்ணுங்க. ஏன் பண்ணுங்க சார். சொக்க தங்கம் சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் சொக்க வைக்கும் ஜுவல்லரி. சார் 10 பைசா செலவு இல்லாம நம்ம ஆடுக்கு ஒரு மாடல் கிடைச்சிட்டாங்க ஆபீசர். அடி என் கரியங்கா சோப்ரா.
1: கரியங்கா சோப்ரா, இது என்ன சூப்பரா இருக்கு. கரியங்கா சோப்ரா,
2: கரீனா சோப்ரா, கரியங்கா சோப்ரா, நல்ல பேர்.
1: சூப்பரா சொன்னீங்க. ஆனா இந்த டயலாக் வந்து வந்த நேர்களே வந்து நீங்க லென்தா ரொம்பவே சூப்பரா வந்து அப்சர்வ் பண்ணிட்டு டயலாக் டெலிவரி பண்ணீங்க.
2: தமிழ்ச்செல்வி, நீங்க உங்க லைஃப்ல யாரையாவது நீ குதிர காசு இது போதும்பா அப்படின்னு சொல்லிருக்கீங்களா?
1: ஆனாலும் இந்த ரணகலத்துல இதெல்லாம் தேவையா அப்படின்னு தான் வருது. பட் இருந்தாலும் உடம்பு ரொம்ப முக்கியம் இல்லையா?
6: கண்டிப்பா.
1: ஓகே, டேக் கேர், எடுத்துக்கோங்க. இதோட ஃபன்னோட என்ஜாய் பண்ணுங்க, உடம்பையும் பாத்துக்கோங்க, சரிங்களா?
6: ஓகே, நன்றி சார்.
1: கால் பண்ணதுக்கு நன்றி மேடம். எஸ், கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக், அப்புறம் தொடர்ந்து கன்டினியூ பண்ணலாம். அர்ச்சனா,
7: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி. பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய்.

0: 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவபாலி விலாஸ்.
3: எஸ், நேரம் 4:24, 30 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. கட் கேமரா ரோலிங். எஸ் நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர் ரெடியா இருக்காங்களா? வணக்கம், யார் எங்க இருந்து?
4: சார், நான் தான் ஏ அன்வர் பாஷா, கடலூர் தேவனாம்பட்டி. நாம்
5: எப்படி இருக்கீங்க?
4: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ஓகே, நீங்க சூப்பரா இருக்கீங்க. சில்வர் பீச் எப்படி இருக்கு?
4: சில்வர் பீச் எல்லாம் இருக்கிறபடி இருந்துட்டு இருக்கு சார்.
3: சூப்பரா இருக்கா? ஓகே ஓகே. டயலாக் கேட்டிங்களா?
4: கேட்டேன் சார்.
3: ஓகே, எப்படி இருக்கு?
4: பரவாயில்ல சார், சொல்லலாம் சார்.
3: பரவாயில்ல சார், சொல்லலாம் சார். ஓகே, ரெடியா? கட் கேமரா ரோலிங்.
4: நீங்க குடுக்கிற 5,000 ரூபாய்க்கும் கரீனா கபூரும் பிரியங்கா சோப்ராவும் வந்து சொக்கத்தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி ஆடுவாங்களோ? ஆமா சார், இந்த தடவை சொல்லுங்க. சொக்கத்தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. ஆமி சார், ஒரு 10 பைசா செலவு இல்லாம நமக்கு ஒரு மாமி கடத்திட்டாங்க. வாடியும் கரீனா சோப்ரா.
3: ஆஹா, மாமி கிடைச்சிட்டாங்களா? அதுதான் சார் அங்க ஹாட் ஸ்பாட்டே. அது என்ன மாமி கிடைச்சிட்டாங்க?
4: ஆமா சார், அப்படிதான் டைலாக்ல வருது.
3: அப்படியா? ஓகே ஓகே, சூப்பர். நீங்க பண்ணது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. எங்களுக்காக ஒரு ஒன்ஸ் மோர் ட்ரை பண்ணலாமா
4: சார்? ஒன்ஸ் மோர் நான் வேற டைலாக் பேசுறேன் சார்.
3: சரி ஓகே, உங்களோட விஷ் என்ன டைலாக்?
4: 1000 ஒருவன்.
3: கொஞ்சம் நகைச்சுவே கொண்டு போலாமே, அடுத்த நேரம் வந்துட்டு இருக்காங்க இல்லையா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார்.
4: சரி சார்,
3: நன்றி சார். நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் எங்க இருந்து?
4: நீங்களே
3: வந்துட்டீங்க.
4: கொஞ்சம்
3: கொஞ்சம் வந்த பிறகு டயலாக் நல்லா லிசன் பண்ணி அதை அழகா டெலிவரி பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஹேமலதா மேடம், இப்ப ரெடியா? டயலாக் பேசிடலாமா?
4: சார்,
3: கட் கேமரா
5: ரோலிங்.
4: நீங்க குடுக்கற 5,000 ரூபாய்க்கு கரீனா கபூரும் பிரியங்கா சோப்ராவுமா வந்து சொக்க வைக்கும் தங்கம், சொக்க வைக்கும் ஜுவல்லரி, சொக்க தங்கம் ஜுவல்லரின்னு ஆட போறாங்க. சொன்னதே சொதப்பிட்டேன்
5: சார்.
4: சொல்லுங்க, நீங்க குடுக்கற 5,000 ரூபாய்க்கு கரீனா கபூரும் பிரியங்கா சோப்ராவுமா வந்து சொக்க வைக்கும் தங்கம், ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி,
5: சொக்க வைக்கும் ஜுவல்லரி,
4: சொக்க வைக்கும் ஜுவல்லரி, சொக்க தங்கம் ஜுவல்லரின்னு சொல்லுவாங்க. நீ கொடுக்கற மஸ்து திருப்பி ஆடுங்க. ஏன் இன்னொரு தடவை ஆடுங்க. சொக்க வைக்கும் ஜுவல்லரி, சொக்க தங்கம் ஜுவல்லரி. ஆய் மாஸ்டர், நமக்கு வந்து ஒரு 10 பைசா செலவு இல்லாம ஒரு மாடலிங் கிடைச்சிட்டாங்க. அவங்க தான் கரீனா கபூர்.
5: கரீனா கபூர், கரீனா சோப்ரா. கரீனா கபூரும் பிரியங்கா சோப்ராவையும் இணைத்துதான் கரீனா சோப்ரா உருவாக்கி இருக்காங்க. நீங்க என்ன கரீனா கபூர் அப்படின்றீங்க?
3: நம்ம நேர்ல வந்து அவங்க ஒரு நேம் வச்சுக்கிறாங்க.
4: கரீனா சோப்ரா கிடைச்சிட்டாங்க. தங்கம்.
5: ஓகே ஹேமலதா, நீங்க எப்பயாவது யாராவது பேமெண்ட் உங்களுக்கு கொடுத்து நீ குடுக்கற பேமெண்ட்டுக்கு இது போதும்பா அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா?
4: நான் சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல. நான் இது வரைக்கும் சம்பளம் வாங்கினது இல்ல. நான் ஆகாஷ்வாணி வித்பாரதியில எனக்கு கரும்பு தின்ன கூலி கொடுத்தாங்க.
3: ஓகே, அந்த கரும்பு தின்ன கூலியோட நம்ம அழகாக ஷோ வந்து இது பண்ணிக்கலாம்.
4: சொக்க வைக்கும் தங்கம் நம்ம ரெயின்போ எஃப்எம் தான்.
3: ஓ, சூப்பரான டயலாக் சொல்லிட்டீங்க. சோ கால் பண்ணதுக்கு நன்றி மேடம்.
4: இன்னொரு டயலாக் சொல்றேன் பாருங்க.
3: ஓகே ஓகே ஓகே, கண்டினியூ பண்ணுங்க.
4: கண்ணா, ஏ இங்க நான் தான் குயின். 102.8 இது எல்லாமே மாஸ் ஹிட்.
3: இது நம்ம லிஸ்ட்

0: அர்ச்சனா வேற லெவல்.
1: இல்ல அவங்க இங்க வரணும் போல இருக்கு, ஆர்ஜேக்கு நீங்க வந்து உட்காரணும் போல இருக்கு.
0: எஸ்
1: பயங்கரமா ஒரு
0: ஸ்லோ. மறுபடியும் சொல்லுங்க பாப்போம் அந்த டயலாக.
2: கண்ணா ஏ, இங்க நான் தான் குயின், 102.8 இது எல்லாமே மாஸ் ஹிட், எஃப்எம் ரெயின்போ மெட்டு பாட்டு.
0: வாய்ப்பு வணக்கம், யார் எங்க இருந்து? லைன் கட் ஆயிடுச்சு. நான் இன்னொரு டயலாக் கொண்டு வந்திருக்கேன்,
1: அந்த டயலாக் வந்து
0: இப்ப ஸ்பெஷலா நம்ம நேயர்களுக்காக ப்ளே பண்றேன். அதையும் கேட்டு வந்து இந்த டயலாக் எப்படி டெலிவரி பண்றாங்கன்னு பார்த்தறலாம், கேட்டறலாம்.
3: அந்த கரீனா சோப்ரா என்னோட மனசை சாத்துக்குடி பழம் மாதிரி கச்சக்கு கச்சக்குனு புழிறாடா.
4: நீ குடுக்குற 5000 ரூபாய்க்கு கரீனா கபூரும் பிரியங்கா சோப்ரா வந்து சொக்க தங்கம் சொக்க தங்கம் ஜுவல்லரி சொக்க வைக்கும் சொக்க வைக்கும் ஜுவல்லரின்னு வந்து ஆடுவாங்களோ?
5: ஆபீசர் 100 ரூபா பண்ணுங்க.
4: ஏன்
5: 100 ரூபா பண்ணுங்க.
4: சொக்க தங்கம் சொக்க தங்கம் ஜுவல்லரி சொக்க வைக்கும் சொக்க வைக்கும் ஜுவல்லரி.
5: 10 பைசா செலவு இல்லாம ஃப்ரீயா நமக்கு ஒரு மாடல் கிடைச்சிட்டா ஆபீசர். பாடி என் கரீனா சோப்ரா.
3: அந்த கரீனா சோப்ரா என்னோட மனசை சாத்துக்குடி பழம் மாதிரி கச்சக்கு கச்சக்குன்னு புழிறாடா.

0: என்னோட மனச சத்துக்குடி பழம் மாதிரி
1: ஜெனா,
2: எஸ்
1: நான் ஒரு டாஸ்க் உங்களுக்கு சொன்னேன், பட் அந்த டயலாக் எனக்கு வரலன்னு சொன்னீங்க. பட் இது பிடிச்ச டயலாக் வர சொல்லிருக்கீங்க, கொஞ்சம் பேசுங்க பாக்கலாம்.
2: எஸ் உங்களுக்காகவும் நேருக்காகவும் அந்த டயலாக், அந்த பாம்பே பொண்ணு கரீனா என் மனச சாத்துக்குடி மழை மாறி கசக்கு கசக்குன்னு புழியிறாடா. என்ன பயந்துட்டீங்களா?
1: பயலா வரல ஜெனா, எவ்ளோ நாள் இது ஒர்க் அவுட் பண்ணாரு, பயங்கரமா சொல்றாரு அப்படின்னு பிரமிச்சு பண்ணிட்டேன் ஜெனா. சூப்பரா சொல்லிருக்கீங்க.
2: எஸ் நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேரம் பேசலாம். வணக்கம், யார் எங்க இருந்து?
3: வணக்கம், ஐயப்பன். முத கட்டி பேசும்போது
2: கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்கோட பேசுறாரு ஐயப்பன் சார். அதுக்கெல்லாம் கவலைப்படல ஆளா நீங்க?
3: அதான் மறுபடியும் வந்திருக்கோம்.
2: அதுதான் உங்களோட கான்பிடன்ட். ஓகேவா? இப்ப டயலாக் எல்லாம் நல்லா தெளிவா கேட்டீங்களா?
3: கேட்டாச்சு.
2: இப்ப ரெடியா?
3: ரெடி.
2: ஓகே, கட் கேமரா
1: ரோலிங்.
3: நீங்க குடுக்குற 5000 ரூபாய்க்கு கத்தினா கபூரும் பிரியங்கா சோப்ரா வந்து தொக்க தங்கம் சொக்க தங்கம் ஜுவல்லரி சொக்க வைக்க சொக்க வைக்க ஜுவல்லரின்னு வந்து ஆடுவாங்களோ?
2: அதானே
3: ஆபிசர், இன்னொரு பண்ணுங்க. ஏன் இன்னொரு பண்ணுங்க? சொக்க தங்கம் சொக்க தங்கம் ஜுவல்லரி சொக்க வைக்கும் சொக்க வைக்கும் ஜுவல்லரி 5 பைசா செலவு இல்லாம நமக்கு ஒரு மாமி கிடைச்சது ஆபீசர்.
2: சூப்பர்
3: கரீனா சோப்ரா.
2: வாடி கரீனா சோப்ரா. நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிட்டாங்க, சோ இந்த லெந்தான டயலாக்ஸ் மறுபடியும் எங்களுக்காக ஒரு ரிப்பீட்.
3: நீங்க குடுக்கற 5000 ரூபாய்க்கு கத்ரீனா கபூரும்

0: எங்க சோப்ரா வந்து சொக்க தங்க சொக்க தங்க ஜுவல்லரி சொக்க வைக்கும் சொக்க வைக்கும் ஜுவல்லரின்னு வந்து ஆடுவாங்களோ. ஆபிசர் இன்னொரு தடவை பண்ணுங்க, சொல்லுங்க இன்னொரு தடவை பண்ணுங்க. சொக்க தங்க சொக்க தங்க ஜுவல்லரி சொக்க வைக்கும் சொக்க வைக்கும் ஜுவல்லரி. 5 பைசா செலவு இல்லாம நமக்கு ஒரு மாமி கிடைச்சுதா ஆபிசர்?
1: நன்றி. அர்ச்சனா, நிறைய நேர்கள் வந்து டயலாக்ஸ் எல்லாம் கேட்டு இப்ப ஃபுல் ஃபிளெட்ஜா கேட்டுட்டு வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99%.

0: ஓகே சூப்பர்.
1: ஓகே கால் பண்ணதுக்கு நன்றி சார்.
2: நன்றி.
0: தேங்க் யூ
1: அர்ச்சனா. நிறைய நேர்கள் வந்து டயலாக்ஸ் எல்லாம் கேட்டு இப்ப ஃபுல் ஃபிளெட்ஜா கேட்டுட்டு வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
3: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நேரம் 4:35:46 நொடிகள் ஆகிட்டு இருக்கு அர்ச்சனா. சோ டைம் போனதே தெரியல, நம்ம நேர்களா வந்துகிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து?
1: வணக்கம் புன்னகை நாயகன் ஜனாசாருக்கும், அமைதி புன்னகை அரசி அர்ச்சனா மேடத்துக்கும் மாலை வணக்கம்.
2: கடலூர் இந்த மாதிரி பேரெல்லாம் எங்கதான்
0: இந்த புனை பேர்லாம் சொல்லும் போது அப்படியே சந்தோஷமா இருக்கு, அப்படியே கூஸ் பம்பா இருக்கு.
1: மேடம் உங்ககிட்ட எவ்வளவு நாள் ஆச்சு, அதே சாரி நீங்க கேம் ஷோ பண்றீங்க, அந்த அளவு எல்லாம் புத்தி இல்ல மேம் எனக்கு, அதெல்லாம் கொஞ்சம் சொல்ல முடியல. ஆனா கேட்டுப்பேன் டெய்லி உங்களோட ஷோ, புதன்கிழமை புதன்கிழமை கண்டிப்பா தவறாத கேட்பேன்
2: நானு.
0: ஓ, நம்மளோட ஃபேன் ஃபாலோயிங் எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்காங்க, நம்மள கவனிச்சு அவங்க எந்த ஷோ பண்ணீங்க, இந்த நாள்ல பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கொண்டு டேட்டா சொல்றாங்க
2: பாருங்க. அந்த மாதிரி நம்ம கேக்குறதால தான் ஜன நம்மால வந்து இன்னும் அதை வந்து நல்லா கொடுக்க முடியுது.
0: எஸ் கண்டிப்பா
1: கண்டிப்பா. அதே மாதிரி நான் இப்ப சொன்னேன் இந்த மேடம் கலா மேடம், அதே மாதிரி தான் இந்த நேரத்துக்கு இவங்க வருவாங்கன்னு எனக்கு மனசுல ஒரு தோணும், அதே மாதிரியே கண்டிப்பா அவங்களே வருவாங்க மேடம். உண்மையிலே நான் இவங்க தான் இன்னைக்கு வருவாங்கன்ற மாதிரி மனசுல நினைப்பேன், அதே மாதிரி அவங்க வந்துருவாங்க.
0: ஆமா, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க, இன்னைக்கு ஜனா வருவாரு அர்ச்சனா வருவான்னு எதிர்பார்த்திருக்கீங்க பாத்தீங்களா.
1: மேலயே
0: கொடுப்பாங்க சரியா, நம்ம டயலாக் போயிடலாமா? ஓகே கட் கேமரா
2: ரோலிங்.
1: நீங்க குடுக்குறாங்க 5000க்கு கரீனா கபூரும் பிரியங்கா சோப்ராவும் ஆடுவாங்களோ, சொப்ப சங்கம் சொப்ப சங்கம் ஜுவல்லரி, சொப்ப வைக்கும் சொப்ப வைக்கும் ஜுவல்லரி, இன்னொரு செய்யுங்க இன்னொரு செய்யுங்க, சொப்ப தங்கம் சொப்ப தங்கம் ஜுவல்லரி, சொப்ப தங்கம் சொப்ப தங்கம் ஜுவல்லரி. எனக்கு பிரியாவே ஒரு கிலோ சும்மா மாமி கிடைச்சிட்டாங்க, கரிநாத் வாடியே வாடி என் கரிநாத் சோப்பரி
0: சோப்பரி
2: வாடி என் கரிநாத் சோப்ரா அப்படின்றத கலா ஃபைனல் டச் கொடுத்தீங்க பாத்தீங்களா, சூப்பர்
0: கலா. ரொம்பவே சூப்பரா டெலிவரி பண்ணீங்க, ரொம்ப நன்றிமா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர் அர்ச்சனா. நிறைய நேர்கள் வந்துட்டே இருந்தாங்க இல்லையா, சோ நம்ம போனே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அடுத்து யார் வருவாங்க நாமளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். சோ அதுக்கு முன்னாடி ஒரு சாங் கேட்டு வந்துடலாமா?
2: கண்டிப்பா.
0: சோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக் அப்படின்னு சொல்ல மாட்டேன், சாங் தான் வரப்போகுது.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆதி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி.

0: உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
1: நேரம் 4:45, 10 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. FM Rainbow 102.8 கேட்டிருக்கீங்க கட் கேமரா ரோலிங். எஸ் நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் எங்கிருந்து?
2: வணக்கம் சார. வணக்கம் மேம்.
3: வணக்கம், சொல்லுங்க உங்க பேரு.
2: செஞ்சிலிருந்து கலைவாணி பேசுறேன் மேம், எப்படி இருக்கீங்க?
3: செஞ்சி சிங்காவரத்தின் சிங்கப்பெண்ணா நீங்க?
1: எஸ் ஆஃப் கோர்ஸ். எங்களுக்காக கலைவாணி வெர்ஷன்ல இந்த டயலாக் ரெடியா? கட் கேமரா
3: ரோலிங்.
2: நீங்க குடுக்கற 5000 ரூபாய்க்கு கரீனா கப்ரோவும் பிரியங்கா சோப்ரா வந்து சக்க தங்கம் ஜுவல்லரி சக்க வைக்கும் ஜுவல்லரின்னு வந்து ஆடுவாங்களோ? ஆபி சார், இன்னொரு தடவை பாடுங்க. ஏன் இன்னொரு தடவை பாடுங்களா? சக்க தங்கம் ஜுவல்லரி சக்க வைக்கும் ஜுவல்லரி. ஆபிசர், 10 பைசா செலவு இல்லாம நமக்கு ஃப்ரீயா ஒரு மாமி கிடைச்சிட்டாங்க.
3: வாடி என் கரீனா சோப்ரா சொன்னீங்களா?
2: வாடி என் கரீனா சோப்ரா சொன்ன மேம் கேக்கல போல.
3: சூப்பர் சூப்பர்,
1: கரெக்டா சூப்பரா சொன்னீங்க டயலாக்.
3: இப்ப தெரியுதா கலைவாணி, இதனாலதான் சிங்கப்பெண் சொன்னேன். பயங்கரமா டெலிவர் பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா.
1: நன்றி மேடம்.
3: தொடர்ந்து நேரம் வந்திருக்காங்க, பேசலாமா உங்க
1: கிட்ட? பேசலாம். வணக்கம், யார் எங்கிருந்து?
4: வணக்கம் சார்.
1: வணக்கம்,
4: அனைவரும் நலமா?
1: ஓகே, அனைவரும் சூப்பரா இருக்காங்க.
3: தங்கபாண்டியன் ஏன் பேர் வச்சிருக்கீங்க? இப்பதான் புரியுது, தங்கமான குணம். ஃபர்ஸ்ட்ல விசாரிச்சாரு, அப்புறம் என்ன விசாரிச்சாரு?
1: அப்ப நிலையத்துல எல்லாரும் விசாரிச்சாங்க.
3: சோ நல்ல பேர் உங்களுக்கு வச்சிருக்காங்க.
1: யார் வச்சது சார் உங்களுக்கு தங்கபாண்டியன் சொல்லிட்டு?
3: வீரனுக்கு சகஜம்.
1: நீங்க லாஸ்டா, உங்களுக்கு அப்புறம் இன்னும் நிறைய நேயர் வருவாங்க. டயலாக் ரெடியா?
4: இருக்கு சார்.
1: ஓகே பேசலாம். கட் கேமரா ரோலிங்.
4: நீங்க கொடுக்கற 5000 ரூபாய்க்கு கரீனா சோப்ராவும்
1: பிரியங்கா சோப்ராவும்
3: கரீனா கபூர்
1: நீங்க சொல்றதுதான் சார் பேரு, நீங்க சொல்றதுதான் டயலாக். ஓகேவா?
4: வந்து நீங்க கொடுக்கற 5000 ரூபாய்க்கு கரீனா சோப்ராவும் பிரியங்கா கபூரும் மாத்திட்டணும்.
1: அதான் எங்களுக்கு வேணும், மாத்தி சொல்லுங்க.

0: வந்து சொக்க தங்கம் சொக்க தங்கம் ஜுவலரி, சொக்க வைக்கும் சொக்க வைக்கும் ஜுவலரி அப்படின்னு பாடுவாங்களோ.
1: அப்புறம்
0: சார் மறுபடியும் பண்ணுங்க, மறுபடியும் பண்ணுங்க, ஏன் மறுபடியும் பண்ணுங்க. சொக்கத்தங்கம் சொக்கத்தங்கம் ஜுவலரி, சொக்க வைக்கும் சொக்க வைக்கும் ஜுவலரி. 10 பைசா செலவு இல்லாம நமக்கு ஒரு மாமி கெட்டா வா டி என் கரீனா சோப்ரா.
1: சொல்லுங்க.
2: நன்றி
3: சார், நீங்க கால் பண்ணதுக்கும் டயலாக் டெலிவரி பண்ணதுக்கும்.
0: அதாவது இந்த புரோகிராம் பண்ணதான் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் மூளை கிடைக்கும்.
3: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா சார்,
0: நன்றி
3: சார். தொடர்ந்து கால் பண்ணுங்க. ஷோட எண்டுக்கும் வந்தாச்சு, அடுத்து ஜார்ஜும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அலையோடு விளையாடுக்காக.
0: ஓகே சார், ஓகே,
3: தொடர்ந்து கேளுங்க சார். நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
0: நன்றி சார், நன்றி மேடம்.
1: தேங்க்யூ தேங்க்யூ தங்க பாண்டியன்.
3: அர்ச்சனா, அதாவது லிசனர்ஸ் எல்லாருமே பக்காவா நம்ம என்னென்ன பண்றோம், நம்ம புதுவைக்கு யார் போறாங்க, அலையோடு விளையாடுக்கு யார் போறாங்க, இன்னைக்கு யார் டியூட்டி அப்படின்ட்டு பக்காவா ஒரு பிளான் போட்டு
1: வச்சிருக்காங்க.
3: எஸ், சோ இதெல்லாம் கேட்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. டெய்லி டெய்லி நம்மளோட ஆர்ஜிஎஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்றது சூப்பரா இருக்கு. சோ நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் எங்க இருந்து?
4: ஹலோ, வணக்கம் சார்.
3: வணக்கம்.
4: வணக்கம் மேம். வணக்கம் சார், இருவரும் சூப்பரா ப்ரோக்ராம் பண்றீங்க.
1: யார் பேசுறீங்க?
4: ஜெயா மேம், பாண்டிலிருந்து.
1: ஜெயா எப்படி இருக்கீங்க?
4: நலமாத்திரம் மேம், நீங்க இருவரும் நலமாத்திரீங்களா?
1: ரொம்ப சுபமா இருக்கும். ஜெயா, நீங்க டயலாக் டெலிவர் பண்ண ரெடியா இருக்கீங்களா?
4: ரெடியா இருக்கேன் மேம்.
1: என்ன டயலாக் ஃபர்ஸ்ட் சொல்ல போறீங்க?
4: அதான் உங்க ஃபர்ஸ்ட் டயலாக் தான்.
3: அதே அந்த ஃபர்ஸ்ட் டயலாக் தான். ஓகேவா, பிரியங்கா சோப்ரா தான். ரெடியா?
4: ஆமா சார்.
3: ஓகே, கட், கேமரா ரோலிங்.
4: நீங்க கொடுக்கற 5000 ரூபாய்க்கு கரீமா கபூரும் பிரியங்கா சோப்ரா வந்து சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கணும் சொக்க வைக்கணும் ஜுவல்லரி என்ன ஆடுவாங்களோ. மாஸ்டர் ஒண்ணு தர சொல்லுங்க. சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கணும் சொக்க வைக்கணும் ஜுவல்லரி. சூப்பர் மாஸ்டர், 10 காசு செலவு இல்லாம நம்மளுக்கு ஒரு மாடல் நீங்க கேட்டாங்க. வாடி கரீனா சோப்ரா,
3: அதான் அந்த ஃபைனல் தான். எல்லாரும் டயலாக முடிக்க போறோம்ன்ற சந்தோஷம். நன்றி மேம் கால்
1: பண்ணதுக்கு.
3: 5 நிமிஷம் கூட இருக்கு, அடுத்து யார் வருவாங்க நானும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்குள்ள வந்துட்டாங்க. வணக்கம், யார் எங்க இருந்து? உங்க குரல் கேக்குறதுக்கு முன்னாடி ஒரு குயில் சத்தம் மட்டும் என் காதுல கேக்குது. வணக்கம், யார் எங்க இருந்து? வணக்கம் சார், பேசலாம். நீங்க பேசுது கேக்குது, கேக்குது கேக்குது, பேசலாம். சரியா கேக்கலையா? சரி, ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க டயலாக் மட்டும் டெலிவரி பண்ணுங்க. சொல்லுங்க
1: சார். நீங்க ரேடியோ விட்டு தள்ளி வந்து பேசுங்க, இல்ல வால்யூம் குறைச்சுக்குங்க.
3: இப்பதான் வால்யூம் குறைக்க போயிருக்காங்க அர்ச்சனா. ஹலோ, குறைச்சிட்டீங்களா? எஸ், இணைப்புல வந்து சின்ன பிரச்சனை இருக்கு
1: நினைக்கிறேன்.
3: சொக்க வைக்கும் ஜுவல்லரி அப்படின்னு சந்தானம் சார் மாதிரி.

0: ஒவ்வொருத்தரும் வேலூர்ல இருந்து வந்தவங்களா இருக்கட்டும், கள்ளக்குறிச்சில இருந்து வந்தவங்களா இருக்கட்டும், எல்லாருமே அவங்கவுங்க ஊருக்கு மாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டயலாக்ல அவங்களோட வெர்ஷன்ல ரொம்பவே சூப்பரா டெலிவரி பண்ணாங்க. சோ டெய்லியும் வந்து நம்ம கட் கேமரா ரோலிங்க்கு நிறைய நேர்கள் வந்து இந்த மாதிரி காத்துட்டு இருப்பாங்க. இன்னும் வீட்டுல ஃபன் பண்ணிட்டும் நம்ம பண்றதெல்லாம் கேட்டு ரசிச்சுட்டும் இருப்பாங்க. அவங்களோட வேலைகள் இருந்தாலும் கால் பண்ண கொஞ்சம் தயங்கினாலும் சோ இந்த டயலாக் எல்லாம் கேட்டு அவங்க அந்த ஃபன் மோடுக்கே போயிருப்பாங்க. சோ அவங்க இன்னைக்கு கண்டிப்பா ஷோ கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பாங்க நானும் நினைக்கிறேன். ரச்சனா நீங்க?
1: எஸ் கண்டிப்பா, நானும் அப்படியே நம்புறேன். சோ எனிவே நம்ம ஷோ வரை வெயிட் பண்ணிக்கலாமா?
0: எஸ், ஷோவோட எண்ட் டைமுக்கு வந்தாச்சு. இது கட் கேமரா ரோலிங்கோட க்ளோஸ் அப் வந்தாச்சு. சோ அடுத்ததா அலையோடு விளையாட நிகழ்ச்சிக்காக ஆர்ஜே ஜார்ஜ் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எந்த பீச்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல ரச்சனா.
1: எஸ், நம்ம அஞ்சு மணிக்கு அவட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
0: எஸ், ஸ்டே டியூன்ட். இது எஃப்எம் ரெயின்போ 102.8 என்று உங்கள் மனதோடு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பேச போறாரு. அவர் பேசுறதுக்கு முன்னால ஒரு சூப்பர் ஹிட் சாங் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம் வாங்க.

0: அலையோடு விளையாடு கேட்டுட்டு இருக்கீங்க FM ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில நம்ம ஆர்ஜி ஜார்ஜ் பேச போறார். பேசலாமா? ஹாய் ஜார்ஜ்.
1: FM ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். சூப்பரான இன்னிங் டைம்ல ஜென்னு கரல் காத்தோடு நம்ம அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில ஜார்ஜ் நம்ம கிட்ட முதல்ல பேசிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் இருக்கேன். வாங்க டைரக்டா ஷோக்குள்ள போலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: மகேஸ்வரி.
1: மகேஸ்வரி.
2: நீங்க
1: என்ன படம்
2: வாட்ச் கண்டுபிடிப்பார்
1: ஒரு சாதுவான அப்பா தன்னோட பையனுக்காக பையன் ஒரு சம்பவம் பண்ணிட்டு வரும். அவன் பையனை காப்பாத்துறதுக்கு நடு ராத்திரில காட்டுல காட்டுக்கு உள்ள விட்டு போயிடுவாரு. இப்படிதான் படம் ஓப்பனிங் ஆரம்பிக்கும். இதான் வசதி என்ன கெஸ் பண்ண முடியுதா? அந்த சாதுவான அப்பாவுக்கு ஊரே நடுத்து வச்ச பிளாஷ் பேக் ஒன்று பின்னாடி வரும். ரெண்டாவது தலைகிறீங்க வாங்க. நாம வந்து கொஞ்சம் இன்னொரு கேம் ஒண்ணு போலாம். இப்ப என்னன்னா, நான் வந்து ஒரு கூலியோட மூணாவது அஜித் திருஷா கரெக்ட். ஏஎன்

திரும்ப என்ன தங்க பயன்படுத்த

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனி

எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: 5:20 15 நொடிகள் ஆகுது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடு கேட்டுட்டு நம்ம ஆர்ஜே ஜார்ஜ் பேசிட்டு இருக்காரு. ஜார்ஜ் கூட நம்ம யாரெல்லாம் பேச வெயிட் பண்றாங்க கேக்கலாமா? ஜார்ஜ்
1: என்ன ஒன் டூ த்ரீ ஒன்னு ரெண்டு மூணு. இப்ப வந்து நீ ஒன் சொன்னா ஒருத்த வந்து தமிழ்ல ரெண்டு சொல்லணும், தமிழ்ல ரெண்டு சொன்னா இங்கிலீஷ்ல த்ரீ, இன்னொருத்த தமிழ்ல நாலு, மறுபடியும் ஒண்ணு ஒன் பை ஒன்னா மாறிட்டே வரும். லாஸ்டா யாரு ஸ்டாண்ட் பண்ண, ரெண்டு பேர் ஸ்டாண்ட் பண்றாங்களோ அவங்கதான் கேமோட வின்னர். ஆரம்பிக்கலாமா? அப்படியே முதல்ல உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. கரெக்ட் தனிப்பா. நம்பர் ஒன்,
2: நம்பர் ஒன்
1: வரலையா?
2: நம்பர் டூ
1: ரெண்டுடா. ஓகே ஓகே, ரெண்டு ஒன் சொன்னா
3: முடிச்சிருக்கு.
1: அடுத்த யாரு?
2: ஒருத்தி
1: முடிஞ்சு பத்தி அனுப்பி பண்றீங்க

பாடுங்க

0: வாரணம் 1000 படத்துல இருந்து ஒரு சூப்பர் சாங் கேட்டு முடிச்சிருக்கீங்க. அலையோடு விளையாட கேட்டிருக்கீங்க. நம்ம ஆர்ஜே ஜார்ஜ் பேசிட்டு இருக்காரு, அங்க பேசலாம். ஜார்ஜ்,
1: சாப்பிட முடிக்கிறீங்களா?
2: நீங்க சாப்பிட முடிக்க முடிக்க

0: ஏதோ ஒரு புக்ல வந்து பாக்காரத்தால தடுமாறிட்டாங்க. நான்
1: ஒரு இன்ட்ரோவர்ட்.

0: போர்ட்ல எஸ் கூட போக மாட்டீங்களா? ஓகே அப்ப இந்த கேம் நல்லபடியா
1: பண்ணுங்க. சன்ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும், டான்ஸ் ஆரானா ரொம்ப பிடிக்கும்,
0: தேர்ட் பிடிக்கும், சன்ரைஸ் பிடிக்கும், டான்ஸ் பிடிக்கும், தேர்ட் பிடிக்கும். பிடிக்காதா உங்களுக்கு? என்ன காரணம் இதை பிடிக்காதுன்ட்டு என்ன கேள்வி கேட்டுருக்கேன். பாட்டு எல்லாம் பிடிக்காது. ஓகேங்க, சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் ஒரு கேம் என்னன்னா, நான் ஒரு பாட்டை வந்து வைக்க போறேன், கைண்ட் ஆஃப் ரீடிங் அந்த அதை வச்சு நீங்க அதை என்ன பாட்டுன்னு ஐடென்டிஃபை பண்ணி முடிஞ்ச ரெண்டு லைன் பாட போறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் லைன் ரசாம பத்திக்கவா, உதட்டோரோ திச்சிக்கவா, எதுக்காக ஒத்தையில மோனிக்கா பாடலாம் பார்த்தீங்களா, படிக்க போறீங்களா? எப்ப ஒன்று ஆரம்பிச்சாங்க
2: செகண்ட்ல. 4 செகண்ட்ல
1: ரெட், ப்ளூ, பிளாக், கிரீன்.
2: 3 செகண்ட்ல

என்று வந்தல் மனதோடு

0: தினமும் மாலை 6:20 முதல் 8:00 வரை
1: மனம் விரும்புதே.

12:52 ஆகுது. ஃபம் ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாட கிட்டிருக்கீங்க. நம்ம ஆர்ஜே ஜார்ஜ் பேசிட்டு இருக்காரு, பேசலாம் வாங்க ஜார்ஜ்.

0: கலையோடு விளையாடு நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டிருக்கீங்க. நம்ம ஆர்ஜே ஜார்ஜ் அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்காரு. அவர் கூட யாரெல்லாம் பேச வெயிட் பண்றாங்க கேக்கலாமா ஜார்ஜ்?
1: கேக்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம பேச ரெண்டு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் பிரசாந்தி.
1: பிரசாந்தி,
2: பிரசாந்தி,
1: பிரசாந்தி நீ கேள்விப்பட்டிருக்க, பிரசாந்தி கூட அவங்க கேள்விப்படுறேன். வாங்க நீங்க பேர் சொல்லுங்க.
2: என்ன

நன்றி.

0: விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் கேட்கலாம்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிரிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் தேசபக்தி பாடல் இன்று வரை நாட்டின் அடையாளத்தை தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சுயசார்பை நோக்கிய இந்தியாவின் பயணத்தில் துணிச்சலான இளம் தலைமுறைக்கு அதிக தேவை இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக

0: மேம்படும் பாதையில் இந்தியா வலுவான முறையில் பயணித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆடி அமாவாசை திருநாளை ஒட்டி புதுச்சேரி கடற்கரையில் இன்று நடைபெற்ற தீர்த்தவாரியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இனி விரிவான செய்திகள். விடுதலை போராட்ட காலத்தில் மக்களின் விடுதலை உணர்வை தூண்டிய வந்தே மாதரம் தேசபக்தி பாடல் இன்று வரை நாட்டின் அடையாளத்தை தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசபக்தி பாடலின் 150 ஆண்டை குறிக்கும் வகையில் மத்திய கலாச்சார அமைச்சகம் சார்பில் இன்று புதுடில்லியில் நடைபெற்ற ஹர்கர் திரங்கா பைக் பேரணியில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்நிகழ்ச்சியின் போது திரு கிரண் ரிஜிஜு, டாக்டர் ஜிதேந்திர சிங், திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், திரு கிஷன் ரெட்டி, திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் உடனிருந்தனர். நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: வந்தே மாதரம் என்ற சொற்களின் உணர்வை உயர்த்தி பிடிப்பதில் சாவர்கர், நேதாஜி, திருப்பூர் குமரன் போன்ற விடுதலை போராட்ட வீரர்கள் காட்டிய துணிச்சல் எப்போதும் நினைவில் கொள்ளத்தக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் கூறினார். ஹர்கர் திரங்கா இயக்கம் குறித்து அவர் பேசுகையில், வீடுதோறும் மூவர்ண கொடி ஏற்றுவதற்கான இந்த இயக்கம் தற்போது மக்கள் இயக்கமாகவே மேம்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். நாட்டு மக்கள் அனைவரும் மிகுந்த பெருமையுடன் இதில் பங்கேற்று ஒற்றுமை மற்றும் சேவை உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடில்லியில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை நூலை வெளியிட்டார். குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னரும் ஒரே நாடு ஒரே தேர்தல் உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகளில் தொடர்ந்து பங்காற்றி வருபவர் திரு ராம்நாத் கோவிந்த் என்றும், இளைஞர்கள் இத்தகைய தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பயின்று விக்சித் பாரத் இலக்கை எட்டுவதில் வலுவாக பங்களிக்க வேண்டுமென்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். சுயசார்பை நோக்கிய இந்தியாவின் பயணத்தை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல தடைகளைக் கண்டு அஞ்சாத துணிச்சலான இளம் தலைமுறைக்கு அதிக தேவை இருப்பதாக அவர் தெரிவித்தார். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இந்நிகழ்ச்சியில் பேசுகையில், அரசியல் என்பது தேச சேவைக்கான கருவியே தவிர அதிகாரத்தை எட்டுவதற்கான வழி மட்டுமே அல்ல என்றார். இந்தியாவின் சூழலியல் மரபுகளில் ஒருங்கிணைந்த பகுதியாகவே யானைகள் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக யானைகள் தினமான இன்று சமூக ஊடகத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உலகின் 60% ஆசிய யானைகள் இந்தியாவில் இருப்பதையும், நாட்டில் 33 சரணாலயங்கள் மூலம் யானைகளுக்கு வாழ்விடம் அளிக்கப்படுவதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். யானைகள் இனத்தை நீண்டகால அடிப்படையில் பாதுகாக்கும் முயற்சிகளில் வனத்துறை ஊழியர்கள், விஞ்ஞானிகள், கால்நடை மருத்துவர்கள் மற்றும் உள்ளூர் சமூகத்தினர் ஆற்றி வரும் பங்களிப்பு பாராட்டத்தக்கது என்று பிரதமர் மேலும் கூறியுள்ளார். தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் தொழிலக செயல்பாடுகளில் ஈடுபடுவதை அனுமதிக்கும் வகையிலான திருத்த மசோதா நேற்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இன்று மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. மாநிலங்களவை முதலாவது ஒத்திவைப்பிற்கு பின்னர் பிற்பகல் 2 மணிக்கு மீண்டும் கூடிய போது மத்திய கூட்டுறவுத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகோல் இம்மசோதாவை அவையில் கொண்டு வந்தார். இம்மசோதா நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து கேரளா என்ற பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான மசோதா மாநிலங்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மக்களவையில் சுரங்கம் மற்றும் கனிமங்கள் துறையை முதலீட்டாளர்களுக்கு உகந்த துறையாக மேம்படுத்தும் வகையிலான ஒழுங்குமுறை மசோதா இன்றும் நிறைவேற்றப்பட்டது. நிலக்கரி மற்றும் கனிமங்கள் துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி இம்மசோதாவை அவையில் கொண்டு வந்தார். முன்னதாக 2வது ஒத்திவைப்பிற்கு பின்னர் பிற்பகல் 3 மணிக்கு மக்களவை மீண்டும் கூடிய போது வெளிநாட்டு நன்கொடை முறைப்படுத்துவதற்கான திருத்த மசோதாவை கூட்டு நாடாளுமன்ற குழுவின் பரிசீலனைக்கு அனுப்ப அவையில் தீர்மானிக்கப்பட்டது. மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் இத்தீர்மானத்தை அவையில் கொண்டு வந்து பேசுகையில், கூட்டு நாடாளுமன்ற குழுவில் 21 மக்களவை உறுப்பினர்களும் 10 மாநிலங்களவை உறுப்பினர்களும் இடம்பெறுவார்கள் என தெரிவித்தார். கமிட்டியின் அறிக்கை குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் வார கடைசி நாளில் அவையில் தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். சுரங்கம் மற்றும் கனிமங்கள் துறைக்கான ஒழுங்குமுறை மசோதா நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து மக்களவை நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக மாணவர் போராட்டம் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவையில் அலுவல்கள் 2 முறையும் மாநிலங்களவையில் 1 முறையும் ஒத்திவைக்கப்பட்டன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIR News_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ

0: புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும் @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. இந்தியாவின் 4 டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மேம்படும் பாதையில் வலுவான முறையில் பயணித்து வருவதாக மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் பாரத் வியாபார் மகோத்சவத்தில் அவர் உரையாற்றினார். இந்தியாவில் தயாரிப்போம், உலகிற்காக தயாரிப்போம் என்பதை கொண்டாடும் வகையில் அகில இந்திய வர்த்தகர் கூட்டமைப்பும் வர்த்தக வளர்ச்சிக்கான இந்திய அமைப்பும் இணைந்து இந்த 4 நாள் வியாபார திருவிழாவிற்கு ஏற்பாடு செய்துள்ளன. விழாவில் அமைச்சரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: பாதுகாப்பு, விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவின் திறன்களை உலகிற்கு வெளிப்படுத்துவதே வியாபார திருவிழாவின் நோக்கம் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். சுயசார்பை நோக்கிய இந்தியாவின் பயணத்தை துரிதப்படுத்தவே அரசு கடந்த 4 ஆண்டுகளில் 38 நாடுகளுடன் வரியில்லா வர்த்தக ஒப்பந்தங்களை இறுதி செய்திருப்பதாக அவர் கூறினார். இந்த ஒப்பந்தங்களை தொழில் வர்த்தகத்துறையினர் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தொழில் வர்த்தகத்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கேட்டுக் கொண்டார். வர்த்தகம், தொழில்நுட்பம் ஆகிய இரண்டும் தான் இந்தியாவின் வளர்ச்சியை உந்திச் செல்லும் இரட்டை என்ஜின்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
1: கைத்தறி துறையில் சந்தை தேவைகளுக்கு ஏற்ற வடிவமைப்பு, நீடித்த உற்பத்தி முறைகள் மற்றும் இதர புதுமைகளை புகுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரண்ராஜ் சிங் வலியுறுத்தியுள்ளார். இதனால் கைத்தறித்துறைக்கு புத்துயிர் அளிக்கவும் நெசவாளர்கள் மற்றும் கைவினைக் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கவும் ஏதுவாகும் என்று அவர் இன்று புதுடெல்லியில் இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கழகங்களுக்கு இடையிலான 1வது வருடாந்திர மாநாட்டில் பேசுகையில் கூறினார். விடுதலை போராட்ட காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களின் சின்னமாகவே திகழ்ந்த கைத்தறி தற்போது மக்களின் பொருளாதார அதிகார மேம்பாட்டிற்கான கருவியாக மேம்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கைத்தறி தொழில்நுட்பம் பயிலும் மாணவர்கள் வேலை தேடுபவர்களாக அன்றி மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கும் தொழில் முனைவோராக மேம்பட வேண்டும் என்றும், கைத்தறி துணி ரகங்களை புவிசார் குறியீடு பெற்ற உயர் மதிப்பு உற்பத்தி பொருளாக மாற்ற வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். கைத்தறி தொழில்நுட்ப கழகங்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றும் இந்நிகழ்ச்சியின் போது இறுதி செய்யப்பட்டது. இன்று ஆடி அமாவாசை திருநாளை ஒட்டி புதுச்சேரி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள பல்வேறு திருக்கோயில் உற்சவர்களுக்கு புதுச்சேரி கடற்கரையில் தீர்த்தவாரி நடைபெற்றது. ஏராளமான பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கடற்கரையிலும் திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றங்கரையிலும் ஏராளமானோர் தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 18ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தமிழக கடலோரப் பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கடலூர் மாவட்டம் ஏ மரூரில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் தேசபக்தி பாடல் இன்று வரை நாட்டின் அடையாளத்தை தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சுயசார்பை நோக்கிய இந்தியாவின் பயணத்தில் துணிச்சலான இளம் தலைமுறைக்கு அதிக தேவை இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மேம்படும் பாதையில் இந்தியா வலுவான முறையில் பயணித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆடி அமாவாசை திருநாளை ஒட்டி புதுச்சேரி கடற்கரையில் இன்று நடைபெற்ற தீர்த்த வாரியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: நீங்க பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டுளிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோவில் தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம்.

0: அஞ்சு ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 24 ஆண்டுக்கு மகனம் தேவர் உதவியாக ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ளம் எடுத்து போய் அறுவடை பண்ண முடியாம
1: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
2: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
1: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1447 அழைக்கவும்.
3: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.

0: 101.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:22:23. எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரில் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜெனா. எஸ், எல்லாருக்கும் எஃப்எம்ல பாட்டு கேட்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். சோ அதுக்காக உங்களுக்கான விருப்ப பாடலாம் கேட்டு என்ஜாய் பண்ணணும்னா எஃப்எம் ரெயின்போ 102.8 இருக்கு. எஸ் நிகழ்ச்சியில முதலாவதாக விருப்ப பாடல் கேட்டு வந்திருக்கும் நேயர், வணக்கம். யார், எங்கிருந்து?
2: மாலை, வணக்கம்.
1: நல்லமா இருக்கீங்களா சார்?
2: நல்லமா இருக்கு சார்.
1: ஓகே, என்ன படத்துல இருந்து பாடல் வேணும் சார்?
2: எம் அபுசாலி தாண்டவ மூர்த்திக்கு போ சார்.
1: ஓகே, உங்களுக்கான விருப்ப பாடல் என்ன படத்துல இருந்து?
2: படம் கவிதை பாடும் மாலைகள்.
1: ஓகே,
2: பாடல் கண்ணே என் கண்மணி, அந்த பாடல் வருகிறது சார்.
1: ஓகே, உங்களுக்கான பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க சார். நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
2: மிக்க நன்றிங்க சார்.

0: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 6:28:32 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. மனம் பெறுவது நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார், எங்கிருந்து?
1: வணக்கம் சார், சிதம்பரம் ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
0: கண்ணன் சார், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறேன் சார், உங்களை மாதிரி ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கிறேன்.
0: சந்தோஷமா இருக்கீங்களா? சோ நீங்க பேசும் போதே எனக்கும் சந்தோஷம் அப்படியே கிடைச்சிட்டே இருக்கு.
1: ஏன்னா நாம பிறர் குடுக்கறத சந்தோஷம் தான் குடுக்கணும் சார் எப்பயுமே.
0: கண்டிப்பா சார், சூப்பரா சொன்னீங்க. என்ன படத்துல இருந்து பாடல் வேணும் சார்?
1: படம் வந்து பிரியாங்க, பாடல் வந்து என்னுயிர் நீதானே அந்த பாடல்.
0: ஓகே, ஏன் இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: அது என்னுயிர குடுத்துறோம்ல அதனாலலாம்.
0: ஆஹா, அப்படியே வார்த்தையிலே விளையாடுறீங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார்.
1: உங்களோட உயிரை நம்ம கொண்டு வர இல்லைங்க.
0: எஸ் சார், கண்டிப்பா.
1: அதனாலதாங்க.
0: சரிங்க சார், உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.
1: நன்றிங்க.

0: நேரம் 6:34 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு இருக்கீங்க. மனம் வரும் நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து?
1: எங்கள் பாசமும் நேசமும் மிக்க நண்பருக்கு பொன் மாலை வணக்கம்.
0: பொன் மாலை வணக்கம்.
1: கலையரசு நல்லாப்பாளையம்.
0: ஆஹா, உங்க குரல் அப்படியே எக்கோ அடிச்சுட்டே இருக்கு பின்னாடி எஃப்எம் போறதுனால, ரொம்பவே சூப்பரா இருக்கு கேட்கும் போது.
1: உங்களுக்கான
0: பாடல் எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணலாம் சார். நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
1: இது வெள்ளியா எந்த வெள்ளியும் வானொலியில இது வெள்ளி கேட்காத ஒரு பாடல்.
0: ஓகே ஓகே சார், நன்றி சார்.
1: தங்களுக்கு நன்றி.
0: நன்றி சார்.
1: நன்றி சார்.

0: பேசலாமே.
1: எஸ் சார், கண்டிப்பா. வேலூர் எப்படி இருக்கு? வேலூர்,
0: வேலூர்ல பயங்கரமா மழை வர மாதிரி இருக்கானே? மழை வரல சார்.
1: ஓகே, மழை வர்றாம இருக்கட்டும், பரவாயில்ல. நமக்கு இப்ப பாட்டு வரும், என்ன படத்துல பாட்டு வேணும் சார்?
0: எஸ் உனக்கும் சாரி, ஜே ஜே இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து ஹரிஹரன் சார் உடைய சூப்பரான வாய்ஸ்ல உன்னை நான் கண்டவுடன் அந்த பாட்டினுடைய இசையும் வரிகளும் காட்சி அமைப்பும் ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த பாட்டில் அப்படியே ஒலிக்க விடுறீங்களா?
1: கண்டிப்பா, உங்களுக்கான பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
0: தேங்க்யூ சார். பை பை பை.

0: நேரம் 6:40 ஆயிட்டு இருக்கு. என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க மனம் விருந்த நிகழ்ச்சியை. உங்களுக்கு விருப்பமான பாடல்லாம் அப்படியே ஒவ்வொரு நேரம் கால் பண்ணி உங்க பேரை சொல்லி ஊர் பேரை சொல்லி கேட்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அந்த வரிசையில அடுத்தா வரக்கூடிய நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். இருக்கீங்க சார்?
0: சூப்பரா இருக்கேன். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் வந்திருந்தீங்க, அடுத்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. எஸ்
1: ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு லைன் கிடைச்சதுல. எப்படி இருக்கு நம்ம பாண்டியில கிளைமேட் எல்லாம் இன்னைக்கு?
0: கிளைமேட் எல்லாம் ரொம்பவே சில்லுன்னு இருக்கு. அதாவது நைட் டைம்ல வந்து யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாம மழை எல்லாம் அப்படியே பெஞ்சிட்டு காலையில ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்கு வைப்.
1: அப்படி இருந்தாவே போதும் சார், சூப்பரா இருக்கும் எல்லாருக்குமே.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: நேர்களே, ராம் தங்கனகை மாளிகையின் சுழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.

0: நேரம் 6:47 42 ஆயிட்டு இருக்கு. மனம் விரும்புத நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க ஆர்ஜே ஜனா கூட. நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து? நலமா இருக்கேன் சார். நீங்க நலமா இருக்கீங்களா? நீங்க நலமா இருக்கீங்களா சார்?
1: நலமா இருக்கேன் சார்.
0: ஓகே, என்ன படத்துல இருந்து பாடல் வேணும் சார்?
1: வெற்றி
0: விழா. ஓகே, நன்றி சார். உங்களுக்கான பாட்டு இதோ FM Rainbow கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றி சார்.

0: கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்ல ரெண்டு ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நேர்களே, நாளை காலை 8:55 கேட்கலாம் சைபாலின் என்று ஒரு தகவல். நேர்களே, மனம் விரும்புத நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க FM ரெயின்போ 102.8. உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்களும் FM ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணணும், கால் பண்ணுங்க FM ரெயின்போக்கு 2271760 மற்றும் ஒரு எண் 2271770 என்ற எண்ணங்கள்ல.

0: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
5: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
6: உங்கள் FM ரெயின்போவில்
5: தினமும் காலை 9:02
6: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
5: FM ரெயின்போக்கு
7: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
1: இனி தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
8: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. விடுதலை போராட்ட காலத்தில் மக்களின் விடுதலை உணர்வை தூண்டிய வந்தே மாதரம் தேசபக்தி பாடல் இன்று வரை நாட்டின் அடையாளத்தை தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசபக்தி பாடலின் 150வது ஆண்டை குறிக்கும் வகையில் மத்திய கலாச்சார அமைச்சகம் சார்பில் இன்று புதுடில்லியில் நடைபெற்ற ஹர்கர் தெரங்கா பைக் பேரணியில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடில்லியில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை நூலை வெளியிட்டார். இளைஞர்கள் தேசத் தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பயின்று விக்சித் பாரத் இலக்கை எட்டுவதில் வலுவாக பங்களிக்க வேண்டுமென பிரதமர் கேட்டுக்கொண்டார். அரசு முதலீடுகள் தனியார் முதலீடுகளை அதிகரிப்பதற்கான ஊக்கமாக அமைய வேண்டுமே தவிர தனியார் முதலீடுகளுக்கு மாற்றானதாக அல்ல என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தனியார் முதலீடுகளை அதிகரிப்பதில் புதிய வளர்ச்சி வங்கியின் பங்கு குறித்து ஜெய்ப்பூரில் இன்று நடைபெற்ற கருத்தரங்கில் அவர் உரையாற்றினார். இந்தியாவின் $4 trillion பொருளாதாரம் $30 trillion பொருளாதாரமாக மேம்படும் பாதையில் வலுவான முறையில் பயணித்து வருவதாக மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு

0: பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுடில்லியில் பாரத் வியாபார் மகோத்சவத்தில் அவர் உரையாற்றினார். இன்று ஆடி அமாவாசை திருநாளையொட்டி புதுச்சேரி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள பல்வேறு திருக்கோவில் உற்சவர்களுக்கு புதுச்சேரி கடற்கரையில் தீர்த்தவாரி நடைபெற்றது. கடற்கரையிலும் திருக்காஞ்சி சங்கராபுரணி ஆற்றங்கரையிலும் ஏராளமானோர் தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். ஏனாமில் மிஷன் சக்தி இயக்கமும் மகளிர் மேம்பாட்டுத்துறையும் இணைந்து தரியல் தீப்பா அங்கன்வாடி மையத்தில் இன்று ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் உடல்நலம், ஊட்டச்சத்து மற்றும் ஒட்டுமொத்த நலவாழ்வு குறித்து பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:30 எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க மனம் விரும்புவது நிகழ்ச்சியில. சோ உங்களுக்காக அடுத்ததான் ஒரு பாடல் வருது, டியூட் திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நேரம் 7:07 மூன்று நொடிகள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சிய. வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், யார் இங்க இருந்து?
1: வணக்கம் சார், நான் வரையூர்ல இருந்து கங்காதரம் பேசுறேன்.
0: கங்காதரம் சார், நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும். என்ன படத்துல பாட்டு வேணும் சார்?
1: ஏழையின் சிரிப்பில் என்ற திரைப்படத்துல இருந்து கரு கரு கருப்பாயி அப்படின்ற.
0: ஆஹா, பாட்டு கேட்டா பாடியே காமிக்கிறாரு கங்காதரம் சார். சூப்பர் சார்,
1: நன்றி சார்.
0: நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
2: கரு கரு கருப்பாயி நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி தொட தொட

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல், நாளை காலை 8:55

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. விண்வெளி தொழில்நுட்பத்துறையில் இதுவரை 440 புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தேசிய செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் முதற்கட்டமாக 60,253 பேர் பதிவு செய்திருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணத்தில் வாகனம் ஆற்றில் கவிழ்ந்ததில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 15 பேர் உயிரிழந்தனர். காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா இன்று மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இதனை தாக்கல் செய்து பேசிய கூட்டுறவுத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகோல், தொழில்துறையில் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் ஈடுபடுவதற்கு இந்த மசோதா வழிவகை செய்கிறது என்று தெரிவித்தார். எந்த ஒரு கூட்டுறவு சங்கம் அல்லது கூட்டுறவு மேம்பாட்டில் ஈடுபடும் அமைப்புகளுக்கு இந்த கூட்டுறவு கழகத்தின் மூலம் கடன் உதவி மற்றும் மானியம் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இம்மசோதா நிறைவேற்றப்படுவதன் மூலம்

0: விவசாயிகளுக்கு பொருளாதார ரீதியிலான அதிகாரம் வலுப்பெறும் என்றும் திரு முரளிதர் மோகோல் தெரிவித்தார். இம்மசோதா மீதான விவாதத்தில் பேசிய பிஜேபி உறுப்பினர் டாக்டர் ராம்ராவ், மத்திய அரசு கூட்டுறவுத்துறையை மேம்படுத்துவதற்கு எடுத்து வரும் முயற்சிகளை பாராட்டினார். இம்மசோதாவிற்கு பெரும்பாலான உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்தனர். ஐக்கிய ஜனதாதளம், YSR காங்கிரஸ், தெலுங்கு தேசம் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. திமுக, அஇஅதிமுக, தேமுதிக கட்சிகளின் உறுப்பினர்களும் விவாதத்தில் பங்கேற்று பேசினர். விண்வெளி தொழில்நுட்பத் துறையில் இதுவரை 440 புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில், இதற்கான அரசு அங்கீகாரத்தை வழங்கும் இன்ஸ்பேஸ் அமைப்பு 52 நிறுவனங்களுக்கு 113 அனுமதிகளை வழங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார். இதில் 18 அரசு சாரா நிறுவனங்களும் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையை தாராளமயமாக்கும் முயற்சிகளை மத்திய அரசு முன்னெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். செயற்கைக்கோள் தயாரிப்பில் புத்தாக்க நிறுவனங்களை ஊக்குவித்தல், செயற்கைக்கோளை ஏவுவதற்கான சேவைகள் உள்ளிட்டவைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இஸ்ரோவின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புத்தாக்க நிறுவனங்கள் விண்வெளி தொழில்நுட்ப முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தேசிய செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் முதற்கட்டமாக 60,253 பேர் பதிவு செய்திருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில், 46,020 பேர் முதற்கட்டத்தில் 2 பயிற்சிகளையும், 552 பேர் 4 பயிற்சிகளையும் முடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த 4 பயிற்சிகளும் 33 மணி நேரம் அளிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இரண்டாவது கட்ட செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு இயக்கத்தை தனியார் துறையுடன் இணைந்து மேற்கொள்வதற்கு முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். டாக்டர் அம்பேத்கர் கலப்பு திருமண நிதியுதவி திட்டத்தின் கீழ் 457 பயனாளிகளுக்கு 10,66,00,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமயமாக்கல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அட்டாவலே தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் அவர் இன்று அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில், 2023-24 ஆண்டில் 68 பேரும், 24-25 நிதியாண்டில் 11 பேரும், 2025-26 ஆண்டில் 378 பேருக்கும் இந்த நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் மூலம் இந்த நிதியுதவி வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு ராம்தாஸ் அட்டாவலே கூறியுள்ளார். ரயில்வேக்கான மேம்படுத்தப்பட்ட 4வது கவச் தானியங்கி பாதுகாப்பு கட்டமைப்பை வடகிழக்கு ரயில்வேயின் இசத் நகர் கோட்டத்தில் அமைப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. 295 கோடி ரூபாய் செலவில் 660 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த தானியங்கி பாதுகாப்பு கட்டமைப்பு அமைக்கப்படும். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கவச் பாதுகாப்பு கட்டமைப்பின் மூலம் ரயில்வே சிக்னல்கள் தானாகவே இயக்கப்படும். எதிரே வரும் ரயில் எந்த தடத்தில் வருகிறது என்பதை துல்லியமாக கண்காணிப்பதற்கும் இந்த கட்டமைப்பு உதவிடும். பாதுகாப்பு காரணங்களுக்காக ரயில்களை தானாகவே நிறுத்துவதற்கும் கவச் கட்டமைப்பில் வகை செய்யப்பட்டுள்ளது. மோசமான வானிலை, குறிப்பாக கடும் மேகமூட்டம் நிலவும் சூழ்நிலைகளில் பாதுகாப்பாக ரயிலை இயக்குவதற்கும் இது பயன்படுகிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: घर घर तिरंगा हर घर तिरंगा
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: அரசின் திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் குறித்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை ஊடகங்கள் மற்றும் மூலம் பரப்பப்படுவதை தடுப்பதற்கு பத்திரிகை தகவல் அலுவலகம் உண்மை கண்டறியும் பிரிவை அமைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் இன்று அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில், உண்மை கண்டறியும் பிரிவில் உள்ள அலுவலர்கள் அரசின் பல்வேறு துறைகள், அமைச்சகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் மத்திய அரசு சார்ந்த அமைப்புகளின் செயல்பாடுகள் குறித்த உண்மையான தகவல்களை இணையதளங்கள் வாயிலாக பொதுமக்களுக்கு தெரிவித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாகும் செய்தி அறிக்கைகள், நிகழ்ச்சிகள் மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் சரியான தகவல்களை மக்களுக்கு அளித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். உண்மைக்கு புறம்பாக பரப்பப்படும் தகவல்களுக்கு மாற்றாக சரியான தகவல்களை மக்களுக்கு அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பத்திரிகை தகவல் அலுவலகம் அரசின் ஊடகப் பிரிவுகளை ஒருங்கிணைத்து இப்பணிகளை

0: மேற்கொண்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். பொதுமக்களுக்கான தகவல் சேவையை பிரசார் பாரதி சிறப்பாக செய்து வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் தனது பதிலில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் சிறுதானிய பயன்பாடு குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தவும் மதிப்பு கூட்டப்பட்ட சிறுதானிய பொருட்களை மேம்படுத்துவது குறித்தும் தென்னிந்தியாவிற்கான இலங்கை துணை தூதர் டாக்டர் கணேசநாதன் கேதீஸ்வரன் விருதுநகர் மாவட்டம் சின்னதாதம்பட்டியில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், சிறுதானிய சாகுபடியை ஊக்குவிக்கும் முயற்சியில் இலங்கை அரசு ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார்.
1: மில்லட்ஸ் வந்து இதோட எக்ஸ்போஷர் ஸ்ரீலங்காவில் ரொம்ப கம்மி. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த டெக்னாலஜியை கொண்டு போயிட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு, ஸ்பெஷலி லேடிஸுக்கு, எம்எஸ்எம்இ தொழில்கள் கற்றுக் கொடுக்கறதுக்கும், மில்லட்ஸை டெவலப் பண்ணுறதுக்கும், அண்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி ஹெல்தி, ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கும் வி ஆர் பிளானிங் டு இன்ட்ரடியூஸ். அதை பற்றி அறையிறதுக்கு தான் மெயினாக வந்தோம். நியூட்ரிஷன்லையும் அதிகமாக இருக்குது, இதில் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உதவி செய்யும். ஸ்பெஷலி டயபெட்டிக்ஸ் அண்ட் ப்ரெஷர், weight loss, and it has high nutrition. கம்மியான தண்ணியிலேயே ஃபர்டிலைசர் இல்லாம பயிர் செய்ய முடியும்னு சொல்லிருக்காங்க.
0: பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணத்தில் வாகனம் ஒன்று ஆற்றில் கவிழ்ந்ததில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 15 பேர் உயிரிழந்தனர். முசாஃபர்கட் மாவட்டத்தில் திருமண நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதற்காக 26 பேர் பயணம் செய்த இந்த வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றில் விழுந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கேரளத்தில் உள்ள முல்லை பெரியாறு அணையின் பாதுகாப்பு மற்றும் தற்போதைய நிலை குறித்து 5 உறுப்பினர்கள் கொண்ட துணைக்குழு இன்று ஆய்வு செய்தது. முல்லை பெரியாறின் பெரிய மற்றும் சிறிய அணைகள் தனித்தனியாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மதகுகளின் உறுதித்தன்மை, அணையின் திறன் ஆகியவை குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. இந்த ஆய்வுக்கு பின் குமுளியில் இந்த குழுவினர் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 65 கிலோ பளுத்தூக்கும் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற கோவில்பட்டியைச் சேர்ந்த ராஜா முத்து பாண்டியன் இன்று தூத்துக்குடி வந்தபோது விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்வது நமது லட்சியம் என்று கூறினார்.
2: கிளாஸ்கோ ஸ்காட்லாந்தில் நடந்த 2026 காமன்வெல்த் கேம்ஸ்ல வெயிட் லிப்டிங்காக 65 கேஜில இந்தியாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி சில்வர் மெடல் வின் பண்ணிருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த கேம்ஸுக்காண்டி நான் லாஸ்ட் 13-14 இயர்ஸா ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க அம்மா அப்பா வந்து எனக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஆகஸ்ட் 9ஆம் தேதி வந்து எங்களை பிஎம் ஹவுஸுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. மெடல் வின் பண்ணவங்க எல்லாரையும் நிறைய வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. நம்ம கேம் வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும், கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து நீங்களும் வந்து எல்லா பிளேயருக்கும் போய் வந்து நீங்க சொல்லணும், கவர்மெண்ட் சைடு இருந்து உங்களுக்கு இன்னும் வேற என்ன சப்போர்ட் வேணும், அதை பத்திலாம் அவங்க நிறைய சொன்னாங்க. நீங்க மெடல் பண்ணது அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கிறதா அவங்களும். நெக்ஸ்ட் வந்து நான் ஏசியன் கேம்ஸ் வந்து பண்றேன், ஜப்பான்ல நடக்கு. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து நடக்கு. ஸோ அதுக்கான தகுதி சுற்று வந்து அக்டோபர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுதான் என்னோட நெக்ஸ்ட் இலக்காக.
0: காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. நைஜீரியாவின் லேகோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கரண் சிங், ராஜேந்திரன் சாந்திமோல் ஜர்ஜின் மற்றும் கனகலட்சுமி தங்கப்பதக்கம் வென்றனர். ஜாய்ஸ் அஷிதா வெள்ளிப்பதக்கத்தையும் குமரேசன் பத்மா கிஷோர் நிதி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. விண்வெளி தொழில்நுட்பத்துறையில் இதுவரை 440 புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தேசிய செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் முதற்கட்டமாக 60,253 பேர் பதிவு செய்திருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணத்தில் வாகனம் ஆற்றல் கவிழ்ந்ததில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 15 பேர் உயிரிழந்தனர். காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:45 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 102.8 கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. மனம் வருவது நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம், யார் எங்கிருந்து?
2: வணக்கம் சார், திருமணூர் தட்சிணாமூர்த்தி.
1: தட்சிணாமூர்த்தி சார், நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கும். என்ன படத்துல பாடல் வேணும் சார்?
2: உனக்கும் எனக்கும் படத்துல இருந்து உன் பார்வையில் பைத்தியமான ஒரு பாடல். பாடலுக்கு ஒரு சின்ன விளக்கம். உந்தன் பார்வையிலே குளிர் பனிமூட்டம், உயிரும் வார்த்தைகளிலே ஒரு கிளி கூட்டம், பனிக்குள்ளும் குளிரூட்டும் உந்தன் இனிக்கின்ற சொல்லோட்டம், இசையென தாளாட்டும் நீ எந்த இதயத்தின் துடிப்போட்டம், கற்பனைகளின் மின்னோட்டம் நீ எந்த காதலின் பூந்தோட்டம், மலரட்டும் கவியாக காற்றில் மிதக்கட்டும் இசையாக.
1: ஆஹா, தட்சிணாமூர்த்தி சார் உங்களுக்குள்ள ஒரு கவிஞர் இருக்காருன்னு நினைக்கிறேன்.
2: ஆமா சார்,
1: சூப்பர் சார், எனக்கு நல்லா

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 7:32 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. மனம் விரும்புத நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர் என்ன விருப்ப பாடல் கேக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம். யார், எங்கிருந்து?
3: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் சார். எப்படி இருக்கீங்க?
2: செஞ்சி சிங்கவரத்துல இருந்து கலைவாணி. கனிஷ்மா, நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கும். என்ன படத்துல இருந்து பாட்டு வேணும்?
3: படம் வந்து சிம்மராசி, கும்பகோண சந்தையில் பார்த்த சின்ன பெண்தான் சார்.
2: ஓகே, எல்லா நேரும் வைப்ல இருக்காங்க நினைக்கிறேன். பாட்டை கேட்க சொன்னா பாடியே காமிக்கிறாங்க, சூப்பரா இருக்கு.
3: தேங்க்யூ சார்.
2: நன்றிமா, உங்களுக்கான பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: தேங்க்யூ சார், வாய்ப்புக்கு நன்றிங்க சார்.
2: நன்றிமா.

0: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம். நேரம் 7:38:26 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சியில. அடுத்ததா வரக்கூடிய நேயர் என்ன படத்துல பாட்டு கேட்கறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் சார், போனகில இருந்து வீரமணி பேசுறேன்.
0: வீரமணி சார், நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி சார் இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன். சிதம்பரத்துல மழைலாம் இருக்கா?
1: பரவாயில்ல சார.
0: பரவாயில்லையா? ஓகே, என்ன படத்துல பாட்டு வேணும் சார்?
1: அண்ணனுக்கு
0: பாட்டு கேட்டு ரசிச்சு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி சார்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ரூபாய் 7000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:35 கேட்கலாம். நேரம் 7:44, 8 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க மனம் இருந்த நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம், யார் இங்க இருந்து?
3: நான் வாண்டப்பட்ட அந்தோனிசாமி பேசுறேன் சார்.
2: அந்தோனிசாமி சார், நலமா இருக்கீங்களா?
3: பாட்டு
2: வேணும் சார். நன்றி சார், கால் பண்ணதுக்கு
3: நன்றி சார்.

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:30 கேட்கலாம். மனம் வருமதே நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கே வந்தாச்சு அப்படின்னு சொல்லிடலாம். சோ வந்திருக்கும் நேயர், வணக்கம். யாரு எங்க இருந்து?
3: ஹலோ, வணக்கம். அறிவிப்பாளருக்கு அன்பார்ந்த வணக்கம்.
2: வணக்கம் சார். யார் எங்க இருந்து?
3: நான் தென்பேர் கணேஷ் ராஜா.
2: ஓகே, நலமா இருக்கீங்களா சார்?
3: நலமா இருக்கிறேங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கும். என்ன படத்துல இருந்து பாடல் வேணும் சார்?
3: பாண்டியன் படத்துல இருந்து. பாண்டியனா கொக்கா கொக்கா.
2: பாண்டியனா கொக்கா கொக்கா. ஓகே, உங்களுக்கான பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க சார்.
3: பண்றேங்க.
2: நன்றி சார்.

0: நேரம் 7:55 ஆகுது. மனம் விரும்புத நிகழ்ச்சியோட நிறைவு தருறதுக்கே வந்தாச்சு. நிறைவா கடைசியா வந்திருக்க லாஸ்ட் லக்கி காலர் என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கிறாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார் எங்க இருந்து?
1: உற்சாகமான இரவு வணக்கம் சார்.
0: இரவு வணக்கம் சார்.
1: திருவாரூர் மாவட்டம் சில்லூர், சதா கௌதமன்.
0: ஓகே சதா கௌதமன் சார், நலமா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கும் சார், உங்களை போல.
0: ஓகே, என்ன படத்துல இருந்து பாட்டு வேணும் சார்?
1: எனக்கு செந்தமிழ் பாட்டு படத்துல இருந்து
0: பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
1: மிக்க நன்றி சார். மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி.

0: இனி தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. விடுதலை போராட்ட காலத்தில் மக்களின் விடுதலை உணர்வை தூண்டிய வந்தே மாதரம் தேசபக்தி பாடல் இன்று வரை நாட்டின் அடையாளத்தை தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசபக்தி பாடலின் 150 ஆண்டை குறிக்கும் வகையில் மத்திய கலாச்சார அமைச்சகம் சார்பில் இன்று புதுடில்லியில் நடைபெற்ற ஹர்கர் திரங்கா பைக் பேரணியில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடில்லியில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை நூலை வெளியிட்டார். இளைஞர்கள் தேச தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பயின்று விக்சித் பாரத் இலக்கை எட்டுவதில் வலுவாக பங்களிக்க வேண்டுமென பிரதமர் கேட்டுக்கொண்டார். அரசியல் சாசனத்தில் கேரளா என்ற பெயரை கேரளம் என்று மாற்றுவதற்கான மசோதா நேற்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இன்று மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. வெளிநாட்டு நன்கொடைகளின் ஒழுங்குமுறை தொடர்பான சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்ற நிலைக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்ப இன்று நாடாளுமன்ற இரு அவைகளும் ஒப்புதல் அளித்தன. செயற்கை நுண்ணறிவு தொடர்பான தேசிய திறன் மேம்பாட்டு திட்டத்தின் முதல் கட்டத்தில் 60,253 பேர் பதிவு பெற்றுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று மக்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் தெரிவித்தார். நாட்டில் விண்வெளி தொழில்நுட்பம் தொடர்பான 440 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பதிவு பெற்றுள்ளதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மற்றொரு பதிலில் தெரிவித்தார். இன்று ஆடி அமாவாசை திருநாளையொட்டி புதுச்சேரி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள பல்வேறு திருக்கோவில் உற்சவர்களுக்கு புதுச்சேரி கடற்கரையில் தீர்த்தவாரி நடைபெற்றது. கடற்கரையிலும் திருக்காஞ்சி சங்கராபுரணி ஆற்றங்கரையிலும் ஏராளமானோர் தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். ஏனாமில் மிஷன் சக்தி இயக்கமும் மகளிர் மேம்பாட்டுத்துறையும் இணைந்து தரியல் திப்பா அங்கன்வாடி மையத்தில் இன்று ஏற்பாடு செய்திருந்த

0: நிகழ்ச்சியில் உடல் நலம், ஊட்டச்சத்து மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வு குறித்த பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பரே, நண்பரே, நண்பரே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
6: நம்ம புதுவையில இருக்க அரிக்கைமேடு பத்தி தெரியுமா?
7: தெரியாது சார்.
6: கோரிமேடு
7: தெரியவே தெரியாது சார்.
6: கீழூர், அரியூர், பங்கூர்
7: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
8: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம் தினமும் காலை 8 நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
9: தொடர்வது சென்னை அஞ்சல்.

0: eclipse is taking place today. What is being described as a once-in-a-generation celestial event, the total eclipse is passing across parts of the Northern Hemisphere, including Greenland, Iceland, Northern Russia, the Atlantic Ocean, Spain and parts of Portugal, with a deep partial eclipse visible across the UK and Europe. The Intermeteorological Department has predicted the formation of a low pressure area over the North Bay of Bengal in the next 12 hours, leading to extremely heavy rainfall expected in Odisha and Gangetic West Bengal today and tomorrow. The Weather Department said heavy rainfall conditions are also likely to prevail over Karnataka, East Uttar Pradesh, Gujarat, Tamil Nadu, Karaikal, Puducherry. The Indian fencing team collected 3 gold, 1 silver and 1 bronze medal across various senior individual events on the third day of the Commonwealth Championships at Lagos in Nigeria today. And now before we end the bulletin, the headlines once again. Parliament passes bill to enhance funding and development of cooperative sector, also gives nod to legislation to rename state of Kerala as Kerala. Both houses refer Foreign Contribution Regulation Amendment Bill 2026 to Joint Parliamentary Committee for further scrutiny. Home Minister Amit Shah says he is ready for detailed discussion on any NEET paper leak related issue, writes letter to Lok Sabha Speaker. Finance Minister Nirmala Sitharaman calls for greater private capital mobilization in BRICS economies for global growth. Heavy to extremely heavy rainfall likely over parts of Odisha and Gangetic West Bengal for next 2 days as low pressure forms over Bay of Bengal. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் குறித்த தன்னுடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ். வணக்கம் சார்.
4: வணக்கம் மேடம்.
3: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை கொண்டாட தயாராகிட்டு இருக்கோம். தொடர்ந்து 5வது ஆண்டா இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை மத்திய அரசு முன்னெடுத்திருக்காங்க. இந்த இயக்கம் எதற்காக, இப்போ ஏன் சார்?
4: மிக முக்கியமான ஒரு முயற்சியை வந்து மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கிறது. இல்லந்தோறும் தேசிய கொடி என்பது ஒரு அடையாளமான ஒரு முயற்சி. இது என்ன அடையாளம், இந்த அடையாளத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய தேவை என்ன, இந்த அடையாளத்தின் மூலமாக அதை செய்வதின் மூலமாக நாம என்ன வந்து சாதிக்க நினைக்கிறோம் அப்படிங்கறதுதான் இதுல நம்முடைய சிந்தனையை வந்து உண்மையாக தூண்டிவிடக்கூடிய விஷயமா இருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளாகவே இந்த முயற்சி நடைபெற்று வருது. குறிப்பா நீங்க சுதந்திர தினத்தை ஒட்டி இதை இந்த முயற்சியை வந்து மத்திய அரசாங்கம் எடுத்து வருகிறது. என்ன அடிப்படை சிக்கல் எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு நாம பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். சுதந்திர போராட்டம் முடிந்து சுதந்திரம் கிடைத்து 80வது ஆண்டு நடக்கிறது என்றால் ஒரு 20 ஆண்டுகளை ஒரு தலைமுறை என்று வைத்துக் கொண்டால் கிட்டத்தட்ட இன்னைக்கு நாம வந்து 7வது தலைமுறை வரைக்கும் நாம இன்னைக்கு பார்த்துக் கொண்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்ப நாம சுதந்திர காலகட்டத்தினுடைய முன்னாடி இருந்த நினைவுகள், அந்த ஒரு போராட்ட காலகட்டத்துக்கான நினைவுகள், அன்றைக்கு நாம் அனுபவித்த வழிகள், வேதனைகள், அந்த துன்பங்கள், அது எதுவுமே தெரியாமல் 6-7 தலைமுறைகள் இன்னைக்கு வந்துவிட்டன. அப்போ இன்னைக்கு நம்முடைய பார்வை என்பது நாம எவ்வளவு துன்பப்பட்டு போராடி நமது முன்னோர்கள் நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பற்றி தெரியாதவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அந்த போராட்ட காலகட்டத்திலிருந்து நாம் அடுத்தடுத்த கால தலைமுறைகள் வரும்பொழுது நம்முடைய பிரியாரிட்டிஸ் வந்து மாறிக்கொண்டே தான் வரும். இன்றைக்கும் அதே சமயத்தில் நம்முடைய பிரியாரிட்டிஸ் இன்றைக்கு வந்து அடுத்த கட்டம் நம்முடைய தொழில்நுட்ப வளர்ச்சியாக அல்லது நம்முடைய வந்து தனிப்பட்ட ஒரு வளர்ச்சி, கல்வி, மேம்பாடு, இது எல்லாத்தையும் நோக்கி நம்முடைய பார்வை வந்திருக்கிறது. இவையெல்லாம் நடைபெற்றதற்கு அடிப்படை காரணம் நாம் வாங்கிய சுதந்திரம் தான். அந்த சுதந்திரம் நமக்கு கொடுத்த ஒரு துணிச்சல், அந்த சுதந்திரம் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பை தான் இன்றைக்கு நாம் பயன்படுத்தி கொண்டு இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறோம் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய அடிப்படை செய்தி. இப்ப இன்னைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய ஏதேனும் ஒரு சின்ன சின்ன ஒரு சிக்கலாக இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை ஆக்கப்பூர்வமாக நாட்டிற்குள்ளேயே பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய அல்லது நாட்டு நாம் தேர்ந்தெடுத்த அரசாங்கத்தின் மூலமாக அதை எப்படி தீர்ப்பது என்பதற்கான வழிமுறைகளை தேடுவதை விட்டுவிட்டு நாம வந்து பல்வேறு வேறு வழிமுறைகளை கையாளுகிறோம். இப்ப இந்த இடத்துலதான் நமக்கு ஒரு பெரிய சிக்கல் உருவாகிறது. அப்போ உலக நாடுகளில் பல நாடுகள் இந்தியா என்ற ஒரு வளமான தேசத்தை இன்றைக்கும் பார்த்து கொண்டே இருக்கின்றன. அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சந்தை. இருக்கக்கூடிய மனித வளம் தான் மிக முக்கியமானது. குறிப்பாக நீங்க டிமோகிராபிக் டிவிடெண்ட் என்று இளைஞர்களுடைய ஒரு தொகுப்பு என்று ஒன்றை சொல்வார்கள். அதன்படி பாத்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 54%

0: பேர் வந்து இளைஞர்கள். அப்போ நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா இவ்வளவு வளம் இருக்கிறது, குறிப்பாக மனித வளம் இருக்கிறது எனும் பார்க்கும் போது இதை எப்படி தமதாக்கிக் கொள்வது, தங்களுடைய சந்தையாக எப்படி மாற்றுவது என்பதற்கான ஒரு பெரிய திட்டமிடல் ஒன்று நடந்து கொண்டே இருக்குது. பல நாடுகளில் நடந்து கொண்டிருக்கின்றது. 140 கோடி பேர் என்பது ஒரு மிகப்பெரிய சந்தை. அப்போ இதுதான் வந்து உலக அளவில் நடக்கக்கூடிய ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் பிரச்சனை. அப்போ என்ன நடக்கிறது என்றால், இந்த இடத்துல தான் நமக்கு வந்து இந்திய அரசாங்கம் விழித்தெழுந்து கொண்டு, ஐயா நாம வந்து இப்போ நாம கிட்ட இருக்கக்கூடிய இந்த நிருபூத்த நெருப்பாக இருக்கக்கூடிய இந்த சுதந்திர உணர்வை நாம் தட்டி எழுப்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லார் மனதிலும், அதுவும் நீங்க பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்தியாவிலிருந்து படிப்பதற்காகவோ வேலைவாய்ப்புக்காகவோ வெளிநாடு போகக்கூடிய அத்தனை பேருமே இந்தியாவினுடைய மகிமையை பெருமையை அங்கே போன உணர்வார்கள். நாம எப்படி இந்த நாட்டில் இருந்தோம், நாம எப்படி வாழ்ந்தோம், எப்படி சாப்பிட்டோம், எப்படி வளர்ந்தோம், என்ன விதமான ஒரு நினைவுகள் இருக்கின்றன, அங்கே போன பிற்பாடுதான் பலருக்கு இந்தியாவினுடைய சுதந்திரம், அதுக்கு அடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வசதி, அது கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நிம்மதி, இது அத்தனையுமே பல பேர் வெளிநாடுகளுக்கு போன பின்னால் தான், இந்தியாவை பற்றிய பெருமை அவர்களுக்கு அங்கே போன பின்னால் தான் புரிகிறது. அப்போ இப்ப நாம என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்கள் மத்தியிலையும் நாம ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறது, உங்க அடிமனசில் இருக்கக்கூடிய அந்த தேசியம் என்ற உணர்வை, சிங்கப்பூர் ஆகட்டும் எந்த ஒரு வெளிநாடாக இருந்தாலும் அவர்கள் வந்து நீங்க படிச்ச உடனே, பிளஸ் டூ முடிச்ச உடனே, அல்லது நீங்க கல்லூரி முடிச்ச உடனே ஓராண்டு நீங்க ராணுவ பயிற்சிக்கு அவங்க அனுப்புறாங்க அப்படின்னா என்ன நோக்கம்னா, அந்த நாட்டை பற்றி இருக்கக்கூடிய அடிப்படை உணர்வை அவர்களுக்கு கடத்துகிறார்கள் என்று அர்த்தம். அப்ப நம்ம நாட்டில் இன்னும் அந்த மாதிரியான ஒரு வழிமுறை இல்லை. ஆனா நாம என்ன இப்ப நம்ம கடத்த முயற்சி செய்கிறோம், இந்த 5 ஆண்டுகளாக இந்த இல்லம் தோறும் தேசிய கொடி என்பதின் வாயிலாக என்ன விஷயத்தை நாம கடத்த முயல்கிறோம் என்றால், அப்பா உங்க மனசுல அடியில ஒண்ணு இருக்கு, அதுக்கு பேரு தேசியம். இந்த நாடு, இந்த நாட்டினுடைய மக்கள், இந்த நாட்டினுடைய எதிர்காலம், இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, இந்த நாட்டை நாம் உருவாக்கி இருக்கிறோம், எனது தந்தை உருவாக்கி இருக்கிறார், எனது தாத்தா உருவாக்கி இருக்கிறார், அவர் விதைத்த விதையினுடைய பலனைத்தான் நான் நுகர்ந்து கொண்டிருக்கிறேன், நான் நுகரக்கூடிய இதே சுதந்திரத்தை எனது பேரன் வந்து நாளைக்கு நுகர வேண்டும் என்றால் இந்த சுதந்திரத்தை முழுமையாக காப்பாற்றி என்னுடைய பேரனுக்கோ எனது மகனுக்கோ நான் வழங்க வேண்டிய தேவை இருக்கிறது என்றால், நான் இன்றைக்கு அந்த உணர்வோடு நான் வாழ வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த தேசிய கொடி என்பது அதனுடைய அடையாளம், இந்த நாள் என்பது அதற்கான அடையாளம், இந்த சுதந்திர தினம் என்பது அதற்கான அடையாளம், அதற்கு பின்னே இருப்பது இந்த உணர்வு. உங்கள் அடிமனத்தில், ஆழத்தில் நீங்கள் ஒரு இந்தியனாக, இந்த நாட்டினுடைய தேசியத்தை விரும்பக்கூடியவனாக, இந்த நாட்டின் ஒற்றுமையையும் வளத்தையும் எதிர்காலத்தையும் சுபிட்சத்தையும் விரும்பக்கூடியவனாக இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேர் அடிமனத்திலும் இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சியை தட்டி எழுப்பி, நாம் நமது நம்முடைய நாடு, நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய நோக்கம் என்பதை பற்றிய ஒரு சிந்தனையை உருவாக்குவதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு முயற்சியாகத்தான் இந்த இல்லந்தோறும் தேசிய கொடி என்ற இந்த சிந்தனை வந்து உருவாகி இருக்கிறது. இது தேசிய கொடி என்பது வெறும் ஒரு அடையாளம் தான், ஆனால் இந்த அடையாளத்திற்கு பின் மிகப்பெரிய அளவிலான ஒரு சிந்தனை தாக்கத்தை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியை தான் மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கிறது.
1: நிச்சயமா சார், அதாவது நீங்க சொன்ன விஷயத்துல இருந்து ரெண்டு முக்கியமான அம்சங்களை வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஒன்னு, எந்த வகையில இருந்தாலும் அடிமைத்தலை அப்படின்றது அடிமைத்தலை தான், முன்பு இருந்தது வேற, இப்ப இருந்தது வேற அப்படின்றது. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள மீண்டும் நாடு சிக்கிவிடக் கூடாது அப்படின்ற ஒரு நல்ல நோக்கம். இன்னொன்னு, நம்மளுடைய காலத்துல, நாம பயின்ற காலத்துல இருந்த அந்த பள்ளிக்கூடங்கள்ல வந்து தேசிய கொடி ஏற்றி அந்த மாதிரி இருந்த உணர்வுகள்ன்றது வேற, இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்கள்ட்ட அந்த மாதிரி ஒரு உணர்வை வளர்க்கணும். ஏன்னா நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஒரு 7 தலைமுறை தாண்டி வந்து நம்ம இப்ப வந்துட்டோம். அதனால அந்த சுதந்திர தாகம் அப்படின்றது குறைஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கம் அப்படின்றதையும் புரிந்து கொள்ள முடியுது. இப்போ இந்த தேசிய கொடி அப்படின்றது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது சார், அதற்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்ற வகையில இந்த இயக்கம் வந்து கொண்டு செல்லப்படுது அப்படின்னு சொல்லலாமா?
0: அடையாளம் என்று வரும்போது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேசியத்தை, தேசிய உணர்வை தட்டி எழுப்பதற்கான அடையாளமாக இன்றைக்கும் நாம் வைத்திருப்பது என்பது இந்த தேசிய கொடிதான். இந்த தேசிய கொடிக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. 1906 இருந்து தொடங்கி நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 முறை இதற்கான ஒரு பல்வேறு வடிவங்கள் மாறி இருக்கின்றன. இந்த வடிவங்களை வந்து நீங்க வேற வேற காலகட்டத்தில் வேற வேற வந்து அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து ஒரு வடிவத்தை உருவாக்கினார், பின்னாடி இன்னொருத்தர் வந்து உருவாக்குறாங்க, கடைசியாக நாம வந்து இப்ப பயன்படுத்தக்கூடிய தேசிய கொடிக்கு முன்பாக நாம வந்து ராட்டையும் வந்து இருக்கக்கூடிய ஒரு இதே தேசிய கொடியை பயன்படுத்தி இருக்கிறோம். பின்னர் கடைசியில் அந்த இடத்துல நம்ம வந்து அசோக சக்கரத்தை வைத்து இன்றைக்கு தேசிய கொடி. இப்ப இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. இந்த வரலாறுல என்ன முக்கியமான செய்தினா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த தேசிய கொடியை உருவாக்கியவர்கள் அதை போற்றி பாதுகாக்க வேண்டும், அதை எந்த காலகட்டத்திலும் நாம் கைவிட்டு விடக் கூடாது என்பதை உணர்ந்து கொண்டு அந்த போராட்டத்தில் அந்த கொடியை தான் பயன்படுத்தியிருக்கிறார்கள். நீங்கள் நம்ம ஊருடைய குடிகாத்த குமரனிலிருந்து ஆரம்பித்து அத்தனை பேரும் நீங்கள் யார் எதை செய்திருக்கிறார்கள் என்றால், எதை உயர்த்தி பிடித்திருக்கிறார்கள், எதற்காக உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் என்றால், எந்த காலகட்டத்திலும் இந்த கையில் ஏந்திய நமது தேசிய கொடியை கீழே தவறவிட்டு கூடாது.

0: என்பதற்காகத்தான் அவர்கள் போராடி இருக்கிறார். இப்ப நீங்க ஆர்யா என்பவர் வந்து நீங்க இங்க கோட்டை கொத்தளத்தில் போய் இரவோடு இரவாக பிரிட்டிஷனுடைய ராஜ்யத்தில் போய் குடியேற்றார். என்னத்துக்காக? நாம பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு கொடியை இறக்கிவிட்டு நமது கொடியை ஏற்றுகிறார். அப்போ கொடி என்பது நம்முடைய வரலாற்றிலேயும் நம்முடைய ஒரு ஒரு பண்பாட்டோடும் ஒருங்கிணைந்தது. இப்ப நீங்க ஒவ்வொரு மன்னரும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பாத்தீங்கன்னா கொடி கண்டிப்பாக அவரிடம் வைத்திருப்பார். இன்றைக்கு நாம் அடையாளப்படுத்தும் போது கூட மீன் கொடி என்றோ இல்ல புலிக்கொடி என்றோ நாம் வந்து பழைய ராஜ்யங்களில் இருக்கக்கூடிய கொடிகளை பற்றி பேசுகிறோம். அப்போ நம்முடைய அந்த கொடி என்பது அவருடைய அந்த ஆட்சி அதிகாரத்தினுடைய ஒரு சின்னமாகவும் அந்த ஆட்சி அதிகாரத்தினுடைய பெருமையையும் அந்த ஆட்சி அதிகாரம் எப்படிப்பட்ட மக்கள் நலனோடு அது வாழ்ந்தது என்பதை சொல்வதற்குமான அடையாளமாகத்தான் நாம் அந்த கொடியை நாம் பயன்படுத்தியிருக்கோம். நமது தமிழகத்தினுடைய தமிழ் வரலாற்றிலேயே இதற்கான மிகப்பெரிய உதாரணங்கள் இருக்கின்றன. அப்போ தேசிய அளவில் பார்க்கும்போது போராட்ட காலகட்டத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த கொடியானது ஒரு மகத்தான ஒரு பணியை செய்திருக்கிறது. அதை வைத்துக் கொண்டுதான் பல இடங்களில் மக்களை ஒருங்கிணைக்க முடிந்திருக்கிறது. பல போராட்டங்களில் அதுதான் முன்னிலை வகித்து சென்றிருக்கிறது. அந்த கொடியின் கீழ் அணிவகுத்து நிற்பது என்பதுதான் போராட்டக்காரர்களின் மகத்தான ஒரே பணியாக இருந்திருக்கிறது. அப்போ அந்த கொடி என்பது நமக்கு முன்னால் நிற்கக்கூடிய, நம்மை வலிமைப்படுத்தக்கூடிய, நம்மை வழிநடத்தக்கூடிய ஓர் அம்சத்தை அந்த கொடி பெற்றிருக்கிறது. அப்போ அந்த கொடியினுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு நாம் அந்த ஒரு வரலாற்றினுடைய தொடர்ச்சியாக, அந்த உணர்வெழுச்சியினுடைய தொடர்ச்சியாக, போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் நாம் அந்த கொடியை முன்னிலைப்படுத்தி 5 ஆண்டுகளாக அந்த கொடியினுடைய கீழ் அணிவகுத்து நிற்கக்கூடிய இளைஞர்கள் தான் இன்னைக்கு வந்து ஒரு மகத்தான ஒரு புதிய சிந்தனை மாற்றத்துக்கான ஒரு வழியை வந்து உருவாக்கப் போகிறார்கள்.
1: நிச்சயமா சார், நீங்க குறிப்பிட்ட மாதிரி சுதந்திர போராட்ட வரலாறு அப்படின்றது நிச்சயமா வந்து ஒரு உணர்வு பூர்வமானதுதான். அந்த வரலாறு வந்து முழுமையா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த போராட்டம், அதற்கு பிறகு நாம் அடைந்த மகத்தான அந்த விடுதலை, அதன் பிறகு நாடு அடைந்த முன்னேற்றம், தற்போது நாம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய சூழல், இப்படி நிறைய விஷயங்களை வந்து இதன் வாயிலா நம்ம உணர்ந்து கொள்ள ஒரு வழிவகை ஏற்பட்டிருக்கா சார்?
0: ஆமா, ஒண்ணுல சாதாரண உங்களுடைய சட்டை பையில நீங்க அந்த மூவர்ண கொடியை நீங்க குத்தி கொண்டாவே உங்களுக்கு வேற விதமான ஒரு எண்ணம் வந்து மனசுல ஏற்படும். இது எதற்காக நாம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த கொடியை ஏற்றுகிறோம், எதற்காக நாம் இதை வந்து நம்முடைய சட்டைப்பையில் குத்திக் கொள்கிறோம், எதற்காக நம்ம சல்யூட் பண்றோம், இது அத்தனைக்குமான கேள்வி ஒன்று இருக்கிறதுல. இந்த கேள்வியில் இருந்தால் நாம் உடனடியாக நம்ம வரலாற்றுக்குள் போகிறோம். அந்த வரலாறு என்ன செய்தது? அப்ப அந்த வரலாறு செய்ததனுடைய பலன், நாம் இந்த 80 ஆண்டுகளாக என்ன பலனை அடைந்திருக்கிறோம், என்ன வளர்ச்சியை அடைந்திருக்கிறோம், என்ன விதமான முன்னேற்றங்களை நாம் கண்டிருக்கிறோம், நான் எனது தாத்தா என்னவாக இருந்தார், அவருடைய தாத்தா என்னவாக இருந்தார், நான் என்னவாக இருக்கிறேன் என்று திரும்பி பார்க்கும்போது அந்த வளர்ச்சியானதும் அந்த முன்னேற்றம் வந்து வாழ்க்கை தரம் எல்லாவற்றிலும் ஏற்பட்டிருக்கூடிய வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி ஆனாலும் சரி, அல்லது நீங்க உள்நாட்டு கட்டுமானத்தில் ஏற்பட்டிருக்கூடிய வளர்ச்சி ஆனாலும், இன்றைக்கு மாதிரி அன்றைய காலகட்டத்தில் ஒரு ரயில் பயணம் இருந்ததில்லை, இன்று மாதிரி அன்றைக்கு ஒரு விமான பயணம் இருந்ததில்லை, இன்று மாதிரி அந்த ஒரு கப்பல் பயணம் இருந்ததில்லை, இன்று மாதிரி நம்முடைய எந்த இடத்திலும் நாம சுதந்திரமாக உள்ளே சென்று நமக்கான உரிமைகளை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்ததில்லை. இப்ப இன்றைக்கு நீங்கள் வந்து ஒரு அரசாங்க அலுவலகத்தில் எனக்கான தேவைகளை கேட்க முடிகிறது என்றால் இது எனக்கான அரசாங்கமாக நான் உருவாக்கி கொண்டேன். எப்போ நடந்தது? இந்த 80 ஆண்டுகளில் நடைபெற்றது. அப்போ எனக்கான உரிமைகள், எனக்கான ஒரு முக்கியமான நான் பெற வேண்டியவை என்ன, நான் அடைய வேண்டிய வளர்ச்சி என்ன, இது எப்ப நடந்தது? இந்த 80 ஆண்டுகளில் நடைபெற்றது. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த கொடி அந்த ஒரு மொத்த சமூக பொருளாதார மற்றும் வந்து வரலாற்றையும் சேர்த்து சொல்கிறது. இந்த 80 ஆண்டு காலத்தினுடைய வளர்ச்சியை சேர்த்து சொல்கிறது. இந்த 80 ஆண்டுகளில் ஏற்பட்ட பல்வேறு முன்னேற்றங்களை சேர்த்து சொல்கிறது. இதெல்லாம் எப்படி நடந்தது? சுதந்திரம் பெற்றதால் நடந்தது. அந்த சுதந்திரம் பெற்றதற்கான ஒரு அடையாளம் என்ன? இந்த கொடி. அப்போ அந்த கொடியிலிருந்து தான் நாம் வந்து நம்ம வரலாற்றை நாம் வந்து ஒரு சுருக்கமான வடிவத்தில் வைத்திருக்கிறோம், ஒரு கொடியாக வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த கொடிக்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாறு என்பது எந்த ஒரு இந்தியன் மனத்திலும் சட்டென எழுந்து நிற்பதற்கான காரணம் அந்த அடையாளம் தான். அப்போ இயல்பாகவே நாம் வந்து அந்த கொடியை அடையாளமாக வைத்துக் கொண்டு இந்த என்டையர் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்வது என்பது மீண்டும் நம்முடைய இளைஞர்கள் மத்தியில் இந்த உணர்வை எழுப்புவதற்கான ஒரு மகத்தான ஒரு வாய்ப்பு, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாகத்தான் அதை பார்க்கிறேன்.
1: நிச்சயமா சார், அதாவது நீங்க சொன்னீங்க என்னன்னா ஒரு சுதந்திரத்திற்கு பிறகுதான் இந்த வளர்ச்சி அப்படின்றது நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதான். என்னன்னா சுதந்திரமான ஒரு நாடு வந்து தன்னுடைய வளர்ச்சியை வந்து தன் போக்குல வந்து நிச்சயமா கொண்டு போக முடியும் அப்படின்றது நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த சுதந்திரமான நாட்டுல வந்து மக்களை மையப்படுத்தின ஒரு அரசு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நலன் சார்ந்து திட்டங்களை வந்து செயல்படுத்த முடியும் அப்படின்றதுக்கும் இந்த விஷயம் வந்து ஒரு சான்றா இருக்கும்னு நம்ம சொல்லலாம். இப்போ தேசிய கொடியை பத்தி நம்ம வந்து பேசிட்டு

0: இருக்கும். இந்த தேசிய கொடி ஏற்றதுல வந்து நிறைய விதிமுறைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எல்லாருக்கும் கொடி ஏத்தணும்ன்ற உணர்வு இருக்கணும், ஆனா அந்த கொடியை பற்றி முழுமையா தெரிஞ்சுக்கணும்ன்ற விஷயமும் ரொம்ப அவசியமான ஒன்று தான். தேசிய கொடி ஏற்றுறதுக்கான விதிமுறைகள்னா என்னெல்லாம் இருக்கு சார்? முக்கியமா ஒவ்வொரு குடிமகனும் தெரிந்து கொள்ளக்கூடிய விதிமுறைகள்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க?
1: காலையில விடிஞ்ச பிற்பாடு கொடி ஏத்தணும், மாலையில அந்தி சாய்வதற்கு முன்னாடி கொடியை இறக்கிறோம். இதுதான் அடிப்படை விதி. ஒழுங்கா அதனுடைய மேல எது கீழேதுன்னு பார்த்து தலைகீழாலாம் திருப்பி கொடி ஏத்தக்கூடாது, அது தவறு. அதே மாதிரி அரை கம்பத்திலயோ முக்கா கம்பத்திலயோ ஏத்தக்கூடாது, முழுசா அந்த கம்பத்துல தான் ஏத்தணும். அதுக்குன்னு வந்து ஒரு ப்ராப்பரான டிசைன் இருக்கு, அது வந்து கடையில வந்து ப்ராப்பரா அவங்களே வந்து தயாரிச்சு வச்சிருக்காங்க. இந்த சமயத்துல ஏராளமான கொடிகள் வந்து சந்தையில கிடைக்கும், நல்ல கொடிகள், நல்ல துணியில செய்யப்பட்ட கொடிகள், அதை வாங்கி தாராளமாக ஏத்தலாம். அதை வந்து ஏத்துவதற்கான வீட்டுல கம்பு இருந்தா கூட போறோம், நீங்க வீட்டினுடைய மாடியில கொம்பு ஏத்தி அதை வந்து வைக்கலாம். நார்மலான ஒரு துணி மாதிரி பயன்படுத்தக்கூடாது, அதற்கு ஒரு பெரிய ஒரு மரியாதை இருக்கிறது. நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே கொடி ஏற்றதை பத்தி ரொம்ப மகிழ்ச்சி, எல்லாரும் வந்து இல்லந்தோறும் கொடியேங்குது, அதுதான் காரணம். அதை நம்ம செய்யணும்னு நம்ம ஆசைப்படுறோம், அதை செய்யணும். ஆனா அதற்கான வழிமுறைகள் இதுதான். இந்த வழிமுறைகளை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றுங்கள். உங்களால் அதை பின்பற்ற முடியாத போது நீங்கள் வந்து பொது இடங்களுக்கு கண்டிப்பாக போய் நீங்கள் சேர்ந்து அந்த கொடியேற்றுவதை வந்து பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் வீட்டுக்குள்ள கொடியேற்றுவது என்பது ரொம்ப நல்லது. அதை நீங்க சாதாரணமாக அதற்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அதற்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு, மரியாதை இருக்கு. நல்ல காற்றில் பட்டோலி வீசி பறக்கக்கூடிய இடமா பார்த்ததை நீங்க ஏத்துங்க. பின்னாடி முடிஞ்ச உடனே மடிச்சு எடுத்து வச்சிருவேன், சாயங்காலத்துக்கு மேல அதை எடுத்து பத்திரமா அடுத்த முறை பயன்படுத்துவதற்கு ஏற்ப பத்திரமா வச்சிருப்பேன். அதை எந்த வகையிலும் சேதப்படுத்தவோ இல்லாமல் அதை பத்திரமா வைத்துக் கொள்வது மட்டும்தான் இதுல வந்து முக்கியமானது.
0: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.

2.8 இசையோடு என்றும் நீங்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 9:31. நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததை வானம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜெனா. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒரு சூப்பரான பாடலை நீங்க கேட்டு என்ஜாய் பண்றதுக்காக கஜினி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

நேரம் 9:37 4 நொடிகள். தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சி நடந்த பாடல் கேட்கலாம். ஜி திரைப்படத்திலிருந்து

நேயர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சுழல் அறிவோம் நாளை காலை 6:35 கேட்கலாம். தேன் சிந்தேவானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். கண்ட நாள் முதல் திரைப்படத்தில் இருந்தார்.

நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம். தேன் சிந்தை வானம் நிகழ்ச்சியில் நடந்த பாடல் கேட்கலாம். ஆயுத எழுத்து திரைப்படத்தில் இருந்தார்.

சண்ட கோழி கோழி இவ சண்ட கோழி கொஞ்சம் தடவு தடவு இவ சொந்த கோழி.

0: ஏய் மேன், உன்னால எங்க வீட்ல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க தெரியுமா உனக்கு?
1: என்னடா சொல்ற?
0: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸ்க்கு போறியா?
1: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
0: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
2: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கேளுங்க வண்ணம் மக்களே.
3: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
4: தெரியாது சார்.
3: கோரி மேடு?
4: தெரியவே தெரியாது சார்.
3: கீழூரு, அரியூரு, பங்கூரு?
4: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
2: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம் தினமும் காலை 8 மணிக்கு நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல நம்ம புதுவை.
5: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
6: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
7: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
6: கண்டிப்பா தேவையில்லை.
7: என்றும் அக்கறையுடன்
6: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

நேரம் 10:16. எஃப்எம் ரெயின்போ 102.8 தேன் சிந்தேவானம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் கேட்கலாம். வாலியோட அழகான வரிகள்ல இளையராஜாவோட இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரல்ல மௌனராகம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 10:28. தேன் சிந்தை வானம் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததான் நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். வண்டிச்சோலை சின்ராசு திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மானோட இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம் சுரலதா பாடியது.

நேரம் 10:11:40. தேன்சந்த தேவானம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். கங்கை அமரனோட வரிகளை எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் இளையராஜா இணைந்து இசைத்த பாடல். எஸ் ஜானகியோட குரல்ல மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:16. தேன் சிந்தைய வானம் நிகழ்ச்சியிலாக பாடல் கேட்கலாம். பாடலிலாவே திரைப்படத்தில் இருந்தேன்.

தேன் சிந்தேவானம் நிகழ்ச்சியாக பாடல் கேட்கலாம். வைரமுத்துவோட வரிகள்ல, இளையராஜாவோட இசையில, பி ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகி குரல்ல, கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:26. தேன்சிந்ததேவானம் நிகழ்ச்சி நடந்தாக பாடல் கேட்கலாம். இளையராஜா இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில். உதயகீதம் திரைப்படத்திலிருந்து

நேரம் 10:31, 17:00. எஃப்எம் ரெயின்போ 102.8 தேன் சிந்தை வானம் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. ஆர்ஜே ஜனா கூட நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். இளையராஜா இசையில் வாளியின் வரிகள்ல கேஜே யேசுதாஸ் மற்றும் உமா ரமணன் இணைந்து பாடிய பாடல் அரங்கேற்ற வேலை திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:42 நொடிகள். தேன் சிந்தேவானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். இளையராஜா இசையில் கே ஜே யேசுதாஸ் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல் மௌனம் சம்மதம், திரைப்படத்திலிருந்து.

காய்ச்சாத பானினா. வானம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க, எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததா பாடல் கேட்கலாம், இளையராஜா இசையில் வாளியின் வரிகளை எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்ல. புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து.

0: தேன் சிந்தவானம் நிகழ்ச்சியாளராக பாடல் கேட்கலாம். இளையராஜா இசையில் பிரேசுடனோட வரிகள்ல எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா பாடிய பாடல் கோபுர வாசலிலேயே திரைப்படத்தில் இருந்து.
1: Yes, I love this idiot. I love this lovable idiot.

மேகலை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பீஜாமிர்தம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாக்கும் பாசிகள் வழங்குபவர் முனைவர் ஜே ராஜமுருகன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை, நுகர்வோரின் வெற்றி கதைகள் குறித்து புதுவை நுகர்வோர் எதிரொலியின் தலைவர் மற்றும் நுகர்வோர் சங்கங்களின் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் ஹெச் வீரசேகரன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, சிறுநீரகத்தில் ஏற்படும் தொற்று குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரையும், 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே ரத்னா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம், 9:45 சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் நீதித்துறையால் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டு நிதியுதவி அளிக்கப்படும் நிகழ்ச்சி. 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே திரைத்துறையில் பெண்கள் வழங்கினார் ஆர் ஜே கங்கா. 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3:00 ஹலோ டாக்டர், இதில் முதியோர்களுக்கான சரும பராமரிப்பு குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தோல் மற்றும் பால்வினை நோயியல் துறையின் சிறப்பு மருத்துவர் மற்றும் துறைத் தலைவர் டாக்டர் எம் விஜயகுமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். மாலை 4:00 சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ் நிகழ்ச்சி டெல்லி ஏஞ்சல், 5:00 முதல் 6:10 வரை அலையோடு விளையாடு. நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே அந்துவான். 6:20 முதல் 7:00 வரை, 7:02 முதல் 7:15 வரை, மீண்டும் 7:25 முதல் 8:00 வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை ஏஞ்சல், 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்ததே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை, 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.2 MHz ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கொரு முறையும், 7:00-8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேயர்களே. வானிலை அறிக்கை, தமிழக கடலோர பகுதிகளில் இன்று 12/8/2026 குமரி கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் தென்மேற்கு வங்கக்கடல் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 12/8/2026 முதல் 16/8/2026 வரை மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதியில் ஒட்டி

மத்திய கிழக்கு அரபிக்கடலில் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அறிவிக்கப்பட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள் நேயர்களே. நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி ஏஞ்சல்.

0: patriotic spirit among the people ahead of the Independence Day celebrations. In Maharashtra, the campaign is gaining momentum ahead of Independence Day, with patriotic rallies, cultural programs, and a range of other activities being organized across the state. The India Meteorological Department, IMD, has predicted the formation of a low-pressure area over the North Bay of Bengal in the next 12 hours, leading to extremely heavy rainfall expected in Odisha and Gangetic, West Bengal, today and tomorrow. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 11:02. நேர்களே, புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.